0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.
1: அருளன்பு பண்பில் அளவ

0: குட் மார்னிங் சார். குட் மார்னிங்
1: தம்பி. இன்னைக்கு முகூர்த்தம்பா, அதனால டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கும், கஸ்டமர்ஸும் நிறைய வருவாங்க. அப்புறம் பவர் கட் இருக்கிறதுனால ஜென்ஸ் எடுக்க டீசல் இருக்கான்னு பார்த்து வைய.
0: எப்படின்னா லோக்கல் தகவல்ல கில்லியா இருக்கீங்க மாசனா நீங்க?
1: அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, காலையில சோனா எஃப்எம் 107.8 நம்மை சுற்றி கேப்பேன். ஒரு நாளுக்கு தேவையான எல்லா லோக்கல் அப்டேட்ஸையும் தந்துருவாங்க. சும்மா மொபைல்ல அங்க என்ன நடக்குது, இந்த கப்பல் பிளாக்ல யார் சண்டை போட்டான்னு பாக்காம நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா?
2: வானிலை அறிக்கை, மின்தடை பகுதிகள், மேட்டூர் அணை நீர்மட்ட நிலவரம், டிராபிக் அப்டேட்னு தினம் தினம் லோக்கல் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மை சுற்றி திங்கள் முதல் சனி வரை காலை 7 to 9 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பக்தி நேரம்.

0: சோனா எஃப்எம் 107.8. அடுத்து வருவது
1: நம்மை சுற்றி நம்மை சுற்றி சோனா எஃப்எம் 107.8.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: நம்ம வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி முயற்சி மட்டும்தான். அந்த முயற்சி மட்டும்தாங்க நமக்கான பலனை தரும். இன்றைக்கி வாரத்துடைய கடைசி நாள் சனிக்கிழமை. இந்த நாளில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாளைக்கு சண்டே நல்லா படுத்து தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறோம், இல்லைனா வெளியே எங்கேயாவது போகிறோம். அப்படி மாதிரிலாம் நிறைய பிளானில் இருப்பீங்க. அதனால இந்த நாள் உங்கள் எல்லாத்துக்குமே செமையாக சூப்பராக அதே நேரத்தில் ஸ்பீடாக ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு விஷ் பண்ணிக்கிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எல்லாருக்குமே இனிய காலை வணக்க மக்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வந்துட்டேன். நான் உங்கள் சத்யா. எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்களா? உங்களுக்காக இந்த காலை பொழுது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இனிமையாகவும் மாற்றுறதுக்காக சத்யா நான் உங்களுக்காக பல தகவல்களை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாள் சொல்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியை ஒரு குட்டி ஸ்டோரியோட ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு விதையை மண்ணில் போட்டோம் அப்படின்னா அது உடனே மரமாயிடாதுங்க, அதுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். தினமும் தண்ணி விடணும், அதை பாதுகாக்கணும், உரம் போடணும், பொறுமையாக காத்திருக்கணும். அதுக்கப்புறமா தான் அது ஒரு பெரிய மரமாக வளரும். அதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையிலுமே நம்ம முயற்சிகள் உடனே பலன் கொடுக்கலனாலும் கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றியை தேடி கொடுக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும், பல விஷயங்களையும் தாங்கிக்கிட்டு தான் இருக்கணும். அவமானம் வரலாம், தோல்விகள் வரலாம், விமர்சனங்கள் வரலாம், எல்லாத்தையுமே தாங்கிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம எந்த விஷயத்தை அடையணுமோ கண்டிப்பாக அந்த விஷயத்தை அடைவோம். அது வரைக்கும் பொறுமை அப்படிங்கிறது முயற்சி முக்கியம். அதே மாதிரி முயற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோட இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுது அப்படின்னா அதிகபட்ச வெப்பநிலை 34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C ஆகவும் இருக்க போகுது அப்படின்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நேற்றைய சராசரி வெப்பநிலை 27°C இருந்திருக்குது. இன்னைக்கு வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்கும் அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. காலையிலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம், வானம் மேகமூட்டத்தோடு தான் இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு நாள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்ததா உங்க அறிவை விரிவாக்க வர இருக்கிறது என்ன அப்படின்னா
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்
3: அறிவை விரிவாக்க இன்றைய கேள்வி.
1: எஸ், உங்கள் அறிவை விரிவாக்க இன்றைக்கான கேள்வியாக சத்யா நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, முக்கடல்களின் சங்கமம் அமைந்துள்ள இடம் எது? முக்கடல்களின் சங்கமம் அமைந்துள்ள இடம் எது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் உரிமை சொல்லப்படும். ஸோ மறக்காம போன் எடுங்க, டயல் பண்ணுங்க 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸ்மே வெயிட்டிங்ல இருக்குது. அது என்னென்ன அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக முதல் பாடலாவே மார்டின் கார்டிஜருடைய குண்டு குள்ளி சாங் தான் வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நம்ம விளாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
3: எப்படா நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன?
4: அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சிய டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துகிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துகிட்டு விளையாடலாம்.
3: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ் கலந்துகிட்டு நிறைய விளையாட போறேன்.
5: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்திரமா ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா திங்கள் முதல் சனி வரை காலை 9 முதல் 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
6: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போது உங்களுக்கு தான் பீர்க்கங்காய் பிடிக்குமான்னு தெரியலங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு தான் பீர்க்கங்காய் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு வந்துட்டு பீர்க்கங்காய் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு பீர்க்கங்காய் நான் வேணும் சாப்பிட மாட்டேன். ஆனால் அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பீர்க்கங்காய் எந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மருத்துவ குணம் மிக்க ஒரு காய்கறியாக இருக்குது அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுதுங்க. நம்ம வீட்டில் சாதாரணமாக சமைக்கக்கூடிய இந்த பீர்க்கங்காயில் கிட்டத்தட்ட தண்ணீர் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால உடம்பை வந்துட்டு குளிர்ச்சியாக வைக்கிறதுக்காக உதவுது. இந்த வெயில் காலத்தில் சாப்பிட்டா உடல் சூடு ரொம்பவே வந்துட்டு அதிகமாக குறையும் அப்படின்னு மாதிரியும் சொல்கிறாங்க. அடுத்ததாக செரிமானத்துக்கு ரொம்ப நல்லது, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை வராமல் பார்த்துக்கும். அதே மாதிரி வயிறு வந்து லைட்டாக சுறுசுறுப்பாக இருக்கும். அதே மாதிரி சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பீர்க்கங்காய் நல்ல உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு இது ரொம்பவே உதவக்கூடிய சத்துக்கள் நிறைந்ததாகவும் அதே நேரத்தில் மருத்துவ ஆலோசனையோடு சாப்பிட்றது நல்லது அப்படி மாதிரி வந்துட்டு மருத்துவர்களுமே வந்துட்டு சொல்கிறாங்க. இது இதய ஆரோக்கியத்திற்கும் பீர்க்கங்காய் உதவுது அப்படின்னும், கொழுப்பை குறைக்கிறதுக்காகவும் உடல் எடையை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்காகவும் இந்த பீர்க்கங்காய் வந்துட்டு உதவுது அப்படி மாதிரி நிபுணர்களுமே வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ நீங்களுமே வந்துட்டு கண்டிப்பாக வீட்டில் பீர்க்கங்காய் சமைக்கிறீங்க அப்படின்னா துவையல் பண்ணியும் இல்லை ரசத்துக்கு வந்துட்டு பொரியல் பண்ணியும் வந்துட்டு சாப்பிடுங்க, கண்டிப்பாக உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதே மாதிரி நம்ம சேலத்தில் மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரம் இப்படி இருக்குது அப்படின்னா, தக்காளி 20 ரூபாய், உருளைக்கிழங்கு 40 ரூபாய், ஆக்ரா உருளைக்கிழங்கு 30 ரூபாய், சின்ன வெங்காயம் 50 ரூபாய், பெரிய வெங்காயம் 38 ரூபாய், பச்சை மிளகாய் 45 ரூபாய், கத்தரிக்காய் 45 ரூபாய், ப்ளூ கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 28 ரூபாய், முருங்கைக்காய் 60 ரூபாய், பீர்க்கங்காய் 50 ரூபாய், சுரக்காய் 25 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், வெள்ளை புடலங்காய் 36 ரூபாய், பாகற்காய் 50 ரூபாய், நாட்டு பாகற்காய் 50 ரூபாய், தேங்காய் 40 ரூபாய், முள்ளங்கி 28 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், அவரைக்காய் 25 ரூபாய், புஷவரை 80 ரூபாய், கேரட் 75 ரூபாய், கொத்தவரை 35 ரூபாய், மாங்காய் 30 ரூபாய், பழங்களில் வாழைப்பழம் 40 ரூபாய், புவன் வாழை 40 ரூபாய், தேன் வாழை 40 ரூபாய், ரஸ்தாலி 60 ரூபாய், செவ்வாழை 65 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், கொய்யா 40 ரூபாய், சப்போட்டா 50 ரூபாய், இஞ்சி 250 ரூபாய், கொத்தமல்லி 30 ரூபாய், புதினா 40 ரூபாய், கீரைகள் கட்டுன்றிருக்கு 25 ரூபாயிலிருந்து 28 ரூபாய் வரைக்குமே விற்பனை ஆகிட்டு இருக்குது அப்படின்னு மதம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு விலை நிலவரத்தை யார் சொன்னாங்க அப்படின்னா, எடப்பாடி உழவர் சந்தையுடைய நிர்வாக அலுவலர் தான் நமக்கு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்ததாக ஜாரு முரளியின் பிஎஸ்பி உடைய காம்போல எம்மா எம்மா சாங் வந்துகிட்டு இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: சோனா 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: இது அப்படி இருக்குமா இல்ல இப்படி இருக்குமா?
3: எது எப்படி இருக்கும்?
2: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா?
3: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
2: மச்சான், அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
3: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது இது?
2: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
3: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
2: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையா தாண்டா இருக்கும்.
4: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: மின்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. அது இருக்கும் போதே நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா தான் உண்டு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நிமிஷம் மின்சாரம் இல்லாமே நம்மளால் இருக்க முடியாது. ஆனால் ஒரு நாள் ஃபுல்லாக மின்சாரம் இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்போ அது பற்றின ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. இணைச்சிருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிக்கிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. நம்மளுடைய சேலத்தில் இன்னைக்கு ரெண்டு இடத்துல வந்துட்டு மின்தடையானது ஏற்பட போகுது. எங்கெங்கே அப்படின்னா, தும்பிப்பாடி துணைமின் நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால மேல்காமண்டப்பட்டி, ஓமலூர் நகர், தொட்டம்பட்டி, தும்பிப்பாடி, தின்னப்பட்டி, கோட்டாங்கல்லூர், ஓலைப்பட்டி, கருப்பணம்பட்டி, வடகம்பட்டி, காமலாபுரம், சிக்கனம்பட்டி, பண்ணப்பட்டி, பூசாரிப்பட்டி, காடையாம்பட்டி, டேனிஷ்பேட்டை, கொங்குப்பட்டி, பெரிய சாத்தப்பாடி, கட்டப்பெரியாம்பட்டி, பல்பாக்கி, குண்டுக்கல், காமாண்டப்பட்டி, செம்மாண்டப்பட்டி, சிந்தாமணியூர், பஞ்சுகாளிப்பட்டி, தாராபுரம், சின்ன திருப்பதி, சின்ன சாத்தப்பாடி, ஊமாரமங்கலம், புக்கம்பட்டி, செம்மனூர், தீவட்டிப்பட்டி, காருவள்ளி, பெரியப்பட்டி, மரக்கோட்டை, கொட்டாலூர், புதூர், கஞ்சநாயக்கன்பட்டி, அரங்கனூர், பச்சனம்பட்டி, எம்என்பட்டி, வாலதாசம்பட்டி, கூகுட்டப்பட்டி, இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே நான் இன்றைக்கி காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படின் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஐவேலி துணைமின் நிலையத்திலுமே மின் பராமரிப்பு பணிகள் நடந்த காரணத்தினால சங்ககிரி நகர், சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷன், தேவண்ண கவுண்டனூர், சுண்ணாம்புக்குட்டை, ஐவேலி, வழக்க சின்னானூர், தங்காயூர், அக்கமாப்பேட்டை, வடுகப்பட்டி, இடையம்பட்டி, வளையசெட்டிப்பாளையம், ஆவரங்கம்பாளையம், வைகுந்தம், இருகாலூர், வெள்ளையம்பாளையம், காளிகவுண்ட பாளையம், இந்த பகுதிகள் எல்லாத்துலேயுமே இன்னைக்கு காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்குமே மின்தடையானது ஏற்பட போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுடைய வேலை எழுதுமே காலையில் 9 மணிக்குள்ளார முடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு கரண்ட் ஆஃப் ஆனிச்சு அப்படின்னா சாயங்காலம் 5 மணிக்கு தான் வரும். ஸோ இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக மார்ட்டின் காட்டிஞ்சருடைய சைனா மீடு காதல் பாட்டு வந்துகிட்டே இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை எண்ணுக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய டாப் 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, சேவைத்துறை வளர்ச்சி குறியீடு இப்போ சரிவடைஞ்சிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. நாட்டுடைய சேவைத்துறையுடைய வளர்ச்சி கடந்த 17 மாதங்களில் இல்லாத அளவுக்கு ஜூன் மாசத்துல குறைஞ்சிருக்கிறதா HSBC அப்படிங்கிற இந்த நிறுவனம் வந்து வெளியிட்டுள்ள இருக்கக்கூடிய அறிக்கையில BMI ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இந்த அறிக்கை என்ன சொல்லியிருக்குது அப்படின்னா, சேவைத்துறை BMI வணிக செயல்பாட்டு குறியீடு மே மாசத்தில் 59.80 இருந்த நிலையில் ஜூன் மாசத்தில் 57.40 குறைஞ்சிருக்குது. இது 2025 ஜனவரிக்கு அப்புறமா பதிவான மிக குறைந்த வளர்ச்சி அப்படின்னும், உள்நாட்டு சந்தையில் தேவை குறைஞ்சதுக்கு அப்புறமா புதிய ஆர்டர்கள் கடந்த 2.5 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு மந்தம் அடைஞ்சிருக்கிறதும் வந்துட்டு இதுக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா, ஜெர்மனி, சிங்கப்பூர், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் இருந்து ஏற்றுமதி ஆர்டர்கள் 3 மாதங்களில் இல்லாத அளவுக்கு இப்போ அதிகமாக இருக்குது அப்படின் மாதிரியும் வந்துட்டு தெரிவிக்கப்பட்டிருக்குது. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஷேர் மார்க்கெட் அதாவது சேவைத்துறையுடைய வளர்ச்சி இப்போ குறியீடு வந்து சரிவடைஞ்சிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அடுத்ததான் நம்ம சேலத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியுடைய விலை நிலவரம் என்ன அப்படின்னா, தங்கம் கிராம் ஒன்றுக்கு 13,475 ரூபாயாகவும் தங்கம் பவுன் ஒன்றுக்கு 1,07,800 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் வெள்ளியுடைய விலை கிராம் ஒன்றுக்கு 250 ரூபாயாகவும் வெள்ளியோடைய விலை பார் ஒன்றுக்கு 2,50,000 ரூபாயாகவும் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் முட்டையோடைய விலை 6.50 காசுகளாக தான் இப்போதைக்கு விற்பனையாகிட்டு இருக்குது. கடந்த நாட்களில் இப்படி விற்பனையாகிட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே முட்டையோடைய விலை அதே 6.50 காசுகளாக விற்பனையாகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் அதிகமாக போகுதா இல்லை இன்னும் கொஞ்சம் கம்மியாக போகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இப்போ வந்துட்டு அதே மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே நேரத்தில் தங்கம் மற்றும் வெள்ளியோடைய விலையிலே பெருசாக எந்த ஒரு மாற்றமும் இல்லை, அதே மாதிரி தான் விற்பனையாகிட்டு இருக்குது. நேற்று எப்படி விற்பனையாகிடுச்சோ அதே மாதிரி தான் வெள்ளியோடைய விலை கிராமுக்கு 250 ரூபாய், பாருக்கு 2,50,000 ரூபாய் அப்படி மாதிரி அதே விலையில் தான் விற்பனையாகிட்டு இருக்குது. அதே மாதிரி தான் தங்கத்துடைய விலையுமே 13,475 ரூபாய் கிராமுக்கும் பவுனுக்கு 1,07,800 ரூபாய் அப்படி மாதிரியும் வந்துட்டு விற்பனையாகிட்டு இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து அடுத்தது உங்களுக்காக இன்னொரு இன்ட்ரெஸ்ட் அப்டேட்மே இருக்குது. அது என்ன அப்டேட் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஹேவாக் பிரதர்ஸ் உடைய மதுரை மல்லி சாங் வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. இப்போது மேட்டூர் அணை தாங்க நம்மளுடைய நீர் ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய நீர் ஆதாரம் மட்டும் இல்லாமல் விவசாயத்துக்காகவே நம்ம வந்து மேட்டூர் அணை தான் சார்ந்திருக்கோம். முக்கியமாக சொல்லணும்னா நம்மளுடைய சேலம் மாவட்டம் முழுக்க முழுக்க மேட்டூர் அணையின் நீரை மட்டும்தான் வந்துட்டு நம்பியிருக்குது. ஆனால் இப்போது மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து சரிவடைய ஆரம்பிச்சிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே சரிவடைஞ்சிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. மேட்டூர் அணையுடைய மொத்த நீர்மட்டம் 120 அடிங்க. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கோடை மழையால் நீடிச்சிருக்கக்கூடிய அந்த வறட்சியினால் கடந்த ஏப்ரல் மாதம் 18 வினாடிக்கு 137 கனஅடியாக இருந்த மேட்டூர் அணையுடைய நீர்வரத்து 19 21 கனஅடியாக வந்து சரிவடைஞ்சிருக்குது. நேற்று முன்தினம் 109 கனஅடியாக இருந்த அணையோட நீர்வரத்து நேற்று 98 கனஅடியாக வந்துட்டு இப்போது சரிவடைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அணையோடைய இப்போதைக்கு நீர்மட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா 77.71 அடியாகவும் நீரிழப்பு 39.71 டிஎம்சியாகவும் இருக்குது. அதே மாதிரி அணையிலிருந்து குடிநீருக்காக வெளியேற்றப்படக்கூடிய நீரினுடைய அளவு 3000 கனஅடியாகவுமே இருக்குது. ஸோ பார்க்கலாம், இதுக்கு மேலே வந்துட்டு சரிவடைய தான் ஆரம்பிச்சிருக்குது. கொஞ்சம் கூட இது அதிகமான மாதிரி தெரியல. ஸோ அதனால் இதுக்கு மேலே வரக்கூடிய நாட்களில் எப்படி இருக்க போகுது மீண்டும் நீர்வரத்து அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போ அடுத்ததாக நம்ம சேலம் மேட்டூர் அணையுடைய இப்போதைக்கு நீர்மட்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னா, நீர்மட்டம் 77.71 அடியாகவும் நீரிழப்பு 39.71 டிஎம்சியாகவும் இருந்துட்டு வருது. அதே மாதிரி அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து 98 கனஅடியாகவும் அணையிலிருந்து திறக்கக்கூடிய நீர் திறப்பு 3000 கனஅடியாகவுமே இருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கடந்த நாட்களை விட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வெறும் 98 கனஅடியாக மட்டும்தான் இருக்குது. அதனால மேட்டூர் தண்ணெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீர்வரத்து ரொம்ப ரொம்ப கம்மி, வெறும் 98 கனஅடி தான். ஆனால் நீர் திறப்பு 3000 கனஅடியாக இருக்குது. அதனால மேட்டூர் தண்ணெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக குடிக்கிறதுக்காக மட்டும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்கள். முக்கியமாக அந்த மேட்டூர் தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்க இல்லையா, அந்த குடை அந்த குடம் அதுக்கப்புறமா வந்துட்டு துட்டி இது எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா அதை பிடிச்சி வைங்க. குடத்தெல்லாம் வந்துட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வைங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு மேட்டூர் தண்ணி யூஸ் பண்ணுற விதம் தான் வந்துட்டு உங்களுக்கு ஃபியூச்சர்லேயுமே வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதனால் மேட்டூர் தண்ணெலாம் வேஸ்ட் பண்ணாத வேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டு ப்ராப்பராக பிடிச்சி வைங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அசோக் சரவணுடைய அடிராட்டினம் போல் சாங் வந்துக்கிட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய ஒரு மணி நேரத்தை கடந்து வந்துட்டோம். இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது. இந்த ஒரு மணி நேரத்தில் உங்களுக்காக சொல்கிறதுக்காகவே நிறைய அப்டேட்ஸுமே வெயிட்டிங்கில் இருக்குது. அது என்ன அப்படின்னு அப்டேட்ஸ் அப்படிங்க தெரிஞ்சுக்கிறது முன்னாடி, இப்போ உங்களுக்காக முதல் அப்டேட்டாக என்ன வந்திருக்குது அப்படின்னா, கரூர் பக்கத்தில் இன்றைக்கி பராமரிப்பு பண்ணிக்கிற காரணத்தினால சில ரயில்களில் மாற்றம் செய்யப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. கரூர் ரயில்வே ஸ்டேஷனில் சில பராமரிப்பு பணிகள் நடந்துட்டுருக்குது. அதுபடி காலையில் 6:15 புறப்படக்கூடிய மயிலாடுதுறை டு சேலம் எக்ஸ்பிரஸ் ரயில் வீரராக்கியம் வரை மட்டும்தான் இயக்கப்படும் அப்படின்னு, வீரராக்கியத்திலிருந்து சேலம் வரைக்குமே ரத்து செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதியம் 2:05 கிளம்பக்கூடிய சேலம் டு மயிலாடுதுறை எக்ஸ்பிரஸ் ரயில் கரூரில் இருந்து மதியம் 3:40 புறப்பட்டு மயிலாடுதுறை செல்லும் அப்படின்னும், சேலத்திலிருந்து கரூர் வரைக்கும் ரத்து செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காலையில் 6:30 கிளம்பக்கூடிய பாலக்காடு டவுன் டு திருச்சி எக்ஸ்பிரஸ் ரயில் ஈரோடு டு கொடுமுடி இடையே இருக்கக்கூடிய பாசூர் வரைக்கும் வந்துட்டு இயக்கப்படும் அப்படின்னும், பராமரிப்பு பணிகள் முடிஞ்சதுக்கு அப்புறமா பாசூர்லேருந்து திருச்சிக்கு முன்பதிவற்ற சிறப்பு ரயிலாக வந்துட்டு அறிவிக்கப்படும் அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காலையில் 8:00 புறப்படக்கூடிய கோவை டு நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ் ரயில் கோவை டு திண்டுக்கல் இடையே மாற்றுப்பாதையான போத்தனூர் பொன்னாச்சி பழனி வழியாக வந்துட்டு இயக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வடக்கோவை பீலமேடு சிங்காநல்லூர் இருகூர் சூலூரோடு சோமனூர் திருப்பூர் ஊத்துக்குழி ஈங்கூர் ஈரோடு பாசூர் கொடுமுடி புகழூர் கரூர் பாளையம் எரியோடு ஆகிய ஸ்டேஷன்களுக்கு போகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பதிலாக போத்தனூர் பொள்ளாச்சி ஸ்டேஷன்களில் நின்று போகும் அப்படி மாதிரி சேலம் ரயில்வே கோட்டை நிர்வாகம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஒரு தகவலை தொடர்ந்து நம்ம சேலத்தில் டிராஃபிக் எங்கே இருக்குது அப்படின்னா, மாமாங்கம் வெண்ணகோடி முனியப்பன் கோவில் சந்தியூர் மல்லூர் குகை சீலநாயக்கன்பட்டி அம்மாப்பேட்டை அயோத்தியா பட்டினம் ஜங்ஷன் வின்சென்ட் பொன்னம்மாப்பேட்டை இந்த பகுதிகள் எல்லாத்துலையுமே டிராஃபிக் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பகுதிகளுக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க இல்லை இந்த பகுதியில் தாண்டி நீங்கள் வேலைக்கோ வெளியோ போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு, அதே மாதிரி வண்டியில் போகிறீங்க அப்படின்னா ஹெல்மெட் போட்டுப்போங்க, காரில் போகிறீங்க அப்படின்னா சீட் பெல்ட் மறக்காமல் போட்டுப்போங்க. சேஃப்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இல்லையா? இப்போ அடுத்ததான் இன்னைக்கான கேள்வியான ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, முக்கடல் சங்கமம் முக்கடல் சங்கமம் அமைந்துள்ள இடம் எது, முக்கடல் சங்கமம் அமைந்துள்ள இடம் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதிலை நிறைய பேர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான்னு 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ உங்களுடைய பதிலை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோடைய இறுதி பகுதியில் உங்களுடைய பேர் முறையுமே சொல்லப்படும். இப்போது அடுத்ததான் உங்களுக்காக கொக்காணி அப்படிங்கிற இந்த சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்குது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

எழுந்துநில், உள்ளத்தில் நெருப்பை ஊது, பயம் என்பதை தீயில் சுடு. வாழ்வேது போராட்டம் சரோக் சரோக்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்ப வந்து 1952 இந்த பணிகளை அப்ப வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இருக்கும்.
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா.
0: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: மச்சான், அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
0: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது இது?
1: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
0: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
1: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையாதான்டா இருக்கும்.
2: நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா.
3: நம்ம விளையாண்ட கேம்ல எல்லா கேள்விக்குமே கரெக்டா பதில் சொன்ன ஆகாஷுக்கு எல்லாரும் ஒரு தடவை ஜோரா கைத்தட்டுங்க பாப்போம்.
4: எப்படா, நம்ம கிளாஸ் டீச்சர் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு கரெக்டா பதில் சொல்லிடுற, அதுக்கான சீக்ரெட் என்ன? அதுவா, காலையில நம்ம சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா நிகழ்ச்சியை டெய்லியும் ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கேட்பேன். அதுல நம்ம கலந்துக்கிட்டு நிறைய கேம்ஸ் விளையாடலாம், அதே சமயத்துல நிறைய விஷயங்களையும் தெரிஞ்சுக்கலாம். நம்மள மாதிரி சின்ன பசங்க மட்டும் இல்லாம பெரியவங்களும் கூட கலந்துக்கிட்டு விளையாடலாம்.
5: அப்படியா விஷயம்? சரி, இனிமே நானும் சோனா எஃப்எம்ல வாகை சுடுவா கேம்ஸ்ல கலந்துக்கிட்டு நிறைய விளையாட போறேன்.
6: உங்களோட பரபரப்பான காலை பொழுத இன்னும் புத்துணர்ச்சியா மாத்துருமா? ஜாலியா கேம் விளையாடணுமா? வாகை சூடவா சூடவா, திங்கள் முதல் சனி வரை காலை 9 to 11 வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
7: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி.
8: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் சத்யா. உங்களுக்கு உயிரியல் ஆய்வு மையத்தில் சேருவதற்கு விருப்பம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் ஜாப் பரவாயில்லாம் அப்படி மாதிரி நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஒரு அப்டேட் தாங்க இது. என்ன அப்படின்னா, மத்திய அரசுடைய மரபணுவியல் ஒருங்கிணைந்த உயிரியல் மையத்தில் காலி இடங்களுக்கு இப்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் தெரிவித்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன பிரிவுகள் அப்படின்னா, டெக்னீஷியன் பிரிவில் மொத்தமாக 15 இடங்கள் காலியாக இருக்குது. இவங்களுக்கான கல்வி தகுதி 10th முடிச்சிருக்கணும், அப்படி இல்லைனா ஐடிஐ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கான வயது வரம்பு 18 28 இருக்கக்கூடியவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இவங்களுக்கான தேர்ச்சி முறை ஆன்லைன் தேர்வு, அதுக்கப்புறமா ட்ரேடு தேர்வு, இந்த ரெண்டு முறை மூலமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹500. பெண்கள் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு எந்த ஒரு கட்டணமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி நாள் 4/7/2026. எஸ் இன்னைக்கு ஈவினிங் குள்ளார நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணணும். இது பற்றின விவரங்கள் உங்களுக்கு கூடுதலாக தேவைப்படுது அப்படின்னா igib.res.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில் இவங்களை பற்றின கூடுதல் தகவல்கள் தேவைப்படுது அப்படின்னா தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கும் இந்த ஒரு வெப்சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இதுக்காக அப்ளை பண்ணுற மாதிரி ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணி விட்டுருங்க. வர 4th, அதாவது இன்னைக்கு ஈவினிங் கூட நீங்கள் அப்ளை பண்ணணும் igib.res.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டில். ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. யார் அப்படின்னா சங்கீதா. அவங்க வந்துட்டு சேலம் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை இன்னைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே சங்கீதாக்கா. உங்களுக்கு இன்னைக்கு நாள் மாதிரி எல்லா நாளுமே செம்ம சூப்பராக சந்தோஷமாக செம்ம ஜாலியாக போகணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். என்னென்ன விஷயங்களை அச்சுப்புற நினைச்சிங்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அச்சுப்புறணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்து உங்களுக்காக ஹேவாக் பர்தஸோடைய சூப்பரான ஒரு பாட்டு வந்துட்டு இருக்குது. அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்மளோட நிலை என்னான 9787770178 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. நீங்கள் ஓட் பண்ணக்கூடிய பாடல் வார இறுதியில் வரக்கூடிய Top 10 மியூசிக் நிகழ்ச்சியில் இடம்பெறும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்ச பாட்டை ஓட் பண்ணி விடுங்க. இப்போ அடுத்து தான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
3: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்மளுடைய நிகழ்ச்சியில ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, கூட்டுறவு பணியாளர்களுக்காக இப்போ ஏஐ பயிற்சி வந்துட்டு அளிக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. கூட்டுறவு வார விழா கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து வார 6ஆம் தேதி வரைக்குமே நடக்கிறது. அதை ஒட்டி சேலம் சுப்பிரமணிய நகர் கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய ஏஐ தொழில்நுட்ப பயிற்சி நேற்று நடந்திருக்குது. சேலம் சரக துணை பதிவாளர் அவர்கள் இதுக்காக தலைமை வகிச்சிருக்காரு. அதில் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர கூட்டுறவு வங்கி பணியாளர்களுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் வங்கி செயல்பாடு, டிஜிட்டல் வங்கி தொடர்பான பயிற்சியுமே அளிக்கப்பட்டிருக்கு. துணை பதிவாளர் அவர்கள், அதுக்கப்புறமா சேலம் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய செயலாட்சியர் அவர்கள் உள்ளிட்ட பணியாளர்களுமே வந்துட்டு இதில் பங்கேற்றிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தகவலை தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் இருக்குதுங்க. என்ன அப்டேட் அப்படின்னா, ஆழ்கடல் பேய் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஆழ்கடல் பேய் அப்படின்னு சொல்லக்கூடிய காப்ளின் சுறா அப்படிங்கிற இந்த சுறா வந்துட்டு உயிரோடு இருக்கிறதா முதல் முறையாக வந்துட்டு ஃபோட்டோ பிடிச்சி படமாக்கியிருக்காங்க விஞ்ஞானிகள். பசிபிக் பெருங்கடலில் 1937 மீட்டர் ஆழத்தில் இயற்கை சூழல் பதிவாகி இருக்கக்கூடிய இந்த காட்சிகள், ஒரு புதை வடிவமான இந்த சுறா வந்துட்டு ஆரோக்கியமாக நம்ம கண்ணுக்கு நேரில் பார்க்குறது வந்துட்டு காட்டுறது அப்படி மாதிரி தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் சாயங்காலம் 4 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க குரு அவங்களோட. உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள், பயங்கர சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் விஷயங்கள், இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் மாதிரியான விஷயங்கள், அதுக்கப்புறமா பல வேடிக்கையான தகவல்கள், முக்கியமாக வந்துட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான நிறையா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. திங்கக்கிழமைலேருந்து சனிக்கிழமை இருக்கலாம் சாயங்காலம் 4 மணிலேருந்து 6 மணிக்கும் குரு அவங்களோட. இப்போ அடுத்ததாக இன்றைக்கான 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னென்னா, ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவை நவீன மருத்துவமா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா? ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவை நவீன மருத்துவமா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா அப்படிங்கிறதா இன்றைக்கான தலைப்பாக இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9 7 8 7 7 0 107 8 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு அந்த நிகழ்ச்சி பார்த்தா ஃபீட்பேக்குமே மறக்காமல் நம்மளோட நிலை எனக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை தட்டி விட்டுருங்க. இப்போ அடுத்தது உங்களுக்காக அகேஷோடைய அரண்மனை சாங் வந்துகிட்டே இருக்கிறது கேட்டு ஜெய் பண்ணுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

சூப்பரான ஒரு பாட்டுக்கு அப்புறமா கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நம்மை சுற்றி நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் உங்கள் சத்யா. இப்போ உங்களுக்காகவே ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் தாங்க வந்திருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னா, துணை மருத்துவ படிப்புகளுக்காக விண்ணப்பிக்க இப்போது அழைப்பு விடுக்கப்பட்டிருக்குது அப்படி மாதிரி தாங்க தெரிவிச்சிருக்காங்க. இது பற்றி சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இளம் பகவத் ஏஎஸ் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவ கல்வி நிறுவனங்களில் நடப்பு கல்வியாண்டில் செவிலியர், மருந்தாளுநர், துணை மருத்துவ படிப்புகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சி செவிலியர், பிஃபார்ம் மருத்துவ ஆய்வக தொழில்நுட்பம் உள்ளிட்ட படிப்புகளுக்கு மருத்துவ கல்வி தேர்வுக் குழுவின் மூலமாக ஆன்லைன் கலந்தாய்வு மூலமாக வந்துட்டு மதிப்பெண் தகுதி இடஒதுக்கீடு அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடக்கும் அப்படின்னும், இதுக்காக பிளஸ் டூ அறிவியல் பாடப்பிரிவில் தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் படிப்புக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அவசியம். தகுதி இருக்கக்கூடியவங்க www.tnmedicalselection.org அப்படிங்கிற இந்த இணையதளத்தில் மட்டுமே நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டப்படிப்புகளுக்கு வர 7ஆம் தேதி சாயங்காலம் 5 மணியில் இருக்குமே, பட்டய படிப்பு மற்றும் சான்றிதழ் படிப்புகளுக்காக வர 15ஆம் தேதி சாயங்காலம் 5 மணி வரைக்கும் கூட நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு நிறுவனங்களில் இதுக்கான கட்டணம் மிக குறைவு அப்படின்னும், பொது செவிலியர் மற்றும் தாதியர் பட்டய படிப்புகளுக்கு கட்டணம் இல்லை, ஆன்லைனில் விண்ணப்பிக்கக்கூடிய உதவி தேவைப்படக்கூடியவங்க அரசு கல்லூரிகளில் இருக்கக்கூடிய உதவி மையங்களையோ அப்படி இல்லைன்னா 9751456001 அப்படிங்கிற இந்த மாவட்ட உதவி மைய எண்ணையோ நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அப்படி மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக நாளைக்கு ஒருத்தர் பிறந்தநாள் கொண்டாடுறாங்க யார் அப்படின்னா, மோஹிதா. அவங்க வந்துட்டு கருப்பூர் பகுதியிலேருந்து அவங்களுடைய பிறந்தநாளை நாளைக்கு கொண்டாடுறாங்க. அவங்களுக்கு நம்ம சோனா எஃப்எம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். விஷ் யூ அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே மோஹிதா. உங்களுக்கு நாளைக்கான நாள் செம சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து வெற்றிகள் வந்துகிட்டே இருக்கணும். நாளைக்கான நாள் மாதிரியே நீங்கள் எல்லாம் நடுமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததான் உங்களுக்காக மத்தன் தங்கத்துறை யார் அவங்க இருந்திருக்கான் சாங் வந்துகிட்டே இருக்குது. இதே மாதிரி நீங்களுமே வந்துட்டு உங்களோட தெரிஞ்சவங்களுக்கோ இல்லை ரிலேட்டிவ்ஸ்க்கோ நீங்கள் விஷ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், எதுக்காக விஷ் பண்ணுறீங்க, என்றைக்கு விஷ் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்மளோட நிலை எண்ணிக்கை கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. அவங்களுக்கு நம்மளோட நம்மச்சுட்டு நிகழ்ச்சியில் வாழ்த்துக்கள் சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு விஷ் பண்ணணும், யாரெல்லாம் விஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக மென்ஷன் பண்ணி விட்டுருங்க. இப்போது அடுத்ததான் உங்களுக்காக அந்த சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாகை சூடவா.
2: வாகை சூடவா.
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் நம்மை சுற்றி
4: சோனாயம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில நம்மை சுற்றி நிகழ்ச்சியில இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க சத்யா. நம்ம நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு இப்ப நம்ம வந்துட்டோம். இறுதி பகுதியிலுமே இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியுடைய தலைப்பு என்ன அப்படிங்கறதான் நான் இப்ப சொல்ல போறேன். இன்னைக்கான எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியோட தலைப்பு என்னன்னா, ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவை நவீன மருத்துவமா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா. ஆரோக்கியமான வாழ்விற்கு தேவை நவீன மருத்துவமா ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா அப்படிங்கறதான் இன்னைக்கான தலைப்பா இருக்குது. இந்த தலைப்பின் கீழே உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. எட்டுத்திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சத்யா என் கூட. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக்கை மறக்காமல் நம்மளுடைய என்னான 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பகிர்ந்துக்கோங்க. இப்போ அடுத்ததா உங்களுக்காக வர இருக்கிறது என்ன அப்படின்னா,
5: இன்றைய கேள்விக்கு சரியான விடை அளித்தவர்கள்.
4: எஸ், இன்னைக்கான கேள்வியா சத்தியான என்ன கேட்டிருந்தேன் அப்படின்னா, முக்கடல் சங்கம் அமைந்துள்ள இடம் எது, முக்கடலின் சங்கமம் அமைந்துள்ள இடம் எது அப்படிங்கிறதான் இன்றைக்கான கேள்வியாக இருக்குது. இந்த கேள்விக்கான பதில் கன்னியாகுமரி. இந்த கேள்விக்கான பதிலை யாரெல்லாம் சரியாக சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரங்கசாமி அண்ணா வெள்ளாறுல இருந்தும், கஸ்தூரி அண்ணா திருப்பூரில் இருந்தும், மாணிக்கவேல் அண்ணா மங்களபுரம்ல இருந்தும், ஆதவன் அண்ணா திருப்பூர் மூலனூரில் இருந்தும், காசி விஸ்வநாதன் அண்ணா செம்மாட்டப்பட்டியிலிருந்தும், ருக்மணி பாட்டி ததக்கா பட்டியிலிருந்தும், துரை அண்ணா கோயம்புத்தூர் அண்ணூர் கஞ்சப்பள்ளியிலிருந்தும், வேல்முருகன் அண்ணா கிருஷ்ணகிரியிலிருந்தும், பன்னீர்செல்வம் அண்ணா திருச்சியிலிருந்தும், ராணி அக்கா தருமபுரியிலிருந்தும், ஜாடிமுருகன் மங்களபுரம் தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களுமே நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, மறக்காமல் நம்ம சோனா எஃப்எம் 107.8 திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்கு ஒளிபரப்பாகக்கூடிய நம்மை சுற்றி நிகழ்ச்சியை கேளுங்க. அந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு 9787701078 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ காலையில் 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே உங்களுடைய பதிலை பதிவு பண்ணுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய பதில் சரியானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதியில் உங்களுடைய பேரும் ஊருமே சொல்லப்படும். ஸோ மறக்காமல் கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, உங்களுடைய பதிலை மறக்காம பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்காக நிறைய அப்டேட்ஸுமே வந்துட்டு மண்டே நான் கொண்டு வரேன். அது வரைக்கும் நான் இங்கிருந்து கிளம்புறேன். உங்ககிட்ட விடைபெறுவது நான் உங்கள் தொகுப்பாள சத்யா. தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியோட. டட்டப்பா பயனர்களே, மண்டே மீட் பண்ணலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாகை சுடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேச வந்துட்டேங்க. இன்றைக்கி அப்படியே காலையிலே கிளைமேட் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலெலாம் அடிக்காமல் அப்படியே லைட்டாக அப்படியே மழை வர மாதிரி கிளைமேட் வந்துருக்கு. இந்த நேரத்தில் இந்த டைமில் கூட பேசுகிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி வாகை சுடவா கேமில் வழக்கம் போல் ஒரு சூப்பரான கேம் தான் விளையாட போகிறோம். என்ன கேம் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர் சொல் அப்படின்ற கேம். அதாவது ஒரு சொல் அப்படின்னு இருந்தால் அதுக்கு எதிர் சொல் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அந்த எதிர் சொல் கேம் தான் விளையாட போகிறோம். நம்ம கூட முதல் நேயராக மாணிக்கம் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம்.
1: அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. அண்ணா இன்னைக்கு கேம் வந்து எதிர் சொல் கேமுங்கண்ணா.
2: சரி, விளையாடலாம்.
1: அதாவது உள்ளே அப்படின்னு சொன்னால் அதற்கு எதிர் சொல், வெளியே மேல் கீழ் அந்த மாதிரிங்கண்ணா. விளையாடலாமாங்கண்ணா?
2: சரி, விளையாடலாம்.
1: அகலம்.
2: நீளம்.
1: இல்லை இல்லைங்கண்ணா. அகலம்.
2: அகலத்துக்கு ஆப்போசிட்டு உயரம்.
1: ஆ இல்லை இல்லைங்கண்ணா.
2: தெரியலையே.
1: குறுகல்.
2: குறுகல்.
1: ஆ சரிங்க. நிரம்பிய.
2: புரியலைங்க.
1: நிரம்பிய, அதாவது தண்ணி நிரம்பி இருக்கு இல்லைங்கண்ணா, அந்த நிரம்பிய.
2: நிரம்பிய குறைவாக.
1: இல்லை இல்லைங்கண்ணா.
2: நிரம்பிய
1: மெதுவு மெதுவுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா, சூப்பராக விளாண்டிங்கண்ணா. நன்றி நன்றி அண்ணா.
2: நன்றி.
1: மாணிக்கம் அண்ணா நம்ம கூட வந்து விளாண்டாங்க. இந்த மாதிரி நேர்கள் இன்றைக்கி வந்து விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலையை எனக்கு கால் பண்ணி என் கூட வந்து விளையாடலாம். எதிர் சொல் கேம், உள்ளே வெளியே வேகம் மெதுவு வெளிச்சம் இருள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதற்கான எதிர் சொல்ல சொல்லி விளையாடலாம். இப்போ இரண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க. தொடர்ந்து இன்றைக்கி இந்த கேம் விளையாடலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்து இருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்பதானே விவசாயம் பண்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்துல நிறைய சந்தேகம் எல்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்றது, யார்கிட்ட கேக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலைய விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பத்தி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 மணி முதல் பகல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாயம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. வெல்கம் பேக். இன்னைக்கு சூப்பரான ஒரு கேம் விளாண்டுட்ருக்கோம். என்ன கேம் அப்படின்னா, எதிர் சொல் அப்படின்ற ஒரு கேம். அதாவது நான் தொடக்கம் அப்படின்னு வந்து சொல்கிறேனே அப்படின்னா, அதற்கு எதிரான சொல் என்ன? முடிவு. அதற்கப்புறம் உயரம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அதற்கு எதிரான சொல் தாழ்வு. இந்த மாதிரி எதிர் சொல் தான் நீங்கள் வந்து சொல்லணும். இப்படி இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சோனா எஃப்எம் நிலை எண்ணுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி என் கூட விளையாடலாம். நம்ம நிலை எண் 9787770178. நம்ம கூட ஸ்டீல் பிளான்லேருந்து எழிலரசி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா
2: வணக்கம். நாகராஜ் சேலம் எழிலரசி, நலமா இருக்கீங்களா
1: அக்கா? எல்லாருமே ரொம்ப நலமா இருக்கும் அக்கா. நீங்க எப்படி அக்கா இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறேன்.
1: இதுக்கு வந்து எதிர் சொல் வந்து உறக்கம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து
2: கடுமைன்னு
1: வரும் கடுமை கடுமை. அடுத்து வந்து சொல்லட்டுமா அக்கா?
2: சொல்லுங்க.
1: தொடங்கு. இல்ல இல்லங்கா, தொடக்கம். தொடக்கம் அப்படின்னா முடிவு வருங்கா. இது வந்து தொடங்கு. அதுக்கு கரெக்டான எதிர் சொல் வந்து நிறுத்து அப்படின்னு சொல்லலாம்க்கா. சரிங்கக்கா. அக்கா அடுத்த வார்த்தை உங்களுக்கானது சுறுசுறுப்பு. இதே மாதிரி எதிர் சொல் கேம் விளையாடணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா, உடனே நம்ம நிலை எனக்கு கால் பண்ணுங்க. அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னா, அதற்கான எதிர் சொல்ல நீங்க வந்து சொல்லணும். நீங்க அழைச்சி விளையாட வேண்டிய எண் நம்ம நிலை எண் 9787770178. தொடர்ந்து இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய இரண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, பாடல்களை கேட்டுருங்க.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
2: என்னோட தோள்பட்டன்னு சொன்ன மச்சான், அதுக்கு போய் என்ன அடி அடி நடிக்கிறாரா?

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சுதான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் இன்னைக்கு உங்க கூட விளையாண்டுட்டு இருக்கேன். வெல்கம் பேக் நேயர்கள். நீங்கள் இன்னைக்கான கேமில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி என் கூட வந்து விளையாடலாம். என்ன கேம் நாகராஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர் சொல் நான் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது கடல் அப்படின்னு சொல்கிறேன்னா அதற்கு ஆப்போசிட்டான வேர்டு, கடலுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன நாகராஜ் அப்படின்னா கரை அப்படி கூட வந்து நம்ம சொல்லலாம். அதே மாதிரி கிழக்கு அப்படின்றனா அதற்கு ஆப்போசிட்டான வேர்டு எதிர் சொல் மேற்கு அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லலாம். அப்படி நம்ம கூட வந்து விளையாடுறதுக்காக மேட்டூர்ல இருந்து கலைச்செல்வி அக்கா இணைஞ்சிருக்கிறாங்க. அக்கா வணக்கம். அக்கா
4: 107.8 நம் சோனா வானொலி, மக்கள் வானொலி, சமுதாய வானொலியுடன் இணைப்பில் இணைப்பவர் மேட்டூர் வட்டம் அயமுதல் இருந்து கலைச்செல்விங்க அன்பு நாகராஜ் அவர்களே.
3: கலைச்செல்வி அக்கா வணக்கம். வணக்கம் அக்கா.
4: வணக்கம் வணக்கம். எப்படி இருக்கீங்க
3: அக்கா? ரொம்ப நலமா இருக்குங்கக்கா. நீங்க எப்படிங்கக்கா இருக்கீங்க?
4: அருமையா இருக்கேன். அங்குள்ள அனைவரையும் ரொம்ப கேட்டேன்னு சொல்லுங்க. உங்க வீட்டில் உள்ள அனைவரையும் கேட்டேன்னு சொல்லுங்க.
3: கண்டிப்பாங்கக்கா, கண்டிப்பாங்கக்கா. அக்கா கேம் விளையாடலாமா?
4: இருக்காங்க வீட்டில் உள்ள அனைவரும்.
3: அக்கா எல்லாருமே சூப்பரா இருக்காங்கக்கா.
4: மிக்க மகிழ்ச்சிங்க. குட்டி குழந்தையோ கேட்டேன்னு சொல்லுங்க.
3: சரிங்கக்கா, சரிங்கக்கா. அக்கா விளையாடலாமாங்கக்கா?
4: ஆரம்பிக்கலாம்.
3: எளிமை,
4: எளிமை, எளிமைக்கு மிகுதி, வறுமையா,
3: ஆடம்பரம் சொல்லலாம் அக்கா.
4: இது ஒரு ஆடம்பரம். ஓகே, நாகராஜ்
3: இந்த வார்த்தையும் சொல்லலாம்.
4: எளிமைக்கு பெருமை வருமா? பெருமை
3: இல்ல இல்லங்கா, எளிமை ஆடம்பரம் இதுதான் அக்கா. கரெக்டா இருக்கு.
4: ஆடம்பரம்
3: அக்கா. அருகில்,
4: தூரத்தில்.
3: ஆ சரிங்கக்கா. புதிய,
4: சொல்லுங்க நாகராஜ்.
3: புதிய, புதிய. ஓகேங்கா. துணிவு,
4: துணிவு. கோளம்
3: அல்ல, பயம், பயம்னு சொல்லலாம்.
4: பயம்.
3: ஓகேங்கா. ஈரம்,
4: ஈரம்,
3: ஈரம், ஈரம்.
4: புரியல.
3: ஈரம்க்கா, ஈரம்.
4: ஈரம்னா வெப்பம்.
3: ஆஹா, வெப்பம் வராதுங்கா.
4: வாழ்த்துக்கள்.
3: நன்றிங்கா, நன்றிங்கா. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. பாடல்களை தொடர்ந்து வாகை சுடவா கேம் விளையாண்டுகிட்டே இருக்கலாம். என்ன கேம் அப்படின்னா எதிர் சொல் அப்படின்ற கேம். நேர்கள் நீங்கள் வந்து கால் பண்ணி விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலைய 9787707 கால் பண்ணி விளையாடலாம். இரண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, கேட்டுருங்க.

0: எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா,
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. இன்னைக்கு எதிர் சொல் அப்படின்ற அந்த கேம் தான் விளாண்டுட்டு இருக்கோம். என்ன நாகராஜ் எதிர் சொல் அப்படின்னு புதுசாக கேட்டுட்டு இருக்க நேயர்கள் வந்து என்ன நினைப்பாங்க, அதாவது வெயில் அப்படின்னா அதற்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன வேர்டு, குளிர், அந்த மாதிரி வார்த்தைகளை வந்து சொல்லணும். அதே மாதிரி உலர் அப்படின்னா அதற்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன, ஈரமான. திறந்த அப்படின்னு சொன்னால் அதற்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன, மூடி. அந்த மாதிரி வந்து நீங்கள் ஆப்போசிட்டான அந்த வேர்டு வந்து சொல்லணும். தொடர்ந்து நம்ம கூட வந்து ஒரு நேயர் இணைஞ்சிட்டாங்க, ஆதவன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். அண்ணா
1: வணக்கம். வணக்கம் அண்ணா.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: அண்ணா ரொம்ப நல்லமா இருக்கு அண்ணா, நீங்க எப்படி நல்லா இருக்கீங்க? வரவு
2: செலவு
1: கடினம் கடினம் கடினம்
2: கடினமா
1: கடினம் கடினம்
2: அதான் கஷ்டமானது அப்படிங்கிற மாதிரி
1: அகலம் நீளம் ரெண்டும் ஒண்ணுதாங்க, அதற்கு ஆப்போசிட்டான வேர்டு வந்து குறுகல் சொல்லலாம்.
2: உலர்
1: திருப்பூர்ல இருந்து ஆதவன் அண்ணா வந்து எதிர்சொல் கேம் ரொம்ப சூப்பரா விளையாண்டாங்க. அதே மாதிரி விளையாடணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம நிலை எனக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம். இப்போ பாடல் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டிருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
1: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்குங்க. உங்க கூட நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்னைக்கு எதிர்சொல் கேம் தான் விளையாண்டுட்டு இருக்கோம். நாகராஜ் நான் வந்து நேயர்கள் கூட விளையாண்டுக்கிட்டே இருக்கிறேன். நேயர்கள் ரொம்ப ஜாலியாக இந்த ஒரு கேம் வந்து விளையாண்டுட்ருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த கேம் எப்படி அப்படின்னு இன்னொரு டைம் வந்து சொல்லிடுறேன். அதாவது ஒரு வார்த்தை சொல்கிறேன் அப்படின்னா அதற்கான எதிர்சொல் வந்து சொல்லணும். இப்போ மேல் அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் கீழ் அப்படின்னு சொல்லணும். இப்போ வலது அப்படின்னு சொல்கிறேன்னா அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு இடது அந்த மாதிரி வந்து சொல்லணும். நம்ம கூட வந்து ருக்மணி பாட்டி தாதகா பட்டியிலேருந்து இணைஞ்சிட்டாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி வணக்கம். வணக்கம் பாட்டி, ரொம்ப நல்லா இருக்கேன். பாட்டி நீங்க எப்படி இருக்கீங்க?
2: பேச்சோட
1: கொஞ்சம்
2: பேசுற மாதிரி
1: சரி இருக்கு.
2: நல்லா இருக்கு. கதை பேசுறது நல்லா இருக்கு. இப்போ ஐடி கதை ஒண்ணு சொல்றீங்க, அது நல்லா இருக்கு. எல்லா ஆபீஸ் ஸ்டாஃப்களுக்கும் அப்படித்தான் இருக்குது.
1: சரிங்க
2: இருக்குது.
1: சரிங்க பாட்டி. அருகில் அருகில் இல்ல இல்ல பக்கமான்னு சொல்லுவாங்கல்ல, அருகில் அருகில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த வேர்டு அருகில்.
2: அருகில்

ரொம்ப நல்லா இருக்கேங்க பாட்டி. நன்றி நன்றி பாட்டி. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, எல்லாரும் பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து வாகை சுடுவா நிகழ்ச்சியில இந்த கேமை, எதிர்சொல் கேமை நம்ம விளையாண்டுட்டே இருக்கலாம்.

0: 7.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா வாகை சூடவா.
1: வெல்கம் பேக் வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டே இருக்கிறேங்க. அவங்க கூட இன்றைக்கி நம்ம லிஸ்னர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக வந்து விளாண்டுட்டே இருக்காங்க எதிர்சொல் கேம். இந்த எதிர்சொல் கேம் நீங்கள் விளாண்டு நினச்சிங்கன்னா நம்ம நிலையனுக்கு கால் பண்ணி என் கூட வந்து விளையாடலாம். தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து காட்பாடியிலேருந்து சந்திரசேகர் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
2: வணக்கம். எப்படி இருக்கீங்க நாகராஜ்?
1: அண்ணா ரொம்ப நலமாக இருக்கும். அண்ணா நீங்கள் எப்படி அண்ணா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். உங்களுடைய அந்த இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்தது.
1: சரிங்கண்ணா சரிங்கண்ணா. அண்ணா உங்களுக்கான
2: பண்ணி ப்ரோக்ராம் பண்றீங்க அப்படிதானே நாகராஜ்?
1: அண்ணா
2: இம்ப்ரவைஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்றீங்க என்ன?
1: ஆமாங்கண்ணா ஆமாங்க.
2: நல்லது நல்லது.
1: சரி
2: வித்தியாசமா இருக்கும் கேட்கறதுக்கு இல்லையா?
1: ஆங்கண்ணா
2: நல்லா இருக்கு நாகராஜ்.
1: சரி நம்ம
2: ஊர்ல இன்னைக்கு கிளைமேட் அண்ணா
1: இன்னைக்கு வந்து லைட்டா வந்து மழை வர மாதிரி தாங்கண்ணா இருக்கு.
2: வெயிலுலயே மழை வர மாதிரி இருக்கானா? மழை வரல. நேற்று மழை பெய்ஞ்சதா நாகராஜ்?
1: அண்ணா ஆமாங்கண்ணா பெஞ்சதுங்கண்ணா.
2: ஓ சூப்பர் சூப்பர். நல்ல மழையா ஓரளவுக்கு மழையா?
1: ஓரளவுக்குங்கண்ணா. சரிங்கண்ணா. ஆனா உங்களுக்கான வார்த்தை வேகம்.
2: வேகமா?
1: ஆமா.
2: மெதுவாக
1: மெதுவாக. ஓகேங்கண்ணா. ஆடம்பரம்.
2: ஆடம்பரம்னா சாமானியம் சாதாரணம்.
1: ஆடம்பரம் இல்லைங்கண்ணா எளிமைன்னு சொல்லலாம்.
2: எளிமை. சரி சரி.
1: நினைவு.
2: மறதி.
1: விழிப்பு.
2: தூக்கம்.
1: மென்மை.
2: கடுமை.
1: சோம்பல்.
2: சுறுசுறுப்பு.
1: சரிங்கண்ணா ரொம்ப சூப்பராக விளையாடுனீங்கண்ணா. நன்றி நன்றிங்கண்ணா.
2: தேங்க்யூ ஸோ மச். சூப்பராக
1: நன்றிங்க. காட்பாடியிலிருந்து சந்திரசேகர் அண்ணன் நம்ம கூட வந்து விளையாண்டாங்க. நேயர்கள் நீங்களும் இந்த எதிர்சொல் கேம் விளையாடணும்னு நினைச்சிங்கன்னா உடனே நம் நிலை எனக்கு கால் பண்ணுங்க. தொடர்ந்து இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பாடல் முடியறதுக்கு முன்னாடி நம்ம கூட டால்மியா காலனி பாஸ்கர் அண்ணன் இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
3: வணக்கம்.
1: அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. ஆ விளையாடலாங்கண்ணா. அண்ணா உங்களுக்கான வார்த்தை புகழ். அடுத்த வார்த்தைங்கண்ணா தாழ்வு. தாழ்வு.
3: தாழ்வு உயர்வு.
1: ஆங்கண்ணா. அநீதி.
3: கேக்குதுங்களா?
1: ஆ கேக்குதுங்கண்ணா. அநீதி.
3: அநீதி.
1: ஹலோ அண்ணா கடைசி வார்த்தை நிறைவு. நிறைவு.
3: நிறைவு. குறைவு.
1: குறைவு இல்லைங்கண்ணா. இது வந்து அந்த விழா நிறைவடைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நிறைவு. தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. இரண்டு பாடல்கள். பாடல்களை கேட்டுருங்க. தொடர்ந்து எதிர்சொல் கேமா விளையாண்டுட்டே இருக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்தினாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 April 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே திணிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: அண்ணே எப்படி இருக்கீங்க? விவசாயம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
3: இப்போதானே விவசாயம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கேன், அதனால எனக்கு விவசாயத்தில் நிறைய சந்தேகம்லாம் இருக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுறது யார்கிட்ட கேட்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலையை விடுங்கண்ணே, நம்ம சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாழ்வின் தொடக்கம் விவசாயம்னு விவசாயிகளுக்காக ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒளிபரப்பாகுது. அந்த நிகழ்ச்சியில் எந்த பயிருக்கு எந்த உரம் போடுறது, மண் வளத்தை எப்படி பாதுகாக்கிறது, கால்நடைகள் வளர்ப்பு, இது எல்லாம் பற்றி முன்னோடி விவசாயிகளும் அரசு வேளாண் துறை அதிகாரிகளும் நிறைய விஷயங்களை சொல்றாங்க. அதனால மறக்காம கேளுங்க வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
4: திங்கள் முதல் சனி வரை காலை 11 to 12 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: வகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்ல முடியாது, விளையாண்டுட்டு இருக்கேன். இன்றைக்கி நம்ம நேயர்கள் கூட எதிர் சொல் கேம் நேயர்கள், நீங்கள் வந்து இந்த கேம் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா நம்ம நிலை எனக்கு கால் பண்ணி விளையாடலாம். என்ன நகராஜ் எதிர் சொல் கேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன், அதற்கு எதிரான வார்த்தை. இப்போ நட்பு அப்படின்னு சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பகைமை அப்படின்ற அந்த எதிர் சொல்ல வந்து சொல்லணும். கிழக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அதற்கு எதிர் சொல் வந்து மேற்கு, அந்த மாதிரி வந்து சொல்லணும். நம்ம கூட தொடர்ச்சியாக இந்த கேம் விளையாடுறதுக்காக திருப்பூர்லேருந்து கஸ்தூரி அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
7: வணக்கம். தம்பி
6: அண்ணா வணக்கம். வணக்கம். ஆ விளையாடலாங்கண்ணா.
7: ஓ விளையாடலாம்.
6: அண்ணா கடல்
7: கரை.
6: ஆ ஓகேங்கண்ணா. குறைவு
7: நிறைவு.
6: இல்ல குறைவுண்ணா.
7: குறைவு அப்படின்னா நிறைவு அப்படின்னு
6: அர்த்தம். அதிகம்னு சொல்லலாங்கண்ணா.
7: அதிகம் சொல்லலாம், நிறைவு சொல்லலாம்.
6: ஆ ஓகேங்கண்ணா. நிறைந்த.
7: நிறைந்த. குறைந்த.
6: ஓகேங்கண்ணா. சூப்பர் சூப்பருங்கண்ணா. இருட்டு.
7: வெளிச்சம்.
6: வெளிச்சம். நினைவு. நினைவு.
7: மறதி.
6: மறதி. ஓகேங்கண்ணா. சூப்பர் சூப்பராக விளாண்டிங்கண்ணா. கடைசியாக வந்து தொலைவில்.
7: தொலைவில். அருகில்.
6: அருகில். ஓகேங்கண்ணா. ரொம்ப சூப்பராக விளாண்டிங்கண்ணா. நன்றி. நன்றிங்கண்ணா. திருப்பூர்ல இருந்து கஸ்தூரி அண்ணா நம்ம கூட வந்து விளையாண்டாங்க. இப்படிதாங்க எதிர் சொல் கேம். நான் வந்து ஒன்று சொன்னேன் அப்படின்னா அதற்கு ஆப்போசிட்டான வேர்டை வந்து சொல்லணும். தொடர்ந்து நம்ம நேர்கள் கூட விளையாண்டுட்டே இருக்கலாம். இப்போ வந்து இரண்டு பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்பாகிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கட்டாயமாக அந்த பாடலுக்கு வந்து நீங்கள் ஓட் பண்ணலாம். நீங்கள் ஓட் பண்ணுற பாடல் வீக்கெண்டில் டாப் டென் ஷோவில் இடம்பெறும். அப்படி என்ன பாடல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா மார்ட்டின் காட்டேஜருடைய அத்தம் அப்படின்ற ஒரு பாடலும் கொக்கானி அப்படின்ற ஒரு பாடலும் தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க, தொடர்ந்து விளையாடலாம்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
3: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. இன்றைக்கி எதிர் சொல் கேம் தான் விளாண்டுட்ருக்கோம். நம்ம லிஸ்னர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக அந்த ஒரு கேம் வந்து விளாண்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ச்சியாக நம்ம கூட வந்து யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, கோவிந்தசாமி அண்ணா கொடுமுடியிலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா
4: வணக்கம். நாகராஜ், நான் கொடுமுடியிலாசாமலை கோவிந்தசாமிங்க.
3: அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. அண்ணா இன்றைக்கி கேம் என்னென்னு தெரியுமாங்கண்ணா, விளாட்லாமாங்கண்ணா? சுருக்கம் சொல்லலாங்க. அமைதி சத்தம்
4: சொல்லலாங்க.
3: தெளிவு
4: தெளிவுக்கு வர மாட்டேங்குதுங்க.
3: தண்ணிலாம் வந்து அப்படி தெளிவா இருக்குது அப்படின்னு
4: சொன்னாங்க.
3: களங்கள், குழப்பம், அப்படி குளங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. குழம்பி போயிருக்கு அப்படின்னு. சரிங்க சரிங்க. ஆமாங்கண்ணா. சோம்பல்
4: சோம்பல் அதாவது உற்சாகம்.
3: ஆ, உற்சாகம் சொல்லுவாங்கண்ணா. ரொம்ப சூப்பர் சூப்பருங்கண்ணா விளாண்டதுக்கு. நன்றி நன்றிங்கண்ணா.
4: நன்றிங்க
3: நன்றிங்க. கொடுமுடியிலேருந்து கோவிந்தசாமி அண்ணா வந்து எதிர்சொல் கேம் ரொம்ப சூப்பராக விளாண்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாங்க. நேயர்கள், நீங்கள் இந்த எதிர்சொல் கேம் விளாடணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம நிலையனுக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நிலையன் 9787770108. தொடர்ந்து இரண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடல்களை கேட்டுருங்க. பாடல்களை தொடர்ந்து நம்ம வந்து விளையாடலாம்.

0: வணக்கம். என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்,
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
6: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க உங்கள் கூட. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. இன்றைக்கி எதிர் சொல் கேம் தான் விளாண்டுட்ருக்கோங்க. நம்ம நேயர்கள் ரொம்ப உற்சாகமாக அது விளாண்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து மேட்டுப்பாளையத்துலேருந்து நாகராஜன் அண்ணா இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா. அண்ணா அண்ணா கேட்குதாங்கண்ணா? அண்ணா வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம் நாகராஜ்.
6: வணக்கம்ண்ணா.
7: விளையாடலாங்க.
6: ஆனா உங்களுக்கான வார்த்தை தாழ்வு இல்லைங்கண்ணா. தாழ்வு உயரம். உயரம்
7: சொல்லலாமா?
6: ஓகேங்கண்ணா. அடுத்த தூரம்.
7: பக்கம்.
6: பக்கம் ஓகேங்கண்ணா. அடுத்த வார்த்தை
7: அருகாமைன்னு சொல்லலாம்.
6: ஆ அருகாமைன்னு சொல்லலாங்கண்ணா.
7: சரி.
6: திறந்த.
7: மூடிய. என்ன வரும்?
6: மூடிய கரெக்ட்
7: தாங்கண்ணா.
6: காலி.
7: நிரப்புதல். அதுக்கு என்ன வரும்?
6: சரிங்க சரிங்க. கரெக்ட் கரெக்ட். வறட்சி.
7: பசுமை.
6: பசுமை ஓகேங்கண்ணா. குறுகல்.
7: குறுகல். குறுகல் அதுக்கு விரிவாக்கத்துக்கு என்ன வரும்?
6: நீளம். நீளம் வரலாம். அகலம்
7: வரலாங்கண்ணா.
6: இறுதியானாங்கண்ணா. சூப்பர் சூப்பர். நன்றி நன்றிங்கண்ணா. நன்றிங்கண்ணா. மேட்டுப்பாளையத்துல இருந்து நாகராஜன் அண்ணா நம்ம கூட வந்து சூப்பராக விளையாண்டாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. அதே மாதிரி நம்ம பேசும் பக்கங்கள் கேட்ட அந்த கதை என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. 2 பாடல்கள் பாடல்களை கேட்டுருங்க. நம்ம இந்த எதிர்சொல் கேமில் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா, உடனடியாக நம்ம நிலையனுக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி என் கூட வந்து விளையாடலாம். நம்ம நிலையன் 9787707. இப்போ பாட்டை கேட்டுருங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் வாகை சூடவா, வாகை சூடவா.
2: வாகை சூடவா நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி எதிர்சொல் கேம் நம்ம லிஸ்னர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக வந்து விளையாண்டாங்க. ஒரு வார்த்தை டக்குன்னு சொன்னதும் டக்குன்னு அதற்கான எதிர்சொல்லியும் வந்து சொல்லி விளையாண்டாங்க. இப்போ இறுதி நேயராக கடைசி நேயராக நம்ம கூட யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா ராஜேஷ் கண்ணா அண்ணா நாட்டாமங்கலத்துலேருந்து இணைஞ்சிருக்கிறாங்க. அண்ணா வணக்கம். அண்ணா அண்ணா ரொம்ப நல்லா இருக்குண்ணா, நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க? ஆனா கேக்குதாங்கண்ணா, ஆனா எதுவும் நீங்க பேசுறது
3: கேக்கலைங்கண்ணா.
2: சூப்பர் சூப்பருங்கண்ணா. ஆனா இன்னைக்கு எனக்கு கேம் தெரியுதானுங்கண்ணா, விளையாடலாமாங்கண்ணா?
3: கண்டிப்பா.
2: ஆனா உங்களுக்கான அந்த முதல் வார்த்தை மலை.
3: மலைங்களா?
2: வெயில். சூப்பருங்கண்ணா. வானம்.
3: வானம்னா பூமி.
2: சூப்பர் சூப்பருங்கண்ணா. சமாதானம்.
3: சமாதானங்களா?
2: சச்சரவுன்னு சொல்லலாம். சூப்பர் சூப்பருங்கண்ணா. அடுத்த வார்த்தைங்கண்ணா மறதி.
3: மறதிங்களா? ஞாபகம்.
2: ஞாபகம். சூப்பர் சூப்பருங்கண்ணா. புகழ்.
3: புகழ். புகழ். இகல்.
2: இகல். சூப்பர் சூப்பருங்கண்ணா, ரொம்ப சூப்பராக
3: விளாண்டிங்கண்ணா, ரொம்ப ரொம்ப நன்றி.
2: கடைசி வார்த்தைங்கண்ணா நீளம்.
3: நீளங்களா?
2: நீளமா இருக்கு, குறுகலா இருக்கு. சரி, கலர் நினைச்சிட்டீங்களா? சரி சரி, நன்றி நன்றிங்கண்ணா. ராஜேஷ் கண்ணாண்ணா நம்ம கூட வந்து விளையாண்டாங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணா. அது மட்டுமே இல்லாமல் இன்னைக்கு கால் பண்ணி இந்த எதிர்சொல் கேம் விளையாண்ட எல்லாருக்குமே பெரிய நன்றிகள். தொடர்ந்து பாடல், இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துகிட்டே இருக்கு. அதோட நானும் கிளம்புறேன். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பரான நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். அதே மாதிரி நம்ம சோனாயப்பம்ல ஒளிபரப்பாகிற இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோடைய பாடல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம நிலை எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஓட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் வந்து நீங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கனாலும் உடனடியாக நம்ம நிலை எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லலாங்க. நம்ம நிலை எண் 9787707. அடுத்து என்ன பாட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னா ஏனோடி, அதாவது என்ன படம் அப்படின்னா செம்பியன் மாதேவி அந்த ஒரு திரைப்படத்துலேருந்து ஏனோடி அப்படின்ற ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க. பாய் பாய் நேயர்களே, நன்றி நேயர்களே.

எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். பெரும்பாலானவங்க தூக்கி எறியக்கூடிய வேர்கள்ல இருந்து லூதியானா தோட்டக்காரர் ஒருத்தவங்க தன்னோட வீட்டுல புத்தம் புதிய கொத்தமல்லிய வளர்க்கறாங்க. எந்த மாதிரி அப்படின்றத நம்மளுமே தெரிஞ்சுக்கலாமா? நம்ம டெய்லியுமே பாத்தீங்க அப்படின்னா இந்திய உணவுகள்ல முக்கியமா வந்து இருக்கிறது கொத்தமல்லி தலை. நம்மளுக்கே நிறைய பேத்துக்கு வந்து தெரியுங்க, கொத்தமல்லி இல்லாம பாத்தீங்க அப்படின்னா அந்த குழம்போ ரசமோ பொரியலோ எதுவுமே வந்து முழுமைய அடையாது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்மள பெரும்பாலானவங்க கிட்டத்தட்ட ஒவ்வொரு வாரமும் வாங்கக்கூடிய ஒரு வகை மூலிகை இது. மத்தியான உணவுக்கு அப்புறமா கொஞ்சமா நம்ம நைட்டுக்கு உணவு செய்யணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம், அப்படியே தூக்கம் கண்ண சொக்கும். அந்த சமயத்துல இந்த கொத்தமல்லி தலைய கொஞ்சம் ஆஞ்சி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சிலர் ஆஞ்சி வச்சிருவோம். இந்த கொத்தமல்லி தலைய பயன்படுத்தினதுக்கு அப்புறமா வேர்களை தூக்கி ஏறியறதுக்கு பதிலா அவங்க வந்து நடவு செய்யறாங்க. சில நாட்களுக்கு அப்புறமா புதிய பச்சை தளிர்கள் அது வந்து தோன்ற ஆரம்பிக்குது. சரி, உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கலாம், வீட்ல கொத்தமல்லி வளர்க்கறதுக்கு விதைகளே மிகவும் பொதுவான வழின்னு சொல்லலாம். அது முளைக்கிறதுக்கு கொஞ்சம்

எடுத்தாலுமே பொதுவா நல்ல விளைச்சல தரும். மோனாவும் ஒரு சூப்பரான முறைய வந்து பயன்படுத்துறாங்க. அவங்க சந்தையிலிருந்து புதிய கொத்தமல்லிய வாங்குறப்ப எல்லாம் அதை அப்புறப்படுத்துறதுக்கு முன்னாடி அதை வேர்களை பார்ப்பாங்களாம். அது புதுசாவும் சேதம் அடையாமலும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து தொட்டியில நடுவாங்களாம். வேர்களை ஏற்கனவே உருவாக்கிட்டதுனால அவங்க சீக்கிரமாவே நிலை பெற்று சில நாட்களுக்குள்ளார புதிய தளிர்களை உருவாக்க தொடங்கிடுவாங்களாம். கொத்தமல்லிக்கு பெரிய வளர்ப்பு இடம் தேவை இருக்காது. சுமார் 15 முதல் 20 சென்டிமீட்டர் ஆழமுள்ள ஒரு தொட்டி, செடி வளர்க்கும் கொள்கலன் அல்லது வளர்ப்பு பை பொதுவா போதுமானது. தளர்வான நீர் நல்ல வடியக்கூடிய மண்ணோட மக்கிய உரம் அல்லது மண்புழு உரத்தை கலந்து நிரப்பணும். வளமான மண்ணு ஆரோக்கியமான இலை வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதோட செடி நல்லா வேரூன்றவும் உதவியா இருக்கு. தோட்டக்காரர்கள் முடிந்த வரைக்கும் வீட்டிலேயே தயாரிக்கப்பட்ட மக்கிய உரத்தை பயன்படுத்த விரும்புறாங்க. பல வருட தோட்டக்கலை அனுபவத்தின் மூலமா அவங்க கத்துக்கிட்ட ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஆரோக்கியமான மண்ணில இருந்து ஒரு நல்ல அறுவடை தொடங்குது அப்படின்றது தான். அதிகப்படியான நீர் வெளியேறதுக்காக கொள்கலன்ல வடிகால் துளைகள் இருக்கிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். கொத்தமல்லி விதைகள் அப்படின்றது ரெண்டு விதைகளை கொண்ட சின்ன விதை உரைகள் அப்படின்னு சொல்லலாம். பல தோட்டக்காரர்கள் முளைப்பு திறனை மேம்படுத்துறதுக்காக விதைக்கிறதுக்கு முன்னாடி அதை மெதுவா நசுக்கிறாங்க. விதைகளை மண்ணுல சமமா தூவி அதன் மீது மக்கிய உரம் அல்லது மண்ண மெல்லிய அடுக்கா இடணும். மெதுவா தண்ணீர் ஊத்தி மண்ணை எப்பவும் ஈரப்பதமா வச்சிருக்கணும். வானிலைய பொறுத்து பொதுவா 7 லிருந்து 14 நாட்களுக்குள்ளார நாற்றுகள் தோன்ற தொடங்கிரும். என்னங்க, இதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொத்தமல்லி வளர்க்கறது எவ்வளவு எளிதான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, முடிஞ்சது அப்படின்னா நீங்களும் இத ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்ததா உங்களுக்காக ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: வணக்கம். என்னுடைய பேர் பிரியங்கா, ஜாகிரமாபுரத்திலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி. வாய்மீவில்
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள், சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: ஹே நிஷா, நீ ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா?
1: இல்லையே, என்ன விஷயம்?
0: அது நம்ம சேலத்துல மாநில அளவிலான போட்டியெல்லாம் நடந்துச்சுல, அதுல நம்முடைய சேலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜெயிச்சு இப்போ தேசிய அளவிலான போட்டிக்கு போறாராம், தெரியுமா?
1: என்ன சொல்ற, அப்படியா?
0: ஆமா நிஷா, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? நம்ம சேலத்துல பிறந்த ஒருத்தர் இப்போ தேசிய அளவிலான போட்டியில விளையாட போறாரு.
1: ஆமா வேலா, இது நம்ம சேலத்துக்கே பெருமை.
0: இதுக்காக அவங்களோட வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்கல்ல?
1: ஆமா ஆமா, அவருடைய வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, நிறைய அவமானங்களை பாத்துருக்காரு, நிறைய தடைகளை தாண்டி தான் இந்த இடத்துக்கே வந்திருக்காரு.
0: அது எப்படி உனக்கு தெரியும்?
1: நான் தான் சோனா எஃப்எம் கேக்குறேனே, அதுல அவருடைய வாழ்க்கை கதைகளை பத்தி அவரே சொல்லியிருக்காரு.
0: என்னது, எஃப்எம்ல அவர் பேசியிருக்காரா?
2: சேலத்து மக்களின் வாழ்க்கை அனுபவங்களையும் வாழ்வில் வெற்றி பெற எடுத்த முயற்சிகள் அனைத்தையும் தெரிந்து கொள்ள சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி. சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: சோனா எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். அடுத்ததான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சென்னை தலைமை செயலகத்துல சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில வேளாண் பொறியாளரா இருக்கக்கூடிய பிரிட்டோராஜ் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, இப்ப விவசாய பொருட்களை என்ன மாதிரி தரம் பிரிச்சு விற்பனை செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை சார் வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா இத நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி.
4: இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்னா, மக்கள் வந்து வாய்மொழியா ஒருத்தர் ஒருத்தருக்கு சொல்லிடுவாங்க, அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம வந்து என்ன செய்யணும், கண்டிப்பா அதை கொடுக்கற நம்மட்டு பொருள் இருக்குங்கிறத அவங்களுக்கு சொல்லணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான காரியம். இதெல்லாம் வந்து நீங்களே தரம் நிர்ணயம் பண்ணி அதை தரம் பிரிச்சு முதல் தரம் இரண்டாம் தரம், பொதுவா விவசாயிகள் நீங்க பெரும்போக்கா இருப்பீங்க, இருந்தாலும் சொல்றீங்க தரம் பிரிச்சு நல்ல பொருள் கொடுக்கணும், அந்த பொருளுக்கு நீங்க விலை நிர்ணயம் பண்ணிக்கலாம். ஒரு 5 ரூபாய் கூட வைக்கிறதோ 10 ரூபாய் கூட வைக்கிறதோ அது நீங்க பார்த்து பண்ணிக்க. யாரும் ஒன்னும் பொதுவா நினைக்கிற நிலைமையில எல்லாம் எந்த நுகர்வோரும் விலைய வந்து ரொம்ப முக்கியமா பாக்குறது இல்ல, தரம் தான் முக்கியம். இதுல வந்து இயற்கை விவசாய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு விற்பனை பண்ணீங்கன்னா, நிறைய பேரு உதாரணத்துக்கு சொல்றீங்க, மாம்பழத்துல புழு பிடிச்ச மாம்பழம் எல்லாம் விற்பனை ஆச்சு. அவங்க என்ன சொன்னாங்க, இந்த புழு இருக்கிற இடத்த மட்டும் கட் பண்ணிட்டு மிச்சதெல்லாம் நான் சாப்பிடுறேங்க, ஏன்னா அது இயற்கை முறையில விளைஞ்சது அப்படிங்கிற அளவுக்கு மக்களுக்கு ஒரு, அதே மாதிரி கத்திரிக்கால ஒரு ஓட்ட வந்தது, ஓட்ட உளுந்த காய கூட சாப்பிடுறதுக்கு நீங்க மக்கள் இருக்காங்க. அதனால நீங்க தைரியமா செய்யுங்க, மக்கள் வாங்கிக்குவாங்க. அதே மாதிரி நுகர்வோருக்கு சொல்லக்கூடிய முக்கியமான செய்தி என்னன்னா, ஒரு நம்ம வீட்டுல பொம்பளை பிள்ளைங்க இருக்கு, அது அந்த பிள்ளைங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும், ஒரு நல்ல உடம்பு இருக்கணும், ஒரு மகப்பேறு ஒழுங்கா வர்ற மாதிரியோ அவங்களுடைய எல்லா உள் உறுப்புகளும் ஒழுங்கா வேலை செய்யணுங்கிற மாதிரி அமைப்புல அவங்களுக்கு ஒரு தரமான பொருளை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற விதத்துல, இப்ப உதாரணத்துக்கு அரிசி அப்படின்னா சிவன் சம்பா, தூயமல்லி, இதெல்லாம் வெள்ளை நேரத்துல சன்னமா இருக்கக்கூடிய அரிசி, அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். உளுந்து, பச்சை பயிறு, தட்டை பயிர், மொத்த இந்த மாதிரி பயிர் உதவி பயிர்கள்லாம் வாங்கி பொம்பளை பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, ஏதோ முறையில அந்த பிள்ளைகளுக்கு என்ன பிடிக்குதோ அந்த முறையில செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துட்டோம்னா அந்த பிள்ளைகளோட ஹெல்த் நல்லா இருக்க, உடம்பு நல்லா இருக்கிறதுக்காக நம்ம செய்யலாம். அதே மாதிரி பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு விதத்துல காய்கறிகள், ஏன்னா பிள்ளைய சாப்பிட மாட்டேங்குது காய்கறிகள், இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணி கீரை காய்கறிகள் எல்லாம் ஏதோ ஒரு விதத்துல அதையும் இயற்கை முறையில விளைந்ததை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த பிள்ளைங்களோட வாழ்க்கை வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. பெற்றவங்க தான் நம்ம முயற்சி பண்ணி செய்யணும், எங்க விற்பனை ஆகுது அப்படிங்கறத தேடி எங்க இருக்குதோ அதை நோட் பண்ணி அந்த விவசாய தொடர்பு கொண்டு அதை வாங்கி நம்ம பயனடைஞ்சா பெரிய வாய்ப்பா இருக்குங்க.
3: இயற்கை முறையில விளைவிச்சு வருது இல்லீங்களா, அதை வந்து வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதை வந்து நம்ம இப்ப இருந்தே பழக்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான ரெண்டு பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா?
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: மச்சா, அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது
1: இது? இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியல, எப்படி இருக்கும்?
1: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையாதாண்டா இருக்கும்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
3: சேலம் மாவட்டம் மேச்சேரி வட்டாரத்துல இருந்து காசியனா என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, மாம்பழ விவசாயம் எந்த மாதிரி இருக்கு, அதனுடைய விற்பனை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அனுபவங்களை நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
4: வேறு காசியும் மேச்சேலேருந்து வரோம். மாம்பழம் தான் அங்கே அதிகமாக சேல்ஸ் பண்ணுறோம். நங்கவள்ளி இந்த மாதிரி ஏரியா மேச்சேரி இந்த பக்கம் மாம்பழம் விளைச்சல் அதிகமாக சேலம் கொடுத்தல. அங்கேருந்து வரத்தில் வந்து இமாம் பஸ் வந்து நல்லாயிருக்கும். மல்கோவா இமாம் சேலம் உள்ளது மூணு தான் ஃபஸ்ட் குவாலிட்டியான பழம். மற்றதெல்லாம் வந்து அதுக்கு அடுத்த ரகம் தான். அல்போன்ஸா செந்தூரா பங்கனப்பள்ளி எல்லா வெரைட்டியும் கொண்டு வந்து வைக்கிறோம். மற்ற இடத்துல விட சில்லறையாக வைக்கிறதுனால ரேட்டு கூடுதலாக கிடைக்கிதுங்க. குளோர் சந்தையில் வைக்கிறதுனால எல்லாம் வைக்கிறதுனால கஷ்டம்லாம் பார்த்தா எல்லாம் நிறைய கஷ்டம் தான். எல்லாம் கஷ்டப்பட்டு தான் கொண்டு வரணும். அதெல்லாம் அப்படி ஒன்றும் சொல்ல முடியாது. இங்கே வரதுனாலும் கஷ்டம்னு சொல்ல முடியாது. மார்க்கெட்டு போகிறத விட இங்கே வைக்கிறது பரவாயில்ல தான். இங்கே ஒரு 10 வருஷமும் வந்துட்டு இருக்குது. இங்கே சேலம் பெங்களூரா மட்டும்தான் அங்கே சேலத்தில் அதிகமாக ஃபேமஸ் ஆனது. வெளியூருக்காரு கூட சேலம் தாங்க சேலம் பெங்களூர்
5: உடம்பு நல்லதான். மற்ற எல்லா பழத்தை விட மாம்பழத்தில் தான் சத்து அதிகம் சொல்றாங்க. மற்ற நீங்க என்ன ஆப்பிள் எந்த பழம் சாப்பிடுறீங்களோ அதை விட வந்து எல்லாத்த விட சத்து அதிகமான பழம் மாம்பழம். விளைச்சல்லாம் நிறைய இந்த ஓரளவுக்கு நார்மலா இருந்தது. விலை இல்லை, சுத்தமா விலை இல்லை. அதெல்லாம் வந்து கிருஷ்ணகிரி பக்கம் அந்த மாங்கோல் ஃபேக்டரி அதிகமாக இருக்கிறதுனால அங்க பெங்களூர் காய் தான் அதிகமா வைப்பாங்க. இந்த மாதிரி பழம் விற்கிற காய்கள் அதிகமா இருக்காது. சேலத்தில் மட்டும்தான் பழங்கள் குதாதாத்து மல்கோவா இமாம் பசந்து செந்த சேலம் மங்களூரா எல்லாமே அல்போன்ஸ் சேலம் கொண்டுகிறது எல்லாமே இங்கே தான் அதிகமா இருக்கு. அங்க வந்து அதிகமா வந்து பெங்களூரா அங்க வந்து காயம் தான் விளைச்ச விற்பனைக்கு வரும். அது மட்டும் தான் பயிர் பண்ணுவாங்க. பெங்களூரா காய் மட்டும் தான் அதிகமா விளைச்சல் நிறைய வைப்பாங்க. தோட்டமா வச்சு விற்குவாங்க. இங்க எல்லா வெரைட்டியும் வந்து சேலத்தில் தான் கிடைக்கும். எல்லா பொருளுமே எந்த ஊர்ல அதனுடைய டேஸ்ட் தன்மைகளுக்கு சூழ்நிலை ஏத்த மாதிரி இது அந்த ஊர் தான் சொல்றாங்க. இங்க பாத்தீங்களா எல்லா ஊர்லயுமே எல்லா மாம்பழம் வருது. இருந்தாலும் இங்க இருக்கிற டேஸ்ட் பழம் வந்து மற்ற ஏரியாவில் வராது. அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு அந்தந்த ஊர்ல தான் டேஸ்ட் வரும். மேச்சேரி ஆடு வளர்ப்பு ஆடு வந்து மேச்சேரி தான் பஸ் தரமாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பொருள் வருது. அது மாதிரி மாம்பழம் வந்து சேலம் மாவட்டம் தான் பழம் தான் ஃபேமஸான ஃபேமஸ்னா டேஸ்ட் இங்க இருக்கிற அந்த இது வந்து மற்ற இடத்துல சேராது. டேஸ்ட் வந்து இந்த டேஸ்ட்
3: என்னென்ன வகைகள் இருக்கு, நம்ம ஊருக்கே உண்டான ஸ்பெஷல் எந்த மாம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எல்லாத்தையுமே வந்து அண்ணா சொன்னாங்க. சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக 2 பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: எஃப்எம் 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம். சிறுதானிய பயிர்கள் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றக்கூடிய முனைவர் சுதா அவர்கள் என்ன சொல்ல போறாங்க அப்படின்னா, மழைக்காலங்கள்ல தோட்டக்கலை பயிர்களோட நோய்களை பத்தியும் அதனுடைய மேலாண்மை முறைகளை பத்தியும் நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க. கண்டிப்பா நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
1: வணக்கம் நேயர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மழை காலங்களில் தோட்டக்கலை பயிர்களில் ஏற்படுற நோயோடையும் அதோட மேலாண்மை முறைகள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவமழைன்னு ரெண்டு பருவமழை இருக்கிறதுனால, அந்த பருவமழை பெய்யும் போது என்ன ஆகுதுன்னா, மண்ணில் வந்து மண்ணோட தன்மைக்கு ஏற்ப வளர்ச்சி வந்து செடியில் பிரச்சனை ஏற்படுது. இதனால் பார்த்தீங்கன்னா, பயிரோட வேர்பகுதியில் அதிகமான நீர் தேங்கிறதால வேர்பகுதியில் காற்றில்லா நிலை, அதாவது காற்றே இல்லாமல் போக முடியாத நிலை ஏற்படுறதுனால அந்த வந்து பயிரால சுவாசிக்க முடியறது இல்ல. இதனால பாத்தீங்கன்னா ஒரு பயிரோட வளர்ச்சி வந்து பாதிக்குது. அதாவது என்ன ஆகுதுன்னா, பயிரோட அந்த விலைகள்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து ஒளிச்சேர்க்கையை தடுத்து பயிரோட வளர்ச்சியையும் உற்பத்தியும் பாதிக்குது. இந்த மழை அதிகமா பெய்யும் போது சரியான வடிகால் வசதி இருந்தாதான் இந்த பயிரோட அதாவது ஒளிச்சேர்க்கையோ இல்ல வந்து நம்ம பயிர் நல்லா சுவாசிக்கவோ நம்மளால ஏற்படுத்தி கொடுக்க முடியும். இதனால பாத்தீங்கன்னா என்னென்ன பாதிப்பு ஏற்படுது, அந்த பாதிப்புனால என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு பாக்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா காய்கறி பயிர்கள்ல சால் பாசன முறையில நீர் பாய்ச்சப்படுது. அதாவது வாய்க்கால் வாய்க்கால போகுது இல்லைங்களா, அதனால அதிக மழை பெய்யறதுனால நிலத்திற்கு வருகின்ற மழை நீர் என்ன ஆகுது அப்படின்னா, சால்களை தேங்கி நிற்குது. அந்த ரெண்டு பாத்திகளிலும் தேங்கி நிற்கும் போது இதனால வந்து சரியா வந்து தண்ணி வெளியே போக முடியறதுனால பயிரால சுவாசிக்க முடியறதில்ல. இதனால பாத்தீங்கன்னா அடுத்ததாக நோய் ஏற்படுதுங்க. என்ன நோய் ஏற்படுது அப்படின்னா, தக்காளியில பாத்தீங்கன்னா நாற்றலுகள் நோய் வந்து ஏற்படுது. இது எப்படி வந்து அதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, பழத்துல வந்து வெடிப்பு வந்து அதிகமாகுதுங்க. பழத்துல அதிக வந்து மழை நீர் படுறதுனால வெடிப்பு தோன்றதுனால அந்த நாற்றல்கள் தக்காளியில முளைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஏற்படுதுங்க. முளைச்சதுக்கு அப்புறமும் ஏற்படுது. வந்து ரெண்டு விதமா சொல்றோம், அதாவது முளைப்பிற்கு பின், முளைப்பிற்கு முன், முளைப்பிற்கு பின் அப்படின்னு சொல்றோம். இதனால பாத்தீங்கன்னா முளைக்கிறதுக்கு முன் வர நோய் எப்படி அப்படின்னா, அதாவது பயிர் வெளியே வரங்காட்டியே வந்து அழுகி இறந்துரும். இன்னொன்று, முளைச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அந்த தண்டு பகுதியில பாத்தீங்கன்னா அதாவது மண்ணு கிட்ட லைட்டா வந்து ஒரு மாதிரி பழுப்பு நிறத்துல இருக்கும். இது வந்து அந்த என்ன ஆகுதுன்னா, இது வந்து செடி இறந்து போகுது. அதாவது முளைச்சதுக்கு அப்புறம் வர்ற அழுகல் நோய் வந்து என்ன ஆகும்னா, அந்த தண்டு பகுதியில பழுப்பு கலர்ல இருக்கும். இது அதோட அறிகுறி. இதெல்லாம் என்ன ஆகும்னா, ரொம்ப வந்து தண்ணி தேங்கி நிக்கிறதுனால தண்ணி வெளியே போக முடியாதனாலையும் என்ன ஆகுனா, அந்த செடி அதாவது அந்த இளம் நாற்றுகள் என்ன ஆகுதுன்னா அப்படி மடிஞ்சு போயிடும். மடிஞ்சு போறதுனால என்ன ஆகுது, அப்படியே வந்து உள்ள இருக்கிற வேறு வந்து அழுகிட்டு பயிர்கள் வந்து இறந்துரும்.
0: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோன் ஐஃபம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. நான் பேசிட்டு இருக்கேன் பத்மாவதி. இப்ப நாற்று அழுகல் நோயோட அறிகுறிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேடம் சொன்னாங்க, நம்மளுமே கேட்டு தெரிஞ்சுகிட்டோம். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக பாட்டு வந்துட்டே இருக்கு, வாங்க கேட்டுட்டு வந்துடலாம்.

0: காரு.
1: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
2: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
1: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
2: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
1: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
2: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
3: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: FM 107.8 வாழ்வின் தொடக்கம் விவசாயம்.
1: FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்க பத்மாவதிங்க. அடுத்ததா நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நாற்றுகள் செழித்து வளர உதவக்கூடிய 4 வழிகள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா அதிகாலை இல்லைன்னா மாலை வேளையே நாற்றுகளை பிடுங்கி நடுறதுக்கு உகந்த நேரம். குளிர்ச்சியான வெப்பநிலை தாவரங்கள் தங்களோட புதிய சூழலுக்கு பழகிக்கும் அப்படின்னாலுமே அதுக்கு ஏற்படக்கூடிய அழுத்தத்தை குறைச்சி ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கவும் உதவியா இருக்கு. சரி, அடுத்தது நடவு செய்யறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் தண்ணீரை வந்து பாய்ச்சணும். நாற்றுகளை பிடுங்கி நடுறதுக்கு முன்னாடி அதுக்கு நல்லாவே தண்ணீர் வந்து பாய்ச்சணும். நட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் நல்லா தண்ணிய ஊத்தணும். சீரான ஈரப்பதம் வேர்கள் சீக்கிரமாவே நிலை பெற உதவுறதோட பிடுங்கி நடுறதுனால ஏற்படக்கூடிய அதிர்ச்சி அபாயத்தையும் குறைக்குது. இடம் மாற்றி நடுறப்ப வேர்பந்த முடிந்த வரைக்கும் தொந்தரவு செய்யாம இருக்க முயற்சி செய்யணும். வேர் அமைப்பு எவ்வளவு சேதமடையாம இருக்குதோ அந்த அளவுக்கு செடியானது தன்னோட புதிய இடத்துல சீக்கிரமாவே வேரூன்ற தொடங்கிரும். செடிகளை சுத்திலுமா தலைக்கூலம் இடணும். இளம் செடிகள் வேரூன்றி நிலை பெறும் வரைக்கும் தலைக்கூலத்தின் மெல்லிய அடுக்கு ஈரப்பதத்தை தக்க வைக்கவும் மண் வெப்பநிலையை சீராக்கவும் களைகளின் போட்டிய குறைக்கவும் உதவும். நாற்றுகளை வெளியே நடுறது தோட்டக்கலை பருவத்தின் மிகவும் திருப்திகரமான தருணங்கள்ல ஒண்ணு. ஆனா அதே சமயம் செடிகள் மிகவும் எளிதில பாதிக்க கூடியவையாகவும் இருக்கும். நாற்றுகளை கடினப்படுத்துறதுக்கும் கவனமா இடம் மாத்துறதுக்கும் போதுமான நீர் வழங்குறதுக்கும் நேரம் ஒதுக்கிறது அதோட வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகளை பெருமளவுல மேம்படுத்தும். இப்ப காட்டக்கூடிய சின்ன அளவு கூடுதல் கவனம் அந்த இளம் செடிகள் தவிர்க்க கூடிய அழுத்தத்தில இருந்து மீள்வதற்கு பதிலா கோடை காலம் ஃபுல்லாவே வலுவான வளர்றத உறுதி செய்ய உதவியா இருக்கு. ஜூன் மாதத்துலதான் வீட்டுக்குள்ளார வளர்க்கப்பட்ட பல நாற்றுகள் தோட்டப்பாத்திகள் உயர்த்தப்பட்ட தொட்டிகள் இல்லனா வெளிப்புற கொள்கலன்களுக்கு மாற்றுவதற்கு தயாராகிறது. மாறி வரக்கூடிய வெப்பநிலை, வலுவான சூரிய ஒளி, வறண்ட காற்று மற்றும் வேர்கள்ல ஏற்படக்கூடிய பாதிப்பு, இது எல்லாத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு ஏற்படக்கூடிய இடத்தினால உண்டாகக்கூடிய இடமாற்று அதிர்ச்சியா இருக்குது. நாற்றுகள் வாடவோ மஞ்சள் நிறமா மாறத்துக்கோ இல்லனா வளராம நின்று விடவோ காரணமாகலாம். வேளாண்மை நிறுவனத்தால பரிந்துரைக்கக்கூடிய கடினப்படுத்துதல் முறையில நாற்றுகள் பாதுகாப்பான நிழலான இடத்துல வைக்கப்பட்டு 7-10 நாட்களுக்கு படிப்படியா சூரிய ஒளி, காற்று மற்றும் வெப்பநிலை வெளிப்பாடு அதிகரிக்கப்படுது. என்னங்க இன்னொரு இடத்துல நாற்றுகள் இப்ப இருக்கு அப்படின்னா அதை எப்படி மாத்தி வைக்கிறது, அதுக்கான வழிமுறைகள் என்ன, இதை செஞ்சா இது சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். சரிங்க, அடுத்ததா உங்களுக்காக சூப்பரான பாட்டு வந்துட்டே இருக்கு. இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்மளுடைய நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் நம்பரான 9787-70-107 அப்படின்ற எண்ணுக்கு உங்களுடைய கருத்துக்களை நம்ம கூட பகிர்ந்துக்கலாம். டாடா பை பை நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது.
1: சேலத்தின் முகங்கள்.
2: இந்த பாடலை பாட வர்றாங்க நிர்த்தனமங்கலத்தை சேர்ந்த என் தனலட்சுமி அவங்க. இப்போ நாம அந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.
3: சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சங்கட்டி சீமானா தெத்தமாவோ அன்ன பொண்ணு

0: சரவணா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாருமே எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நானுமே நம்புகிறேன். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இவ்வளோ நாள் நம்ம நிகழ்ச்சியில நிறைய பேர் பேசியிருந்தாங்க. இன்னைக்கு ஒரு குட்டி ஸ்பெஷல் கெஸ்ட் தான் நம்மளோட சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து தித்திகா. அவங்க வந்து யோகாசனத்திலேயே சாதனை படைச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு படிக்கட்டுலயும் நின்று ஒரு சாதனை பண்ணி மலைகள்ல மேலே ஏறிக்கிட்டே போய் சூப்பரா யோகாசனம் பண்ணிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு சாதனையும் கிடைச்சிருக்கு, விருதும் கிடைச்சிருக்கு. அவங்க வந்து எந்த வயசுல இருந்து யோகாசனம் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஏன் வந்து யோகா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, அதுல வந்து யாரெல்லாம் அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க அப்படின்றத அவங்களோட அழகான வாய்ஸ்லயே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம்.
2: வணக்கம்.
1: சரி, உங்க பேர் என்ன, என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, எந்த ஸ்கூல்ல படிச்சிட்டு இருக்கீங்க?
2: தித்திகா, 7th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், ஜெயராம் பப்ளிக் ஸ்கூல்.
1: ஓகே ஓகே. யோகால நீங்க என்ன மாதிரியான சாதனை பண்ணிருக்கீங்க தித்திகா?
2: நான் கொப்பகொண்ட பெருமாள் கோயில்ல போயிட்டு 1860 படியிலயும் ஒவ்வொரு படியிலயும் நான் வேற வேற ஆசனங்கள் போட்டு சாதனை பண்ணேன்.
1: சூப்பர் தித்திகா. அதாவது ஒவ்வொரு படிக்கட்டுல நின்று ஒரு யோகாசனம் பண்ணீங்களா? அதை கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. 7th வகுப்பு படிக்கும் போதே இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு தித்திகா. சரி, அப்புறம் தித்திகா, நீங்க இந்த சாதனையை எவ்வளவு நேரத்துல பண்ணி முடிச்சீங்க?
2: 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 2:30 மணிக்கெல்லாம் முடிச்சிட்டோம்.
1: சூப்பர் தித்திகா. அதாவது குறைவான நேரத்திலேயே நீங்க இவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சரி ரித்திகா, உங்க

0: வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: எங்கள் பாட்டி இருக்காங்க, பாப்பா இருக்காங்க, அப்புறம் நான், எங்கள் மம்மி டேடி.
0: சூப்பர் சூப்பர். ஒரு அழகான குட்டி ஃபேமிலியோடு நீங்கள் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. ஓகே ரித்திகா, இப்போ ஸ்போர்ட்ஸில் வந்து நிறைய விளையாட்டுகள் இருக்கும் போது நீங்கள் குறிப்பாக யோகாவை தேர்ந்தெடுக்க என்ன காரணம்?
1: நான் வந்துட்டு சுகுணேஸ்வர கோயிலில் வந்து மாஸ்டர் ஒரு தடவை பார்த்தேன். பார்த்துட்டு மாஸ்டர்னு சொன்னேன், நீ இனிமேட் யோகா கிளாஸ்க்கு வந்துடு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் 1 வீக் அப்புறமா வந்துட்டு இங்கே சுகுணேஸ்வர கோயிலில் வந்துட்டு ஆசனா பண்ண சொன்னாங்க, அதுவும் நான் பண்ணிட்டு வந்தேன்.
0: ஓகே ஓகே. அதாவது நீங்கள் பிளான் பண்ணி இந்த யோகாக்குள்ளே வரல, சடனாக வந்து இந்த யோகா உங்ககிட்ட வந்துருச்சு, அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணீங்க அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. ஓகே ரித்திகா, இப்போ நீங்கள் 8வது வகுப்பு படிக்கும் போதுலேருந்து இந்த யோகாவை கற்றுட்டு இருக்கீங்க?
1: 4th to 7th வரைக்கும் இப்போ நான் கற்றுட்ருக்கேன்.
0: என்னது, 4th படிக்கும் போதுலேருந்து யோகா கற்றுக்குறீங்களா? கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரித்திகா. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான தித்திகா அவங்க 4வது படிக்கும் போதுலேருந்து 7வது வகுப்பு வரைக்கும் அவங்க யோகா கற்றுட்டு இருக்காங்க. அதில் சாதனையும் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட சொன்னாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க, அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.
2: Hi friends, my name is MS Venkat. I am an independent music composer. இப்போ நீங்கள் கேட்க போகிற சாங் ஹோப்பு ராஜா. உங்களுக்கு இந்த சாங் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃபீட்பேக்கை சோனா எஃப்எம்க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.

0: வணக்கம், நான் ராஜீவ். டால்மியா போர்டில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வளமே வாழ்வு, வாழ்க வளமுடன்.
1: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்தினாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சு அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே திணிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: இன்றைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகமா இருக்கா குறைவா இருக்கா?
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல சாமானிய மக்களால அன்றாட வாழ்க்கைய சமாளிக்க முடியுமா? இது போன்ற சமூகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியில ஒரு குட்டியான ஸ்பெஷல் கெஸ்ட் தான் நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேர் தான் தித்திகா. அவங்க யோகால இன்னும் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத கியூட்டான அவங்க வாய்ஸ்லயும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க தித்திகா, இது வரைக்கும் நீங்க என்ன மாதிரியான ஆசனம்லாம் பண்ணிருக்கீங்க?
3: டிஃபிகல்ட்டான ஆசனமும் பண்ணிருக்கேன், பேசிக் ஆசனமும் பண்ணிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் தித்திகா. அதாவது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஆசனமும் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அடுத்து நீங்க பண்ண ஆசனத்திலேயே உங்களுக்கு ரொம்பவே மறக்க முடியாத ஆசனம் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க?
3: சக்கராசனா வந்துட்டு அந்த சுகுணேஸ்வர கோயில போயிட்டு சக்கராசா போட்டதுனால எனக்கு அது ரொம்ப மெமரியா இருக்கும்.
1: சூப்பர் தித்திகா. அடுத்தது வந்து யாரெல்லாம் நீங்க இந்த யோகா பண்றதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க?
3: எங்க ஃபேமிலி, அப்புறம் வந்துட்டு எங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ், எங்க மாஸ்டர்.
1: சூப்பர் தித்திகா. எல்லாருமே உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்காங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. அடுத்தது நீங்க ஸ்கூல் படிச்சுக்கிட்டே இந்த யோகாலையும் எப்படி கவனம் செலுத்த முடியுது உங்களால?
3: இது நான் ஒரு ஹார்ட் ஒர்க்கா போட்டு நான் எல்லா ரெண்டுமே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணேன்.
1: சூப்பர் தித்திகா. இவ்வளோ சின்ன வயசுல ஹார்ட் ஒர்க்கு நான் என்னால் பண்ண முடியும் அப்படின்ட்டு நீங்க சொல்றத கேட்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஓகே தித்திகா, அடுத்தது நீங்க வீட்டுக்கு போனா ஹோம்ஒர்க் பண்ணும், யோகாவும் பிராக்டிஸ் பண்ணும், இவ்வளோ விஷயங்கள் இருக்கும் போது நீங்க எப்படி வந்து இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்றீங்க?
3: அது என்னால முடியும் நான் நினைச்சு மெயின்டைன் பண்றேன்.
1: தித்திகா, நீங்க சொல்ற ஒரு பதிலை கேட்கவே எனக்கு உண்மையா அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு. இந்த சின்ன வயசுல நீங்க இவ்வளோ தெளிவா பதில் சொல்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஓகே தித்திகா, அடுத்தது உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட்னா நீங்க எதை சொல்வீங்க?
3: தமிழ்.
1: தமிழா? ஏன் உங்களுக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும்?
3: எனக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல இருந்து தமிழ் பிடிக்கும், அதனால வந்து பிடிக்கும்.
1: தமிழ்நாட்டுல இருக்கனாலதான் எனக்கு தமிழ் பிடிக்கும் அப்படின்றத நீங்க சொல்லும் போது கேட்கவே ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு தித்திகா. சரி, கண்டிப்பா பிடிக்காத சப்ஜெக்ட்னு சிலது இருக்கும். உங்களுக்கு பிடிக்காத சப்ஜெக்ட்னா எது?
3: எனக்கு எல்லா சப்ஜெக்ட் பிடிக்கும், பிடிக்காத சப்ஜெக்ட்ல எதுவும் சொல்ல முடியாது.
1: என்ன தித்திகா, எந்த சப்ஜெக்டுமே பிடிக்காதா? நீங்க சொல்ற ஒரு பதிலுமே ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே தித்திகா, அதாவது உங்களோட யோகாசனம் பண்ணி நீங்க நிறைய இடத்துல போய் விருதுகள்லாம் வாங்கியிருப்பீங்க. என்னென்ன மாதிரியான விருதுகள், என்னென்ன மாதிரி சர்டிபிகேட்லாம் நீங்க வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும்?
3: நான் வந்துட்டு டிஸ்ட்ரிக்ட் லெவல் வாங்கியிருக்கேன், ஸ்டேட் லெவல் வாங்கியிருக்கேன், இன்டர்நேஷனல் லெவல் வாங்கியிருக்கேன்.
1: சூப்பர் தித்திகா. அதாவது இன்டர்நேஷனல் லெவல்ல போய் நீங்க இவ்வளோ விருதுகள், பரிசுகள், சர்டிபிகேட்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான தித்திகா அவங்க அவங்களோட இந்த 7ஆம் வகுப்பு வரைக்கும் நிறைய யோகாசனத்துல சாதனை படைச்சிருக்காங்க, விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டு இருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: FM 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
3: கேட்டுட்ருக்கீங்க சோனாய FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேர்களே, நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஒரு குட்டி ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேர் வந்து தித்திகா. பேரவே கேட்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குல்ல. அவங்க வந்து யோகா கத்துட்டு இருக்காங்க, அதுல சாதனையும் பண்ணிருக்காங்க. என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே தித்திகா, நீங்க யோகால இவ்வளவு பெரிய சாதனை பண்ணதெல்லாம் பார்த்துட்டு யாரு உங்களை ரொம்பவே சூப்பரா பாராட்டினது?
4: எங்க பாட்டி.
3: பாட்டியா? எனக்கும் ரொம்ப ஃபேவரட் அப்படின்றது பாட்டி தான். எங்க பாட்டியும் நிறைய விஷயத்துல என்ன அப்ரிஷியேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி உங்க பாட்டி என்ன சொன்னாங்க?
4: நீ ரொம்ப நல்லா யோகா பண்ற, இதே மாதிரி நீ பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க.
3: ஓகே ஓகே தித்திகா. அடுத்தது வீட்லயும் நீங்க போயிட்டு ஹோம்ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நீங்க யோகா பண்ணுவீங்களா?
4: வீட்டுல டைம் கிடைச்சா நான் பண்ணுவேன்.
3: ஓகே ஓகே தித்திகா. அடுத்தது நீங்க யோகா பண்றதுனால உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு?
4: மைண்டு பீஸ்ஃபுல்லா இருக்கு, நான் நல்லா படிக்க முடியும். அப்புறமா வந்துட்டு நான் பேரண்ட்ஸ் சொல்ற மாதிரி கேட்பேன். அப்புறமா வந்து நல்லா வந்து யோகா பண்ணுவேன், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும்.
3: சூப்பர் சூப்பர் தித்திகா. அதாவது நீங்க யோகா பண்றதுல உங்களுக்கு நிறைய பயன்கள் இருக்கு அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. ஓகே தித்திகா, அடுத்து வந்து நீங்க ஆரம்பத்துல யோகா கத்துக்கும் போது என்னென்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருந்துச்சு?
4: ரொம்ப வந்து பெயினிங்கா இருக்கும், பண்ணவே முடியாது. அப்போ நான் கஷ்டப்பட்டு பண்ணேன்.
3: ஓகே தித்திகா, யோகாலையும் இவ்வளோ சவால்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்றத ரொம்பவே கரெக்டாக சொன்னீங்க. அடுத்தது இந்த வலி எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து பயணிக்கிறதுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணீங்க? எப்படி அந்த வலியெல்லாம் பொறுத்துக்கிட்டீங்க?
4: நான் அது வந்து மாஸ்டர் சொன்னாங்கன்னா பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா அது பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். அப்புறம் மாஸ்டர் வந்து ஓம் சிவகுரு தேவாய நமகன்னு சொன்னீங்கன்னா அந்த பெயின்லாம் குறையும் மாஸ்டர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து அதை சொல்லி சொல்லி நான் ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஃபுல்லாக நான் பண்ணியிருப்பேன்.
3: சூப்பர் தித்தி.

0: இருக்கா, அதாவது உங்க மாஸ்டர் சொல்றதை கேட்டு எல்லா வழிகளையும் தாங்கிட்டு அந்த வழியையும் பொறுத்துக்கிட்டு இது வரைக்கும் யோகா பண்றீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அடுத்தது, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எந்தெந்த நேரத்துல நீங்க வந்து யோகாசனம் பண்ணுவீங்க?
1: மார்னிங் ஒரு 6:00 டு ஒரு 7:00 வரைக்கும்.
0: ஓகே தித்திகா, அடுத்தது நீங்க ஸ்கூலுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் யோகா பண்ணுவீங்க?
1: ஸ்கூல்ல வந்தா இப்ப யோகா பீரியட் இருந்தா யோகா பீரியட்ல பண்ணுவோம், 45 minutes தான் பண்ணுவோம்.
0: ஓகே ஓகே தித்திகா, அடுத்தது நீங்க நிறைய இடங்களுக்கு போயிட்டு யோகா பண்ணும் போது என்ன மாதிரியான ஃபீல் உங்களுக்கு இருக்கும்?
1: நான் இதை நல்லா பண்ணணும், ஃபர்ஸ்ட் பிளேஸ் வரணும் அப்படின்னு எனக்கு ஃபீல் இருந்திருக்கு.
0: சூப்பர் தித்திகா, அதாவது நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பேன் போட்டியில் பங்கேற்கும் போது அப்படின்ட்டு ரொம்பவே சூப்பராக சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான தித்திகா அவங்களோட யோகா பயணத்தில் எப்படி வந்து ஆரம்பித்தாங்க, அதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் அவங்க கற்றுக்கிட்டாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பராக நம்மக்கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போகிறாங்க. அது வரைக்கும் ரொம்பவே சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல் வந்துட்டுருக்கு, பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள். சேலத்தின் முகங்கள்.
1: நேர்களே, ரொம்பவே சூப்பரான இனிபேரன் ஆர்டிஸ்டோட பாடலை கேட்டுட்டு வந்துட்டீங்களா? கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நிகழ்ச்சியில நம்ம கூடவே ஒரு குட்டியான ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட பேரு தான் தித்திகா. அவங்க வந்து யோகால என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணாங்க, என்னென்ன சாதனை எல்லாம் பண்ணாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க தித்திகா, நீங்க போட்டிக்கு எல்லாம் போகும்போது உங்களை விட சீனியரா இருக்கவங்க யோகா யோகாசனம் பண்றத பார்க்கும் போது என்ன மாதிரி ஃபீல் உங்களுக்கு இருக்கும்?
2: எனக்கு அப்பெல்லாம் ரொம்ப பதட்டமா இருந்துச்சு. இவங்க பண்ணதை பார்த்து நம்ம அதே மாதிரி பண்ணணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட்லலாம் போயிட்டு இருக்கும் போது. அப்புறமா மாஸ்டர் வந்து உனக்கு என்ன பிடிக்குதோ 5 hours எனி 5 hours போட அப்படின்னு சொன்னாங்க. அதனால எனி 5 hours எனக்கு வந்த மாதிரி நான் போடுவேன்.
1: ஓகே ஓகே. ஒரு பதட்டத்தோட ஆரம்பிச்சாலுமே இப்போ வரைக்கும் நீங்க சூப்பரா யோகா பண்றீங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. ஓகே தித்திகா, அடுத்தது நீங்க எல்லா போட்டிகளுக்கும் போய் கலந்துக்கும் போது யாரு உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்து உங்களை மோட்டிவேட் பண்ணி அடுத்தடுத்த போட்டிகளுக்கு தயார்படுத்துறாங்க?
2: எங்க மாஸ்டர் பேர் வந்து முரளி மாஸ்டர். எங்க மாஸ்டர் தான் வந்து எனக்கு நிறைய மோட்டிவேஷன் தான் பண்ணுவாங்க. அப்புறமா வந்துட்டு நான் எதில் ஒரு இதில் வந்துட்டு போயிட்டு தோத்துட்டேன்னா கூட நம்ம நெக்ஸ்ட் காம்படிஷனில் வின் பண்ணிக்கலாம், நம்ம எப்பயுமே ஃபர்ஸ்ட் பிளேஸ் அடிக்க முடியும் அப்படின்னு எங்கள் மாஸ்டர் எனக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க.
1: சூப்பர் தித்திகா. அதாவது உங்களுக்கு குருவாக இருந்து இந்த யோகாசனத்தை சொல்லி கொடுத்தவரை மறக்காமல் இப்போ வரைக்கும் நீங்கள் அவரை ஞாபகம் வச்சு அவருக்கு ஒரு நன்றி சொல்கிறீங்க அப்படின்றத கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அடுத்தது வந்து நீங்கள் நிறைய போட்டிகளில் போய் வின் பண்ணி வந்ததுக்கப்புறம் அதை பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்களோட ஜூனியராக இருக்கட்டும், அவங்களாம் நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. அப்படி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாங்க தித்திகா?
2: இப்போ கூட எனக்கு 6th ஒரு பாப்பா வந்துட்டு நீங்கள் எப்படிக்கா இப்படிலாம் யோகா பண்ணுறீங்க, எனக்கு இதே மாதிரி சொல்லித்தாங்களே அப்படிம்பாங்க. இது நம்ம வந்துட்டு யோகா கிளாஸ் போனால் தான் நம்ம இதெல்லாம் கற்றுக்க முடியும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக முடியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன்.
1: சூப்பர் சூப்பர் தித்திகா. அடுத்தது வந்து நீங்க பண்ணதுலயே எந்த யோகாசனம் ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, எப்படி அதை பண்ணீங்க?
2: அது வந்துட்டு இப்ப காலை புடிச்சு காலத்துக்கு தலை மேல வச்சு கீழே பிடிக்கிறது அது ரொம்ப கஷ்டம்.
1: நீங்க சொல்றதுலயே புரியுது தித்திகா, அந்த யோகாசனம் எவ்வளவு கஷ்டம் அப்படின்ட்டு. அதை நீங்க இப்பவும் ட்ரை பண்ணிருக்கீங்களா?
2: ட்ரை பண்ணி இப்ப நான் எல்லா காம்படிஷன்லயும் அதை போட்டு நான் வின் பண்ணிருக்கேன்.
1: சூப்பர் தித்திகா. ஒரு கஷ்டமான ஆசனம் தான், எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை நான் தொடர்ந்து கத்துக்கிட்டு இப்போ நான் அந்த போட்டிகள்லயே இந்த ஆசனத்தை பண்றேன் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஓகே தித்திகா, அடுத்தது இப்ப நீங்க ஒரு யோகாசன போட்டிக்கு போகும்போது அதுக்கு முன்னாடி உங்களை எப்படி எல்லாம் தயார்படுத்திப்பீங்க?
2: எக்சர்சைஸ் பண்ணுவோம், வார்ம் அப் மாதிரி நல்லா ஸ்டிச்சஸ் எல்லாம் பண்ணிப்போம். அப்புறமா வந்துட்டு ஸ்டிச்சஸ் பண்ணுவோம்.
1: சூப்பர் தித்திகா. அதாவது உங்களோட குரு சொல்றத கேட்பேன் அப்படின்ட்டு ரொம்பவே தெளிவா சொன்னீங்க. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தரான தித்திகா அவங்களோட யோகா பயணத்துல எப்படி வந்து அவங்க மாஸ்டர் சொல்ற விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றத ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இன்னும் சில விஷயங்களை பேச போறாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: எட்டு தீக்கும் நம் குரல்
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் சேலத்தின் முகங்கள்
3: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. இன்னைக்கு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான், உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. நிகழ்ச்சியில நம்ம கூடவே தித்திக்கா தான் இருக்காங்க. அவங்களோட யோகாசனம் கத்துக்கிற முறை எப்படி இருந்துச்சு, அவங்களோட குரு யாரு, எப்படி எல்லாம் அவங்க யோகாவை கத்துக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க தித்திகா, யோகா பண்றதுனால உங்களோட தன்னம்பிக்கை வந்து அதிகரிச்சிருக்கா இல்ல குறைஞ்சிருக்கா?
4: அதிகரிச்சிருக்கு.
3: அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்றீங்களா தித்திகா?
4: மாஸ்டர் நல்லா மோட்டிவேஷன் பண்றாங்க, எங்க ஃபேமிலிஸும் நல்லா மோட்டிவேஷன் பண்றாங்க. எனக்கு எங்க இருந்தாலும் எந்த காம்படிஷனா இருந்தாலும் கூட்டிட்டு போய் பண்றதுனால நான் நல்லா பண்ணணும் இவங்களுக்காக வச்சும் அப்படின்னு நான் நினைச்சு நல்லா பண்றேன்.
3: சூப்பர் தித்திகா, உங்க தன்னம்பிக்கை அதிகரிச்சிருக்கு அப்படின்றதுக்கான காரணத்தை ரொம்பவே சூப்பரா சொன்னீங்க. ஓகே தித்திகா, அடுத்து வந்து நீங்க யோகாலயே நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது உங்க வீட்டுல நடக்கிற கல்யாணமா இருக்கட்டும், ஒரு குட்டி குட்டி ஃபங்க்ஷனுக்கு உங்களால போக முடியாத சிச்சுவேஷன் வரும். அப்ப யோகாவையும் பாத்துக்கிட்டு வீட்டுல இருக்க ஃபங்க்ஷனையும் எப்படி நீங்க மெயின்டைன் பண்ணுவீங்க?
4: இல்ல, நான் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருங்க, நான் இப்போ யோகாக்கு போயிட்டு வந்துட்டு அப்புறமா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் பண்ணிட்டு தான் அப்புறமா தான் எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணுவேன்.
3: சூப்பர் தித்திகா, அதாவது யோகாவை முடிச்சுட்டு தான் நான் மத்த எல்லா இடத்துக்கும் போவேன் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. ஓகே தித்திகா, அடுத்தது யோகாவை கத்துக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ரொட்டீன்ல என்னென்ன மாதிரி மாற்றங்கள்லாம் ஆரம்பிச்சிச்சு, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க பண்ணீங்க?
4: காலையில எழுந்தோடனே மாஸ்டர் கையை தேய்ச்சி கன்னத்துல வச்சு எந்திரிச்சு பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஹேபிட்ஸ்லாம் எனக்கு இப்போ ஃபாலோ பண்ணியிருக்கேன்.
3: சூப்பர் தித்திகா, அடுத்தது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச யோகா டீச்சர் அப்படின்னா யாரு, எதனால உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்?
4: முரளி மாஸ்டர், எனக்கு அவங்க வந்துட்டு நல்லா டீச் பண்ணது பிடிக்கும். அப்புறமா வந்து அவங்க ரொம்ப சாஃப்டாகவும் பேசுவாங்க, அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
3: ஓகே தித்திகா, அதாவது உங்களோட மாஸ்டர் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டீச்சர் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரா பேசுனீங்க. ஓகே தித்திகா, அடுத்தது நீங்க இன்டர்நேஷனல் லெவல்ல போய் யோகா பண்ணும்போது அந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு?
4: அப்ப முன்னெல்லாம் ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக் லெவல்லாம் கொஞ்சமா தான் பயமா இருந்துச்சு. ஆனா அந்த நேஷனல் லெவல், இன்டர்நேஷனல் லெவல் போகும்போது தான் ரொம்ப பயமா இருந்துச்சு. அப்புறமா மாஸ்டர் உன்னால பண்ண முடியும், என்கரேஜ் பண்ணனால தான் நான் ஃபர்ஸ்ட்ல எல்லாத்துலயுமே அடிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் பிரைஸ்.
3: சூப்பர் தித்திகா, இன்டர்நேஷனல் லெவல்ல போய் நீங்க முதலிடத்தை பெற்றிருக்கீங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஓகே தித்திகா, அடுத்தது உங்களை மாதிரியே நிறைய பேர் யோகா கத்துக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க?
4: நீ நல்லா யோகா பண்ணினா நீ முன்னேறி வரலாம். நீ ஒளிஞ்சே இருந்தா உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. நீ முன்னேறி வந்தாதான் நீ எங்க இருக்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னு நான் மோட்டிவேட் பண்ணுவேன் அவங்கள.
3: சூப்பர் தித்திகா, நீங்க சொன்ன எல்லா விஷயமே உங்களை மாதிரி யோகா பண்றவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது உங்களோட ஃபியூச்சர் கோல் என்ன தித்திகா?
4: யோகா டீச்சரா ஒரு இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்துட்டு இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய பொசிஷன்ல நிற்கணும், அதாவது யோகாலேயே நான் இன்டர்நேஷனல் யோகா மாஸ்டரா நினைக்கிறேன்.
3: தித்திகா, நீங்க சொல்ற பதில கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கண்டிப்பா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு யோகா டீச்சராவோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த உலகத்திலேயே பெரிய இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நானுமே எங்க சோனாயகம் சார்பாக உங்களை வாழ்த்துறேன். ஓகே தித்திகா, இந்த ஒரு மணி நேரமா நாங்க கேட்ட எல்லா கேள்விகளுக்குமே ரொம்பவே அழகா தெளிவா பதில் சொன்னீங்க, நன்றி.
4: தேங்க்யூ.
3: நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினரான தித்திகா அவங்களோட யோகா பயணத்தை பத்தியும் அதுல அவங்க வாங்கின சாதனையை பத்தியும் ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இதே போல மற்றும் ஒரு சேலத்தின் முகங்கள் நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்க தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. நேயர்களே, இன்னைக்கான தலைப்பு என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படை எது, நவீன மருத்துவமா இல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறை, ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா, இதுதான் இன்னைக்கான தலைப்பு. இப்போ ஒரு சின்ன கேள்வி, இப்போ நம்மளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா டாக்டர் கிட்ட தான் போகிறோம். ஆனால் உடம்பு சரியில்லாமல் இருக்கிற மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறையை நம்ம மாற்றிக்கிறது கிடையாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ பழைய காலத்துலலாம் வந்து நம்ம தாத்தா பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக அவங்க காலத்தில் வந்து மருத்துவ வசதிகளே இருக்காது. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சுப்பாங்க, வீட்டிலையே சமைச்சு சாப்பிடுவாங்க, தினமும் வந்து உடல் உழைப்பு அவங்களுக்கு அதிகமாக இருக்கும், நல்லா தூங்கும். அதனால மன அழுத்தம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே குறைவா இருக்கும். இதனால அவங்களுக்கு வந்து பெரிய நோய்கள்லாம் வந்து வரவே கிடையாது. ஆனா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து காலையில எந்திரிச்ச உடனே எல்லாருமே தேடுற ஒரே விஷயம் மொபைல் போன் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, ஜங்க் ஃபுட்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க, உடற்பயிற்சியும் யாரும் செய்கிறது கிடையாது. நைட்டு வந்து 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் மொபைலையே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம உடம்பு வந்து பாதிப்படைஞ்சு நம்ம வந்து மருத்துவமனைக்கு தான் போவோம். இதனால் வந்து நவீன மருத்துவம் அவசியம் இல்லை அப்படின்னு மட்டும் நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா அதுவுமே ரொம்ப அவசியம். ஏன் அப்படின்னா, இப்போ சடனாக வந்து ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, இல்லை வந்து ஒருத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, இல்லை வந்து டெங்கு நிமோனியா அப்படின்னு வந்து ஆபத்தான நோய்கள்லாம் வரும்போது நாம் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் தான் ஆகணும். ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, சோனா எஃப்எம்மோட நிலை எண்ணான 9787707 அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை நீங்கள் என் கூட பேசலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் அடுத்ததாக உங்களுக்காக ஒரு சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு. பாட்டு கேட்டு வாங்க நேர்களே.

0: வணக்கம், என் பெயர் சி சிவதர்ஷினி. 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ப மக்களின் குரல் சமுதாய அணுலி. நன்றி.
1: இது அப்படி இருக்குமா இல்ல இப்படி இருக்குமா?
2: எது எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா?
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: அச்சா, அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது இது?
1: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
1: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையா தாண்டா இருக்கும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல போறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அப்பா சாமி, கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்கே.
3: என்ன பாட்டி, ஏதோ புலம்பிக்கிட்டே இருக்க?
2: மாமா கண்ணு, உன்ன மாதிரி சின்ன பிள்ளையா இருந்தா கூட பரவாயில்ல, இந்த வயசான காலத்துல கை கால் எல்லாம் ஒரே வலியா இருக்குது.
3: அட பாட்டி, இதுக்கா புலம்பிட்டு இருக்க? கத்தால, பூண்டு, மஞ்சள் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நல்லா அரைச்சு கை கால்ல எந்த இடத்துல வலி இருக்கோ அங்க பூசு, தானா சரியா போயிடும்.
2: என்னடி அம்மா இது அதிசயம், அந்த காலத்து பெரிய மனுஷி எனக்கே இதெல்லாம் தெரியல, உனக்கு எப்படிதான் இதெல்லாம் தெரியுது?
4: தகவல்களையும் தெரிந்து கொள்ள என்றும் நலமுடன் நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 3 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
6: கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் உங்ககிட்ட பேச வந்துட்டேன். நான் உங்கள் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படை வந்து நவீன மருத்துவமா இல்லை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா? இந்த தலைப்பில் நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம். வணக்கம், நான் திருப்பூர் மாவட்ட கூடநிக்கட்டிலிருந்து பேசுறேங்க.
6: வணக்கமாண்ணா, சொல்லுங்க உங்களோட கருத்து சொல்லுங்கண்ணா.
7: அதாவது ஆரோக்கியமான வாழ்க்கைக்குமே வந்து நவீன மருத்துவம் கண்டிப்பா வேணும். அது எப்படி அப்படின்னா, நிறைய விபத்துகள் இன்னைக்கு திடீர் திடீர்னு ஆகிற விபத்துகளுக்கெல்லாம் வந்து நவீன மருத்துவம் தான் முக்கியமா வேணுங்க. வந்து ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு எத்தனையோ நோய்களை நம்ம சாப்பாட்டு முறையிலும் நம்ம உடல் பயிற்சி மூலமாகவும் எத்தனையோ நோய்களை வராம தடுக்கலாம், அப்படியும் வந்த பிற்பாடும் கூட தடுக்கலாம். ஆனா வந்து இந்த விபத்துகளுக்கு மட்டும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா விபத்துகளை தடுக்கிறதுக்கு அந்த இந்த இது இப்பட்ட இந்த நவீன மருத்துவம் வேணும், நவீன மருத்துவம் வேணும் அப்படின்னா இந்த விபத்துகளை தடுக்க முடியுங்க. அதனால வந்து என்ன சொல்றது, ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு புரியாத ஒரு
2: ஓகே ஓகே நான் சூப்பரா பேசுனீங்க நன்றி.
7: அதாவதுங்க நவீன மருத்துவம் கண்டிப்பா வேணுங்க, இந்த விபத்துகளை சரி செய்யறதுக்கு நவீன மருத்துவம் வேணும். அதே நேரத்துல ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையா வந்து நம்மளுடைய செயல்பாடுகள், உணவு பழக்க முறைகள் வந்து நம்ம இன்னும் எத்தனையோ செயல்கள்லாம் இருக்குது, அதுகளெல்லாம் கேஸ் அப்படின்னா நோய் வராம தடுக்க முடியும். வந்துட்டா நவீனமான வந்து மருத்துவ முறையும் வேணுங்க.
2: ஓகே ஓகே நான் சூப்பரா பேசுறீங்க நன்றி. நேர்களே ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இதே மாதிரி வந்து உங்களோட கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளணும் அப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையனுக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களையும் என் கூட நீங்க பகிர்ந்துக்கலாம். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில அடுத்தது ரொம்பவே சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க நேர்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: கழிப்பதை தவிர்த்து கழிப்பறைகளை பயன்படுத்துவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பாதுகாப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சமுதாய வானொலியில் 8 திக்கும் நம் குரல்.
3: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் உங்க ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையானது நவீன மருத்துவமா அப்படி இல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா, இதுதான் தலைப்பு. இந்த தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். எட்டு திக்கும் என்று இணைய தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி அவர்களுக்கும் நம்ம நேயருக்கும் நண்பர்கள் வணக்கத்துடன். திருப்பூர் மாவட்டம் 3 ராணுவங்க. அதாவது நம்ம உடலில் ஆரோக்கியமா வச்சிருக்க போது நவீன மருத்துவமா அல்லது ஆரோக்கியமான உணவு முறையான்னு கேக்குறீங்க. இதுக்கு பதில் சுலபமாவே சொல்லிடலாம். காரணம் என்னங்கன்னா, என்ன ஆரோக்கியமான உணவு முறை தான் கேக்குதுங்களா?
3: கேக்குது. நான் சொல்லுங்க. சொல்லுங்க.
4: ஆரோக்கியமான உணவு முறை அப்போ எல்லாம் பாத்தீங்களா, களி, கம்மஞ்சோறு, அம்புலி, சாம, திறகு, சாம, வரகு, இந்த மாதிரி உணவு முறைகள் எல்லாம் அப்ப சாப்பிட்டு இருந்தாங்க. அவங்க ஆரோக்கியமா எப்படி இருந்தாங்க அந்த உணவு முறையினால? இப்ப எல்லாம் அப்படியே இருக்குது. எல்லாம் உரம் கலந்த இந்த உணவு பொருள் வர்ற சாப்பாடுகள் இப்படி பழைய பிள்ளைங்க இப்ப கொஞ்சம் வயசாங்க எல்லாமே அப்படியே சாப்பிட்டு இருக்கிறோம். ஆரோக்கியமா வச்சுக்க நவீன மருத்துவம் ஏன்னா தற்போதைக்கு உடம்ப காப்பாற்றுற மொழி அது நிரந்தர தீர்வாக அது இருக்கும்னு சொல்ல முடியாது. அதுக்கு மேல மேலும் மாத்திரை அதுகளை எடுக்க வேண்டி வரும். ஆரோக்கியமா உணவு முறை நம்ம சிறுந்தா ஆரோக்கியமான பழக்க வழக்கம் உணவு முறை வந்ததுனால்தான் நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சிருக்கணும். காலையில் நேரமே எழுந்திருக்கணும், பள்ளியில கழிக்கணும், காலை கிழங்கு கழிக்கணும், நேரத்துக்கு சுவையான அந்த சுவையானங்களோட சத்தான தானிய வகை வகை உணவுகளை சாப்பிடணும். நைட்டு இரவு இரவுக்கு வந்து அந்த மாதிரி பண்ணிட்டு வந்தது 8 மணி நேரம் தூக்கம் பண்ண நிம்மதியா வரும். அதனால ஆரோக்கியமான உணவு முறை வந்து நம்ம உடல் ஆரோக்கியமா வச்சிருக்கோமே ஒழிய நவீன மருத்துவம் குறை சொல்ல மாட்டேன். நவீன மருத்துவம் வந்து தற்காலிகமா நம்ம உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தா சரி ஒண்ணு அது உதவும். அவ்வளவுதான், நாமளும் நம்ம ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். நல்ல உணவு முறைகளை நேரத்துக்கு காய்கறி பழங்கள் அது சேர்த்துக்கிறதெல்லாம் சரியா பண்ணிட்டு வரணுங்க. அதைத்தான் நான் வந்து உங்ககிட்டயும் நம்மளுடைய சோனா பூ நேயர்கிட்டையும் பகிர்ந்துக்கிறேங்க. மிக்க நன்றிங்க.
3: ஓகே ஓகே, நன்றிண்ணா. நேர்களே, ரொம்பவே சூப்பரா நம்ம கிட்ட பேசினாங்க. இதே மாதிரி 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில நீங்களும் பேசணும் அப்படின்னா சோனா எஃப்எம்மோட நிலையனுக்கு கால் பண்ணி உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்ததா உங்களுக்காக குண்டு குள்ளின்னு சொல்லிட்டு ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டு இருக்கு. பாடலை கேட்டுட்டு வாங்க நேர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: நிகழ்ச்சியோட தலைப்பு என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையானது நவீன மருத்துவமா அப்படி இல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா? இந்த தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வெயிட் பண்றாங்க. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம். ருக்மணி அம்மா தாதக்கப்பட்டியில இருந்து பேசுறேன்ப்பா.
1: வணக்கம் பாட்டி, சொல்லுங்க.
2: ஆரோக்கியமான உணவுங்கிறது பழங்காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா, கம்பு, சோளம், சென, ராகி, சாம, இதெல்லாம், கோதுமை கூட இதெல்லாமே சாப்பிடுவாங்க. இத வந்து குத்தி கம்பெல்லாம் பாத்தீங்கன்னா, குத்தும் போது உடல்ல ஒரு எக்ஸசைஸ் வரும், எக்ஸசைஸும் வரும், உடல் வேர்வையும் வெளியில போயிரும். அப்போ உடல் ஆரோக்கியமான இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இத சாப்பிடும் போது அப்படியே சத்தாக மாறுகிறது. அதே போல ராகி எல்லாம் பாத்தீங்கன்னா, உரல்ல சுத்துவாங்க, அந்த ராகி கல்லல சுத்தும் போது அது ஒரு உடற்பயிற்சி ஆகும். உடற்பயிற்சி ஆகும் போது அதை செய்யும் போது உடல் ஆரோக்கியம் தரும். கோதுமையும் அதே போல குத்தி, சோளம் இதெல்லாம் குத்தி சாப்பிடும் போது உடல் ஆரோக்கியத்துக்காக இருக்கும். அதே போல கீரை வகைகள், கீரை காட்டுல இருந்து பறிச்சிட்டு வந்து குத்தம் போது கீரைகளா அப்படிங்கிறது மாறாத கீரையா இருக்கும், சாப்பிடுவோம். அதே போல வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா, வாத நாராயண மரம்னு அப்பெல்லாம் வீட்டு எல்லைப்புறத்துக்கு வச்சிருப்பாங்க. உங்க வீடு ஒரு எல்லைப்புறம் காட்டுறாங்கன்னா ஒரு வாதனார வீட்டி வைப்பாங்க, அத நல்ல மரமா செழித்து வளரும். அந்த வாதனாராயம் சட்னி அரைச்சு, அந்த கொழுந்து பூ எல்லாம் போட்டு சட்னி அரைச்சு சாப்பிட்டா அத்தனை உடம்புக்கு நல்லது. வேப்ப குழந்தை சாப்பிட சொல்றாங்க. இந்த மாதிரி மருத்துவ குணம். அதே போல ஆதரம் பூவு, ஆதரம் கொழுந்து, வேப்பங்கொழுந்து, அந்த கொட்டமுத்து, இதையெல்லாம் போட்டு அரைச்சு குழந்தைங்க பச்சை குழந்தைக்கு ஊத்தனா உடல் ஆரோக்கியம் கொடுப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி எல்லாம் பசுமையான உணவுகளை சாப்பிடும் போது நம்ம உடம்பு ஆரோக்கியமாவே இருக்குது. மருத்துவத்துக்கே போக வேண்டியதில்ல, மருத்துவமே நமக்கு தேவையில்லை. அந்த காலத்துல எந்த மருத்துவத்தை பார்த்தாங்க, தலைவலிக்குதுன்னா கூட இந்த நெத்தி போட்டுட்டு இருக்கிற முடிய ரெண்டு முடிய இழுப்பாங்க பாரு, அதுல ஒரு சரக்கு வரும், அது வந்து தலைவலி நல்லா போச்சும்பாங்க. மருந்தையே பார்த்ததெல்லாம் பழங்க, எங்க பாட்டி எல்லாம் மருந்தையே பார்த்ததில்லை. இப்ப காட்டு வேலையில அத்தனை கஷ்டங்களையும் முடிச்சு உடல் உறுப்பு வியர்வையா வெளியில போயிரும். நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு நல்ல சத்தா இருந்தாங்க. அதனால ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டோம்னாவே நமக்கு நவீன மருத்துவம் தேவையில்லை, ஒரு மருந்தும் தேவையில்லை. நாம நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம், நீண்ட ஆயுள் வரை நோய் நொடியின்றி வாழலாம் அப்படிங்கறது என்னோட கருத்து சாமி.
1: சூப்பர் சூப்பர் பாட்டி, நல்லா பேசுனீங்க. நன்றி.
2: நன்றி சாமி. நன்றி சாமி.
1: நேர்களே, ருக்மணி பாட்டி வந்து ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இப்ப அடுத்ததா உங்களுக்காக ஹவாக் பிரதர்ஸோட சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, பாட்டை கேட்டு வாங்க நேர்களே. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் எட்டு திக்கும் நம் குரல்.
1: இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில எட்டு திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் நான் ஏஞ்சல் கிரேசி. இன்னைக்கு என்ன தலைப்பு அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையானது நவீன மருத்துவமா இல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை முறையா? இந்த தலைப்புல நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காரு. ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியில் இருந்து சந்திரசேகர்.
1: நான் சொல்லுங்க, நான் உங்களோட கருத்துக்களை
2: என்ன பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம். நவீன மருத்துவம் அப்படிங்கறது மனிதர்களுக்கு ஒரு சப்போர்டிங் சிஸ்டமாகத்தான் இருக்குமே தவிர்த்து, நல்ல ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கங்கள், அதாவது காலையில பச்சை காய்கறிகள், பழங்கள், கீரை வகைகள் இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடுறது, ஆரோக்கியமான ஹெல்தி ஸ்நாக் அப்படிங்கறத எடுத்துக்கிறது. உதாரணத்துக்கு இந்த கட் ஃப்ரூட்ஸ்ல இந்த பழங்கள், அதுவும் குறிப்பிட்ட ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம், திராட்சை பழம், பெருச்சம்பழம், சீத்தாம்பழம், மாம்பழம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்திற்கும் மேலாக நம்ம வந்து சாப்பிடுறத எந்த சமயத்துல எப்படி சாப்பிடுறோம் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான உணவு அப்படிங்கறத கரெக்டான சமயத்துல சாப்பிடுறது தான் நல்லது. காலை உணவு அப்படிங்கறத பிரேக்ஃபாஸ்ட் 8 மணிக்கு ஆவியில வேக வைத்த உணவுகள் அப்படிங்கறத எடுத்துக்கணும். குறிப்பிட்ட புட்டாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், கம்மியா எண்ணெய் தரக்கூடிய தோசையாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் சாப்பிடுறது நல்லது. மதிய வேளையில நான் ஏற்கனவே குறிப்பிட்டத மாதிரி அதிக அளவிலான பச்சை காய்கறிகள் இதை சாப்பிடணும், கீரை வகைகள்ல சாப்பிடணும். வாரத்திற்கு 3 நாட்கள்ல இருந்து 4 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கொள்ளணும். சாதம் கம்மியாகவும் காய் நிறையாகவும் சாப்பிடும் பொழுது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இரவு வேளையில உணவு அப்படிங்கறது 7 அல்லது 8 மணிக்குள்ள எடுத்துக்கிறது அப்படிங்கறது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆரோக்கியமான வாழ்க்கை முறையில நல்ல உணவு பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சி, யோகா, மெடிடேஷன், இது போன்ற விஷயங்களை நம்ம உட்கொண்டோம் அப்படின்னா நிச்சயமாக ஒரு மனுஷனுக்கு நீண்ட ஆயுள் இருக்கும். அந்த காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ரொம்ப அதிக நாட்கள் உயிர் வாழ்ந்தாங்க அப்படின்னு நம்ம பேசுறத கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு ஒரு முக்கிய காரணமே அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஆரோக்கியமான பழக்க வழக்கங்கள், உணவுகள் தான். கம்பங்கூழ், கேப்பங்கூழ், இணை வகைகள், இந்த சாமை, விறகரிசி, இது போன்ற உணவு முறைகள் எல்லாம் சாப்பிடுறதுனால அவங்களுக்கு சத்துக்கள் அப்படிங்கறதும் ரொம்ப அதிகமாக இருக்கு. ராகி முதலிய பொருட்களையும் சாப்பிட்டு அவங்க உடல் சத்துக்கள் அப்படிங்கறதையும் அமைச்சுக்கிட்டாங்க. எனவே இதுதான் பிரதானமான ஒன்றாக இருக்கும். அப்போ உண்மையா நவீன மருத்துவத்தோட ஆரோக்கியமான வாழ்க்கை முறைதான் ஒரு மனிதனுக்கு மிக மிக சிறந்தது அப்படின்ட்டு நான் ஃபீல் பண்றேன்ப்பா.
1: ஓகே ஓகே, நான் சூப்பரா பேசுனீங்க, நன்றிண்ணா.
2: அருமையான தலைப்பு, வாழ்த்துக்கள்ப்பா. நன்றி நன்றி
1: நன்றிண்ணா. நேர்களே ரொம்பவே சூப்பரா பேசினாங்க. இப்போ என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஆரோக்கியமான வாழ்க்கை முறை வந்து ரொம்பவே முக்கியம். இப்போ நம்ம காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கிறதா இருக்கட்டும், நல்ல காய்கறி பழங்கள் சாப்பிட்றதா இருக்கட்டும், அதுவும் ரொம்ப முக்கியம். ஆனால் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் வந்து எதர்ச்சியாக ஒரு விபத்து நடக்கும் போதோ இல்லை ஒரு ஹார்ட் அட்டாக் வரும்போது நாம் வந்து நவீன மருத்துவத்தை தான் தேடி போய் ஆகணும். ஸோ வந்து ரெண்டுமே வந்து ரொம்பவே முக்கியம் அப்படின்றது தான் என்னோட கருத்து. இதே மாதிரி வந்து இன்னொரு சூப்பரான தலைப்போட நான் உங்களை அடுத்த 8 திக்கும் நம் குரல் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்டருந்து விடைபெறேன். நான் உங்கள் தொகுப்பாளர் ஏஞ்சல் கிரேசி. இப்போது அடுத்ததாக உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான பாடல் வந்துட்டுருக்கு. பாய் நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி. ஆரோக்கியமான நிகழ்ச்சி. தினமும் ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் நாம் வந்து பேசிகிட்டே இருப்போம். ஆரோக்கியமாக இருக்க நம்ம நிகழ்ச்சியை கேட்டுகிட்டே இருங்க. இன்றைக்கும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாங்க. அப்படி முதல் விஷயமாக, என்ன தான் மழைக்காலம் வந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருந்தாலும் அப்பப்போ வெயில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. இந்த வெயில் வந்து ஜென்ரலான ஒன்று தான், எப்பயுமே வந்து அந்த ஒரு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். வெயிலெலாம் நம்மளால் நிற்க முடியாது. ஆனாலும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வெயிலையும் வந்து போக வேண்டிய சூழல் இருக்கும். அவங்களுடைய ஒர்க் சம்மந்தமாக இல்லை எங்கேயாவது போகிறது மூலிமா வெயிலில் தான் அவங்க வந்து போயாகணும். அப்போ அந்த வெயில் சமயத்தில் அவங்க எங்கேயாவது போயிட்டு வரும்போது தலைவலி அவங்களுக்கு வந்து வரும். வெயிலில் போனால் அந்த நாள் மட்டும் தலைவலி வரும், வெயிலில் நின்று அந்த நாள் மட்டும் தலைவலி வருங்க. இதற்கு வந்து அந்த வெயில் தான் முக்கியமான காரணமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, நம்ம உடல் டீஹைட்ரேட் ஆகிறது தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, மருத்துவர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது வெயிலில் நம்ம நல்லா சுற்றிட்டு இந்த வெயிலில் போன அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்காமல் இருந்தால் நம்ம உடலுக்குள்ளார நீரிழப்பு ஏற்படும், டீஹைட்ரேஷன் ஏற்படும். இதனால் ரத்தம் வந்து ரொம்ப அடர்த்தியாகும். இதோட விளைவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைவலி வரலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வெயிலில் நம்ம வந்து போகும்போது நம்ம கண் பார்வை மூலயமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சூரியனோட அதிகப்படியான அந்த வெப்பம் வந்து நாம் தான் உள் வாங்கிடுவோம், அதனால் தலைவலி வந்து வரலாம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு ரீசன்கள் அதனால் நம்ம வந்து அந்த வெயிலில் போகும்போது மேக்ஸிமம் வந்து நிறைய பேருக்கு வந்து அந்த வெயிலில் போகக்கூடிய அந்த சூழல் அமையுங்க. அதனால் அந்த வெயிலில் போகக்கூடிய அந்த சூழலில் 11 மணிலேருந்து 1-3 மணி வரைக்கும் அது எந்த காலகட்டமாக இருந்தாலும் அந்த வெயில் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பனிக்காலமாக இருந்தாலும் வெயில் வரதான் செய்யும், மழைக்காலமாக இருந்தாலும் சரி மழை இல்லாதப்போ வெயில் வரதான் செய்யும், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம வந்து வெயிலில் அலையிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தாகம் எடுக்கிற வரைக்கும் நம்ம வந்து காத்திருக்காம தண்ணீர் வந்து குடிக்கலாம். அப்பப்போ வாட்டர் பாட்டில் வச்சு தண்ணீர் குடிச்சிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வெறும் தண்ணீருக்கு பதிலாக நம்ம வந்து இளநீர், அதுக்கப்புறம் மோர், எலுமிச்சம் ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயங்களை எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து ஆரோக்கியத்தை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டே இருக்கலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துனாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்புல மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னோட பேர் சாந்தி, நான் இங்கே ஜாகிர் பெரிய மோட்டோரில் இருக்கோம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. நன்றி.
3: என்ன கார்த்தி, எப்பயுமே போனும் கையுமா இருப்ப, இப்ப சும்மா இருக்க?
4: அது என் போன பார்த்தாலே டென்ஷன் ஆகுதா? அதான்.
3: என்னாச்சு, போன் ஸ்லோவா இருக்கா, இல்ல மெமரி ஃபுல்லா இருக்கா, இல்ல சார்ஜ் தான் இல்லையா?
4: நீ சொன்ன எல்லாமே இருக்கு.
3: ஒன்னும் பிரச்சனை இல்ல, டேட்டா அண்ட் வைஃபை ஆஃப் பண்ணிடு, பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிடு, பிரைட்னஸ் கம்மி பண்ணிடு, அப்புறம் பாரு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் சார்ஜ் தாங்கும்.
4: ஏய் சூப்பர், இப்படி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க.
3: நான் தான் சோனா எஃப்எம்ல டெக் குரு நிகழ்ச்சி கேக்குறேனே, அதுல டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் சொல்றாங்க.
5: திங்கள் முதல் சனி வரை பிற்பகல் 3 முதல் 4 வரை டெக் குரு நிகழ்ச்சி.
6: டெக் குரு நிகழ்ச்சி
5: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. உங்க கூட ஆரோக்கியமான பல விஷயங்களை பேசிகிட்டே இருக்கிறோம். இந்த நேரத்தில் நம்ம கூட மனநல ஆலோசகர் கவிதா மேம் இணைஞ்சிருக்கிறாங்க. மேம், இந்த வீக் ஃபுல்லாக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்துட்டுருக்கீங்க மேம். அதுவும் குறிப்பாக நம்ம ஒரே இடத்துல இருக்கக்கூடாது, கொஞ்சம் பக்கத்து ஸ்ட்ரீட்டுக்காவது நம்ம வந்து போயிட்டு வரணும், அது வந்து நம்மளுடைய மனநிலையில் ஒரு நல்ல மாற்றத்தை வந்து கொண்டு வரும் அப்படின்னு வந்து சொன்னீங்க மேம். இந்த ட்ராவல் பற்றி சில விஷயங்கள் வந்து நீங்கள் வந்து இன்னும் பகிர்ந்துக்கலாங்க மேம்.
2: நீங்கள் ஒரு இடத்துல இப்போ சேலமில் இருக்கீங்கன்னா ஒரு சேலத்தை சுற்றி பார்த்துட்டு வாங்க. இங்கே என்னென்ன உற்பத்தி ஆகுது, இங்கே என்ன ப்ரொடக்ஷன் நடக்குது, சேலத்தினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சேலத்து ஹிஸ்ட்ரியை தெரிஞ்சுக்கோங்க. எதுவுமே முடியல அப்படின்னா, டைமே இல்லைன்னா வீட்டில் அம்மா அப்பா இருப்பாங்க, தாத்தா பாட்டி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட போய் உட்காந்து ஜஸ்ட்டு நீங்கள் இரவு உணவு முடிந்த பிறகாது அவங்கக்கிட்ட போய் கதை கேளுங்க. தாத்தா இருந்தாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், தாத்தா அவங்க சொந்த ஊர் என்ன, நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்கன்னு இந்த நிகழ்ச்சியில் கேட்குற அத்தனை பேரும் இன்றைக்கி நீங்கள் போய் பண்ணுங்கள். உங்கள் வயசு 60 கூட இருக்கலாம், உங்கள் தாத்தாவை நினச்சி பாருங்கள். அவருடைய மொழி என்ன, அவர் சேலத்தில் தான் பிறந்தாரா இல்லை வேற எங்கே இருந்தாவது வந்தாரா, அவருடைய குலத்தொழில் என்ன, அவருடைய திறமை என்ன, இதை கேட்டாலே போதும். இதை இப்போ நான் இதுவரையும் சொன்ன அத்தனையும் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் அம்மா அப்பா கிட்ட அவங்கள பற்றி ஒரு இன்டர்வியூ எடுக்கிறது மூலமாகவே நீங்கள் என்ன மாதிரி படிச்சிங்க, படிக்கும்போது உங்களுக்கு என்ன வசதிகள் இருந்தது, இதெல்லாம் கேளுங்க. இதுவே ஒரு பெரிய மனநலத்துக்கு வழிவகுக்கும். இதை வந்து சேலஞ்ச் பண்ணி சொல்கிறோம், இதை நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி மனநலத்தோடு இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியை கேட்ட அனைத்து நேயர்களும் கண்டிப்பாக எதை உங்களால் ஃபாலோ பண்ண முடியலனாலும் உங்கள் வீட்டில் இருக்க தாத்தா பாட்டிக்கிட்ட போய் பேசுங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு பெரிய புத்தகம், ஒரு பெரிய கலைக்களஞ்சியம், என்சைக்ளோபீடியான்னு சொல்லுவாங்க அதுக்கு சமம். ஸோ அவங்கக்கிட்ட பேசினாலே நல்லாயிருக்கும். மற்றவங்கள்ட்ட பேச பேச நல்ல உறவுகள் மேம்படும். அதே மாதிரி நம்ம மொபைல் ரொம்ப அந்த மிஷினோடு இருக்கிற நேரங்கள் வந்து குறைவடையும். மனிதர்களோடு நம்ம நேரம், நல்ல மனிதர்களோடு நம்ம நேரத்தை செலவிடும் போது மனநலம் கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தில் மேம்படும். மனநல ஆரோக்கியத்திற்கு இது கட்டாயம் வழிவகுக்கும்.
1: ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேம். கேட்டுட்ருக்க லிஸ்னர்ஸ்க்கு இந்த ஒரு விஷயம் வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க மேம். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது. இந்திய பண்ணன் ஆர்டிஸ்டுடைய 2 பாடல்கள், பாடல்களை கேட்டுருங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: வீட்டையும் சுற்றுப்புறத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நம் பெருமை. நம் நாட்டை தூய்மையாக வைத்திருப்பது நம் கடமை.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும்

7.8 இன்றும் நலமுடன் நிகழ்ச்சிங்க. ஆரோக்கியத்தை பற்றி பல விஷயங்கள் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நம்மளோட நிகழ்ச்சி. இந்த நேரத்தில் மனமே நலமா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மன ஆரோக்கியம் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த காலை பொழுது அப்படின்றது மொபைல் ஃபோனோட ஆரம்பிக்காது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஆனால் ஒரு 10 இயர்ஸாகவே சொல்லலாம், மேக்ஸிமம் மொபைல் ஃபோனோட தான் நம்மளுடைய அந்த காலை பொழுது ஆரம்பமாகுதுங்க. நம்ம காலையில் எழுந்திருக்கும் போதே இந்த மொபைல் ஃபோனில் தான் கண் முழிக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. முன்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வீட்டிலலாம் சாமி ஃபோட்டோ முன்னாடி கண் முழிப்பாங்க, முன்னாடியே கண்ணுக்கு முன்னாடி அந்த சாமி ஃபோட்டோ தெரிகிற மாதிரிலாம் வச்சுப்பாங்க. ஆனால் இன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் வந்து இருக்குது. இப்போ நம்ம வந்து மொபைல் ஃபோன் பார்க்கறதுனால எந்த பாதிப்பும் இல்லை, ஆனால் அது எவ்வளோ நேரம் பார்க்குறோம் அப்படின்றதுனால தான் பாதிப்பே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. எக்ஸாக்ட்லி நம்மளுடைய மனநல ஆரோக்கியம் நம்ம மொபைல் ஃபோன் எவ்வளோ நேரம் பயன்படுத்துகிறோம் அப்படின்றத பொறுத்தும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் ஃபோனில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல் ஃபோன் எடுப்போம். ஆனால் அந்த முக்கியமான விஷயம் ஒரு 30 செகண்டில் பார்த்து முடிச்சுருவோம். ஆனால் அதுக்கப்புறம் நம்ம எதற்காக ஃபோன் எடுத்தோம் அப்படின்றதே தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 20-30 நிமிஷம் நம்ம வந்து ஃபோனை பார்த்துக்கிட்டே இருப்போங்க. இது மாதிரி இந்த அடிக்ஷன் நம்மளுடைய நேரத்தை அதிகமாக வந்து உறிஞ்சிரும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, இதிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னா, குறிப்பாக காலை நேரத்தில் ஒரு மணி நேரம் நம்ம வந்து மொபைல் ஃபோன் எடுக்காமல் இருந்தோம், அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் நம்ம மொபைல் ஃபோன் எடுக்காமல் இருந்தோம் அப்படின்னா, 2 ஹவர்ஸ் நம்ம வந்து அதை வந்து ஃபோன் யூஸ் பண்ணுற நேரத்தை குறைச்சிடலாம். அதே நேரத்தில் அந்த காலையில் டைம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை 4 மணிக்கு பண்ணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதனால் அந்த காலையில் நேரம் இரவு நேரம் இதை தவிர்த்தா 4 முழுக்க நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறதும் ரொம்ப கம்மியாகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். குறைஞ்சது ஒரு நாளைக்கு நம்ம கண்டினியூஸாக ஒரு 3 ஹவர்ஸ் அது வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய மைண்ட் நம்மளுடைய மனநலம் ரொம்ப ஒரு ஆரோக்கியமான நிலைக்கு வந்து போகும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. அதாவது ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு 12 to 3 இல்லை 3 to 6 அந்த மாதிரி கண்டினியூஸாக 3 ஹவர்ஸ் யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த மொபைல் ஃபோன் எடுக்கக்கூடிய அந்த பயன்பாடு அப்படின்றது ரொம்ப கம்மியாகும். ஸோ இந்த விஷயத்தை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். தொடர்ந்து பாடல்கள் வந்துகிட்டே இருக்குது, பாடல்களை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: வணக்கம், என்னோட பேர் தாமோதரன். என்னோட கனவு என்னன்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு லாங் டிராவல் பண்ணணும், போற வழியில இல்லாத மக்களுக்கு உதவணும்.
1: வணக்கம், என்னோட பேரு பிரியங்கா. என்னோட கனவு என்னன்னா, நான் சம்பாதிக்கிற பணத்தை ஏழை மக்களுக்கு பகிர்ந்து கொடுக்கணும்.
2: வணக்கம், என்னோட பேர் மனோஜ். என்னோட கனவு என்னன்னா, பசியில இருக்க மக்களுக்கு உதவி பண்ணணும்.
3: ஆசைகள் கனவாவதும், கனவு லட்சியமாவதும், லட்சியம் வாழ்க்கை வாழ்வதற்கான பிடிப்பினை தருவதற்கும்.
4: கனவுகள் மெய்ப்பட வேண்டும். ஞாயிறு தோறும் பகல் 10 மணி முதல் 11 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
6: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில நாகராஜ் பேசிட்டு இருக்கேங்க. ஆரோக்கியமான பல விஷயங்களை நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம நிலை எனக்கு அனுப்புங்க. இந்த நேரத்தில் மூத்தோரின் ஆரோக்கிய முத்துக்கள்ல நம்மளுடைய தாத்தா பாட்டி ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறைகள், வைத்திய முறைகள் பற்றி நிறைய விஷயங்கள் பேசுவோம். நம்ம கூட தொடர்ந்து முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து மானு பாட்டி இணைஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க. பாட்டி வணக்கம். பாட்டி, பாட்டி நீங்கள் அந்த காலத்தில் ஃபாலோ பண்ண உணவு முறைகள் பற்றி சில விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கோங்க பாட்டி.
7: அப்போலாம் சின்ன கம்பு, இந்த கம்பு இல்லை, இப்படி நிமிட்டனா இப்படி இப்படி நிமிட்டனா கொட்டும் தூட்டை. இந்த கம்பெல்லாம் இல்லை, விவசாய கம்பு இல்லை, சின்ன கம்பு. எல்லாம் காட்டுங்கள அப்பெல்லாம் மேட்டுக்காட்டில் எல்லோட சேர்ந்து வரப்பாங்க. அப்படி அப்போல்லாம் இயற்கையான பொருளை தின்னம்டா. இப்போ எள் காட்டில் இருக்குதுன்னு வச்சுக்க, முரத்தை எடுத்துகிட்டு போய் நல்லா காஞ்சிருக்கும், வெடிச்சு வெடிச்சு அதை முரத்தை வச்சு இப்படி தட்டினா கொட்டி போடும். அதை கொண்டாந்து தின்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கொள்ளை வேவிச்சு பனை வெள்ளம் போட்டு உரலில் போட்டு பனை வெள்ளத்தை அது கூகுன்னு மணக்கும் அந்த பனை வெள்ளம். அதை போட்டு இடித்து இத்தனை சோடு உருண்டை பண்ணி புது பானையில் அடிக்கி விடுவோம். புது பானை அதை அமுக்கி விட்டால் 4 நாளைக்கு இருந்தாலும் அதை திறந்து எடுத்து அப்படி குடிக்கணும்னு மணக்கும். பாவு காய்ச்சி ஊற்றி கல்லில் நெவ்வாக ஆறி கல்லை போட்டு அரைச்சி கொள்ளை நல்ல நெவ்வாக 2-3 தரம் போட்டு அரைப்போம். அள்ளி அள்ளி போட்டு அரைச்சி அதை பாவு காய்ச்சி ஊற்றி கொள் உருண்டை பயித்தம்மா உருண்டை எல்லாம் பண்ணி பானையில் வச்சுக்கணும். புது பானையாக்கணும், அதில் வச்சுக்கிட்டு அப்படியே அதெல்லாம் திம்பம்பா 1 வாரத்துக்கு 1 மாதத்துக்கு திங்கலாம். அது வந்து என்ன பண்ணும் தெரியுமா, நாளானா உடைக்கவே முடியாது. ஆரிக்கல்ல வச்சு சித்து அந்த ஆரிக்கல் அடிக்க கை கல்லுத்தோடு வச்சுருக்கணும். அந்த கல்லை வச்சு ஆரிக்கல் மேலே நுணுக்கி அதை திம்பம் அப்பெல்லாம்.
6: பாட்டி நன்றி, நன்றி பாட்டி. நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. சேலம் முத்துநாயக்கம்பட்டியிலேருந்து நம்ம கூட மானு பாட்டி இணைஞ்சு அவங்க அந்த காலத்தில் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த உணவு முறைகள் அதெல்லாம் அப்படி இருந்துச்சுவா அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்துக்கிட்டாங்க. தொடர்ந்து பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள். பாடல்களை கேட்டுருங்க. ஆரோக்கியத்தை பற்றி இன்றைக்கி இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 என்றும் நலமுடன் நிகழ்ச்சி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் என்றும் நலமுடன்.
1: என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிட்டு இருக்கங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இந்த டைம்ல இந்த வாரம் முழுவதும் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். அது என்ன அப்படின்னா உடற்பயிற்சி. உடற்பயிற்சி அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வாழ்க்கை முறையாக இருந்தது. அதாவது எங்கேயாவது போனோம் அப்படின்னா நடந்து போவாங்க, அதுவே ஒரு உடற்பயிற்சி மாதிரிங்க. அதே மாதிரி அம்மிக்கல், உரல், அதுக்கப்புறம் துணி துவைக்கிறதுல இருந்து சைக்கிளில் போகிற வரைக்கும் எல்லாமே நம்மளோட வாழ்க்கை முறையே எக்ஸசைஸாக, அதாவது உடற்பயிற்சியாக இருந்தது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆனால் இன்றைக்கி தனியாக நம்ம உடற்பயிற்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயமா வந்து இருக்குது. அதனால் உடற்பயிற்சி அப்படின்றது நம்ம உடம்புக்கு ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இன்றைக்கி இருக்கிற லைஃப் ஸ்டைலில் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லாமே ரொம்ப ஒரு சாதாரண விஷயமாக ஆயிடுச்சு. அதற்கு காரணம் உடற்பயிற்சி இல்லாமல் இருக்கும்போது தாங்க. அது நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த இன்சுலின் சுரப்பை வந்து உடற்பயிற்சி நம்ம வந்து ரெகுலராக செய்யும்போது இன்சுலின் சுரப்பை சீராக்கி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துது, ரத்த ஓட்டத்தை சீராக்குது, இதய நோய்கள் வராமல் பாதுகாக்குது. அதனால தான் அந்த ஆரோக்கியமாக இருக்கணுமா உடற்பயிற்சி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ மாஸ்டர் வந்து இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது அப்படின்னா ஜிம்முக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாருங்க. கண்டிப்பாக அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுதான். நம்ம ஜிம் இல்லாட்டி யோகா இல்லை ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி நம்ம வந்து பண்ணணும். ஒரு வாக்கிங், ரன்னிங் அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம வந்து பண்ணுறது நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ஸோ அதை பற்றி இந்த வாரம் முழுவதுமே நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பேசலாம். தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி அந்த உடல் பருமன் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குங்க. அதாவது ஒரு 100 பேர் நம்ம வந்து எடுத்துக்கலாம், இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு 100 பேர். அதே வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 100 பேர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அந்த 100 பேரில் கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் வந்து ரொம்ப ஃபிட்டாக இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு 100 பேர் நம்ம எடுத்துக்கிறோம், இன்றைக்கு காலகட்டத்தில் இந்த கரண்ட்டில் வாழ்கிற ஒரு 100 பேரை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அதில் வந்து ஒரு 70 பேர் அவங்களுடைய உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 70 பேர் இல்லாட்டி 60 பேர் அவங்களுடைய உடல் எடை அவங்க நார்மலாக இருக்க வேண்டிய எடையை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதற்கு காரணம் இந்த உடற்பயிற்சி இல்லாதது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வாரம் முழுவதுமே நிறைய விஷயங்கள் நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். கண்டிப்பாக இந்த உடற்பயிற்சி பண்ணாதவங்க இந்த வாரத்துலேருந்து அந்த உடற்பயிற்சி ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் அதோடய ஆரோக்கிய பெனிஃபிட்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம். மீண்டும் அடுத்த என்றும் நலமுடன் நிகழ்ச்சியில் பல ஆரோக்கியமான தகவல்களோடு உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேயர்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
1: கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி திவாகரன் கூட. இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சுவாரஸ்யமான டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள்லாம் உங்ககிட்ட சொல்றதுக்காக கொண்டு வந்திருக்க. மக்களே, பொதுவா நீங்க டெக் குருல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்பீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெக்னாலஜி சார்ந்த நிறைய விஷயங்கள் திவாகரன் உங்ககிட்ட சொல்லுவேன். உதாரணத்துக்கு, இந்த மாதிரி டெக்னாலஜி வேர்ல்டில் என்னென்ன புது புது சாதனங்கள் வந்திருக்கு, அதாவது புது புது கேஜெட்ஸ் என்னென்ன வந்திருக்கு, அந்த கேஜெட்ஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி விஷயமாகட்டும், இந்த டெக்னாலஜி வேர்ல்டில் நாம் எப்படி சேஃபாக இருக்கிறது அப்படிங்கிறது, ஏன்னா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டு இருக்குல்ல, அந்த வளர வளர அந்த விஷயத்தை பற்றி நாமளும் தெரிஞ்சுக்கிட்டா தான் நாமளும் எச்சரிக்கையாக இருக்க முடியும், எதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றியும். அதுக்கப்புறம் இந்த டிஜிட்டல் மோசடிகளில் இருந்து எப்படி நம்ம நம்மளை தற்காத்து கொள்வது அப்படிங்கிற மாதிரி பல அறிவுரைகள் நீங்கள் இதில் கேட்பீங்க. மக்களே, நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் மட்டும் போதுமா, ஸ்மார்ட் யூசர் ஆகணும்ல, இதுக்காக தான் நான் இந்த டெக் குரு நிகழ்ச்சி உங்ககிட்ட நான் சொல்கிறதுக்காக நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் கொண்டு வந்திருக்கேன் இந்த நிகழ்ச்சியில். நீங்கள் கேட்கலாம், இதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா, தொடர்ந்து இணைந்திருக்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் திவாகரன் கூட. இன்னைக்கு ஆரம்பத்தில் உங்ககிட்ட சொல்கிறதுக்காக என்ன விஷயம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் கொண்டு வந்திருக்கேன். இதனைத் தொடர்ந்து இன்னைக்கு டெக் குரு நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் திவாகரன் கூட என்ன கேட்க போறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சமையான ஸ்மார்ட் ஃபோன் இருக்குதாங்க இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோன்ருக்கு வந்து நீங்கள் புதுசாக ஃபோன் வாங்கினா எல்லா ஃபோன்லேயுமே கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆப் ப்ராடக்ட் இருக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம புதுசாக ஃபோன் வாங்கினா எல்லா ஃபோன்லேயுமே பொதுவான ஒரு சில ஆப்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதில் கண்டிப்பாக இருக்கும் இந்த ஆப்லாம் அப்படின்னு சொல்லணும்னா கூகுளோட ஆப்பு. கூகுளோட எல்லா ஆப்புமே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவாங்க. கூகுள் க்ரோமு, ஜிமெயிலு, ட்ரைவு, ஜிமீட்டு, அதுக்கப்புறம் கடைசியாக இருக்கக்கூடியது தான் இந்த கூகுள் ஃபைல்ஸ். இந்த கூகுள் ஃபைல்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபைல் மேனேஜர். இதை பற்றி ஆல்ரெடி நீங்கள் ஒரு சில டைம் டெக் குரு நிகழ்ச்சியில் கேட்டிருக்கலாம், ஆனால் அப்போலாம் சொல்லாத ஒரு சூப்பரான ட்ரிக்கு தான் இப்போ சொல்ல போகிறேன். இதை நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க, அப்போ தான் புரியும். நம்ம கூகுள் ஃபைல்ஸ் அப்படின்னு சொன்னாலே அது ஒரு ஃபைல் மேனேஜர்னு சொன்னால, ஃபைல் மேனேஜர்னா நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்ஸுமே ஒரே ஒரு ஆப்பில் இருக்கக்கூடியது தான் அது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேலரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும்தான் இருக்கும். மியூசிக் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடியோ ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி ஃபைல் மேனேஜர் அப்படின்னா எல்லாமே இருக்குங்க. டாக்குமெண்ட்டு, ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸு, ஆப்ஸு, இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸுமே அங்கே இருக்கும். அப்படி ஒரு இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு ஃபைல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபைலை நான் ஹைடு பண்ணி வைக்கணும், மறைச்சி வைக்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான ட்ரிக் இருக்குது, அதை தான் நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து இங்கே என்னென்னா, நீங்கள் ஏதோ ஒரு ஃபைல் மறைச்சி வைக்கணும்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அந்த ஃபைலை நல்லா அழுத்தி பிடிச்சிங்க, ஒரு ஃபோட்டோன்னு வச்சுப்போம், அந்த ஃபோட்டோவை நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா மேலே ஒரு மூணு புள்ளி வரும் டாப் ரைட் கார்னரில், அதை தொட்டு மூவ் டு சேவ் ஃபோல்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் பின் நம்பர் போட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லும். பின் நம்பர் போட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை சேவ் ஃபோல்டருக்கு மூவ் பண்ணிக்கலாம். அப்படியே திரும்ப பேக் வந்துட்டு கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா அங்கே சேவ் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மூணு புள்ளி இருக்கும், அதை தொட்டு ஹைடு சேவ் ஃபோல்டர், ஷோ சேவ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஹைடு கொடுத்தீங்கன்னா அந்த சேவ் ஃபோல்டர்ங்கிறது ஹைட் ஆகிடும், ஷோ கொடுத்தா தான் அதை காட்டுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு சூப்பரான விஷயத்தை நீங்கள் கூகுள் ஃபைல்ஸ் ஆப் வச்சுருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில் அணிஞ்சிருக்கீங்க திவாகரனுடன். இப்போ உங்களுக்காக சூப்பரான அடுத்த ரெண்டு இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்கு, பாட்டு கேட்டு வாங்க. பாடலுக்கு பிறகு மீண்டும் நிகழ்ச்சியில் அணிஞ்சு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
2: கருநீர சேலையில் வந்த தேவதை, இதுபோல் இதுவரை இந்த அழகை யாரும் காணலையே. தடுமாறி போய் நின்றேன் பெண்ணே, உன் நடை அழகை கண்டு வியக்கிறேன், தயங்குகிறேன், மயங்குகிறேன்.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துகிறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க், வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலக போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலக போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்புல போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்புல போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்புல போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் துவக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சார். அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே திணிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: என் பேர் விகாஸ், ராசிபுரம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. அன்பேசியோன்.

0: திங்கள் முதல் சனி வரை மாலை 4 மணி முதல் 6 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. இது வாக்கரும் கூட பேசிக்கிட்டே வந்து நிறைய விஷயங்கள், அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த நிறைய விஷயங்கள் பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போதான் ஒரு சமையான விஷயம் கேட்டு வந்திருப்பீங்க, கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்குறீங்களா என்கிட்ட இந்த டெக் குரு நிகழ்ச்சியில், அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் தான் நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க, அதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சமையம் ஒர்க் அவுட் ஆகுது பக்கம் சூப்பர், இந்த மாதிரி நிறைய விஷயம் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். இல்லது வகை நீங்கள் சொன்னதை நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஆனால் அது சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். எந்த மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்பலாம். இதனைத் தொடர்ந்து இப்போ நீங்கள் 2 சூப்பரான பாட்டு கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சோனா எஃப்எம்ல ஒளிபரப்புற இந்த மாதிரி பாடல்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களோட கருத்துக்களை, அதாவது பாடலோட கருத்துக்களை நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எந்தன்னா ஓட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல இடம்பெறும் அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ண முடியும். இதனைத் தொடர்ந்து மக்களே, இப்போ நீங்கள் டெக் குரு நிகழ்ச்சியில் அடுத்து திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு செமையான சூப்பரான ஒரு ஸ்மார்ட் கேஜெட் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மார்ட் கேஜெட்டோட பெயர் என்ன, இந்த ஸ்மார்ட் கேஜெட் வச்சு நம்மளால் என்னென்னலாம் பண்ண முடியும் அப்படிங்கிறத கேட்டலாமா? இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு தரமான சூப்பரான ஒரு பட்ஜெட்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்ல போகிறேன். இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, HMD அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய Vibe 2 அப்படிங்கிறது தான் அந்த ஃபோனோட பேர். பேரே கொஞ்சம் நல்லா வைப்பாக இருக்குல்ல. இந்த Vibe 2 மொபைலில் என்னென்ன சூப்பரான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கேட்டலாமா? ஃபஸ்ட்டு இந்த மொபைலோட டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப கிட்டத்தட்ட iPhone அந்த ப்ரோ இருக்குல்ல, 17 ப்ரோ அந்த மாதிரி ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. மொபைல் பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. மேலே உங்களுக்கு பின்னாடி 2 கேமரா கொடுத்துருக்காங்க, அது கூடிய ஃப்ளாஷ் லைட் வந்திருக்கு. முன்னாடி உங்களுக்கு வாட்டர் நாச் அந்த டைப்பில் வந்து உங்களுக்கு ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட டிசைனில் அந்த கிளாஸ் இருக்குல்ல, அந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா IPS LCD கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. டிஸ்பிளே சைஸும் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க, 6.75 இன்ச்சுக்கு ஒரு பெரிய டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 16 வருது. யூனிசாக் T8200 அப்படிங்கிற சிப்செட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டோ கோர் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மைக்ரோ SD கார்டு போட்டுக்க முடியும், மெமரி கார்டு போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலே வந்து 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா 64 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 4 GB ரேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 128 GB 4 GB ரேமும் 128 GB 6 GB ரேமும் கொடுத்துருக்காங்க. அதிகபட்சமாகவே 6 GB இருக்கலாம் தான் இதில் ரேம் வேரியண்ட்டே கொடுத்துருக்காங்க. பின்னாடி மெயின் கேமரா வந்து உங்களுக்கு 50 MP கொடுத்துருக்காங்க. LED ஃப்ளாஷ் லைட் இருக்குது. 1080p 30fps வீடியோ எடுத்துக்க முடியும். முன்னாடி 8 MP கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 6000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டோட வருது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. 18W வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டோடையே வருது. நீங்கள் ஒரு டீசெண்டான ஒரு பட்ஜெட்டில் ஒரு நல்ல மொபைல் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மொபைல் HMD Vibe 2 அப்படிங்கிற மொபைல், 5G மொபைல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஒரு டைம் ரிவ்யூஸ்லாம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு சூட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சேன்னா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 4 GB ரேம் இருக்கிற வேரியண்ட் என்ன ரேட் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா 14,999 ரூபாயாக வருது. அதிகபட்சமாக 128 GB 6 GB ரேம் இருக்கிற வேரியண்ட் நீங்கள் வாங்கணுன்னா 16,999 ரூபாயாக இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். டெக் குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க, இது பார்க்கறேன்னோட உங்களுக்காக சூப்பரான இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு தான் வந்துகிட்டே இருக்குது. பாட்டு கேட்டு வாங்க மக்களே.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்குல்லமா, அதை எடுத்துட்டு வாமா.
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயர் எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துருவோமா போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. திவாகர் உங்ககிட்ட பேசிட்டேன், நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள், தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஒரு செமையான விஷயம் கேட்டிருப்பீங்க, கண்டிப்பா அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் நிறைய கேட்கலாம் மக்களை டெக் குரு நிகழ்ச்சியில். திவாகர் என் கூட இதை பத்தி நிறைய கேட்கணும் அப்படின்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 டெக் குரு நிகழ்ச்சியில. இப்போ டெக் குரு நிகழ்ச்சியில அடுத்து திவாகர் உங்ககிட்ட சொல்றதுக்காக ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் தான் வச்சிருக்கேன். இந்த விஷயத்தை நீங்க கண்டிப்பாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக இதை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி, இப்போ நீங்கள் அருமையான ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு. நம்ம சோனா எஃப்எம்ல எக்கச்சக்கமான டேலண்டட் இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள்லாம் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். அப்படி இருக்கிற இந்த பாட்டெலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த பாடலோட கருத்துக்களை மட்டும் நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும். மக்களே, எதுக்காக நான் கருத்துக்கள் அனுப்பணும் இது வாக்கர் அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம். நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு தான் வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் பெறும் அப்படிங்கிறத நான் முடிவு பண்ணுவேன். அதனால் உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்க கருத்துக்களை பதிவிட்டு நிறைய இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட ஊக்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து டெக் குரு நிகழ்ச்சியில உங்களுக்காக சொல்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருந்தான் சொன்னல, அது என்ன அப்படிங்கறத கேட்டலாம். இன்னைக்கு இப்ப டெக் குரு நிகழ்ச்சியில நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு சிறப்பு விருந்தினர் தான் இருக்காங்க. யார் அவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெற்றி டெக் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் தீபிகா ஜெயசேகரன் தான் இருக்காங்க. அவங்க வந்து சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் இல்லாம சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேட்டராகவும் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பத்தி சொல்ல போறாங்க, அது என்னென்ன அப்படிங்கறத கேட்டலாமா? வணக்கம் மேம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் மேம். மேம், இதுக்கு முன்னாடி டெக் குரு நிகழ்ச்சியில் நம்ம லாகின் வித் கூகுள் அக்கௌண்ட் அப்படிங்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் பற்றி பேசணும்ல மேம். ஒரு அக்கௌண்ட்டை நாம் வந்து ஜிமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணுறதுக்கும் ஜிமெயில் அக்கௌண்ட்டு மூலயமா லாகின் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல மேம். அந்த மாதிரி பண்ணுறதுனால நீங்கள் அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத தெளிவாக சொன்னீங்க. ஒரு டைம் நம்ம பண்ணிவிட்டு அந்த அக்கௌண்ட்டே நம்ம யூஸ் பண்ணனா கூட 5 வருஷம் ஆனாலும் அந்த லிங்க் ஆகியே இருக்கும் அந்த அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சரி, அப்படி லிங்க் ஆகி சேர்ந்துருக்க அக்கௌண்ட்டை எப்படி மேம் டிஸ்கனெக்ட் பண்ணுறது? அதிலேருந்து நம்ம அந்த அக்கௌண்ட்டை தனியாக பிரிக்கணும் அப்படின்னா என்ன மேம் பண்ணுறது?
2: ஓகே, இப்போ அது டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கா மேம்?
1: அது நம்ம தான் அந்த பெர்மிஷன் கூகுள் அக்கௌண்ட் செட்டிங்குள்ளே போயிட்டு செக்யூரிட்டிக்குள்ளே போனோம்னா தேர்ட் பார்ட்டி ஆக்சஸ்ன்னு இருக்கும் சார், அதுலேருந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ஃபேஸ்புக் செட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்டுன்னு இருக்கும், அதில் ரிமூவ் ஆக்சஸ் டு ஆப் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் சம்டைம்ஸ் நம்ம ஃபேஸ்புக்கில் கேம் மாதிரியெல்லாம் சிலது வரும், ஆஃப்டர் இந்த வயசுக்கு அப்புறம் நீங்கள் என்னவா இருப்பீங்க அந்த மாதிரியெல்லாம் நம்ம கியூரியாசிட்டியில் விளையாண்டுருப்போம். அதெல்லாம் ஸ்டில் உங்களுக்கு அந்த ஆக்சஸ்ல இருக்கும், நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஃபேஸ்புக் செட்டிங்ஸ்குள்ளார ஆப்ஸ் அண்ட் வெப்சைட்ஸ்குள்ள போனோம்னா அந்த இதெல்லாம் நம்ம லிஸ்ட் பார்க்க முடியும். அதனால என்ன பண்ணணும்னா கூகுள்லயும் ஃபேஸ்புக்லயும் 2-ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வச்சுக்கலாம்.
0: ஓகே மேம், தெளிவா புரியுது மேம். மேம், எதுக்காக நம்ம வந்து இந்த 2-ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கறத ஒண்ணு வைக்கணும்?
1: கூகுள் வந்து சேஃபா இருக்கும், ஃபேஸ்புக்கும் கூகுளும் சேஃபா இருக்கும். இந்த அப்ளிகேஷன்ஸ்குள்ளார உங்களோட டேட்டா வந்து லிமிட்டடா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும்.
0: இன்னைக்கு நம்ம கூட டெக் குரு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக வெற்றி டெக் சொல்யூஷனோட சிஇஓ மற்றும் ஃபவுண்டர் தீபிகா ஜெயசேகரன் தான் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ரொம்ப நன்றி மேம் இவ்வளோ விஷயம் நம்மகிட்ட சொன்னதுக்கு. மக்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக் குரு நிகழ்ச்சியில். திவாகர் என் கூட உங்களுக்காக அருமையான பாட்டு ஒன்று வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டு வாங்க மக்களே.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்னை பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் டெக் குரு. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க மக்களே. திவாகரும் கூட பேசிக்கிட்டே நிறையா தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன், அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயங்கள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்களும் அதை கேட்டுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. போகிறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வச்சுருக்கேன். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படிங்கிறது சொல்லிவிட்டு அப்படியே உங்களுக்கு டாடா பாபாய் சொல்லிட்டு நானும் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நம்ம சோனா எஃப்எம்ல ஏகப்பட்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாட்டு கேட்குறீங்க. எல்லா பாட்டுமே நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் அதில் உங்களுக்கு எந்த பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியணும்ல. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அனுப்புகிற கருத்துக்களை வச்சு வார இறுதியில் வர டாப் 10 மியூசிக்கில் எந்த பாட்டு எங்கே இடம் போகிறோம், எந்த அண்ணா ஓட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாங்கள் தெளிவாக சொல்லுவோம். அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்களோட கருத்துக்களை அனுப்ப வேண்டியது இருக்கும். சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இன்னொரு டைம் நம்பர் சொல்கிறேன், 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட கருத்துக்களை நீங்கள் அனுப்புங்க மக்களே. கருத்துக்கள் அனுப்புகிறப்ப பேர், ஊர் பேர், பாடல் பேர், இது மூணும் முக்கியம், மறக்காமல் அதெல்லாம் போட்டு அனுப்புங்க. இதனை தொடர்ந்து டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என் கூட என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஃபோனை நீங்கள் க்ளீனாக வச்சுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் சொல்ல போகிறேன். க்ளீனாக வச்சுக்கிறதுனா எப்படி திவாகர், ஏதாவது ஃபோன் சுத்தம் பண்ணுறதுக்கு ஏதாவது கருவி இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. உங்கள் ஃபோனை இன்டர்னலாக ஃபோனுக்குள்ளே இருக்கிற ஜங்க் ஃபைல்ஸ் எல்லாம் தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக ஒரு சூப்பரான ஆப் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஆப் என்னன்னு சொல்கிறேன், தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் திவாகர் என்னுடன். இந்த ஆப்போட பெயர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் டேப் கிளீனர் அப்படிங்கிறது தான் அதோட பேர். ஒரே டேப்பில் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி கொடுத்துருவோம் அப்படிங்கிறதுக்கு தான் இதை வந்து இந்த ஆப்புக்கே இப்படி பேர் வச்சுருக்காங்க. என்னென்னா, நீங்கள் ஒரு டைம் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபோனை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி உங்கள் ஃபோனில் எந்தெந்த ஆப்பு எவ்வளோ கேட்சி ஃபைல்ஸ் வச்சுருக்கு, ஜங்க் ஃபைல்ஸ் வச்சுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணி மொத்தமாக க்ளீன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் சிம்பிளாக க்ளீன் பண்ணுறதுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப்புன்னு கூட சொல்லலாம். உங்கள் ஃபோனை நீங்கள் எந்த ஒரு விஷயமே காம்ப்ளிகேட் பண்ணி பண்ணாமல் சிம்பிளாக மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் உங்கள் எஸ்டி கார்டு, அதாவது உங்கள் மெமரி கார்டில் இருக்கக்கூடிய ஜங்க் ஃபைல்ஸ்லாம், தேவையில்லாத ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த ஆப் அதுக்கப்புறம் டெலீட் பண்ணியிருப்பீங்க, இருந்தாலும் அதோட ஜங்க் ஃபைல்ஸ்லாம் இன்னும் பார்த்தீங்கன்னா அங்கேயே இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்களையும் இது க்ளீன் பண்ணி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஸ்டோரேஜ், இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஸ்டோரேஜ் வந்து ட்ராக் பண்ணி கொடுக்கும். இப்போ வந்து நீங்கள் இன்றைக்கி காலையில் 9 மணி வரைக்கும் இவ்வளோ ஜிபி தான் இருந்துச்சு, திடீர்னு இவ்வளோ ஜிபி ரைஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வந்து காட்டும். அது எந்த ஆப்னால ரைஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறதும் காட்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ராக் பண்ணி உங்களால் ஈஸியாக டெலீட் பண்ணிக்க முடியும். பொதுவாக சொல்லணும்னா, இந்த ஆப்பில் ஜங்க் ஃபைல்ஸ்லாம் நீங்கள் சேர்த்து வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் தேடி போய் டெலீட் பண்ணாமல் இந்த ஒரு ஆப் மூலயமா உங்களால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். அதுக்காக தான் இந்த ஆப். இந்த ஆப்போட பெயர் ஒன் டேப் கிளீனர். இந்த ஆப்போட சைஸ் 5.3 MB. மொத்தமாக இது வந்து 4.5 star ரேட்டிங் வாங்கியிருக்கு. ப்ளே ஸ்டோர்லேயே இருக்குது. நீங்கள் வேணும்னா ரிவ்யூஸ்லாம் ஒரு டைம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுனால் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ தொடர்ந்து இணைந்திருங்கள் சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் டெக்குரு நிகழ்ச்சியில் நினைஞ்சிருக்கீங்க திவாகர் என்னுடன். இன்றைக்கி டெக்குரு நிகழ்ச்சியில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்கள் கேட்டிருப்பீங்க, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். டெக்குரு நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் எதாவது இருந்ததுன்னா நீங்கள் சோனா எஃப்எம் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய நம்பர் 9787707 அப்படிங்கிற நம்பருக்கு தான் அனுப்பணும். இதோட நான் கிளம்புறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது திவாகர் ஃப்ரம் டெக்குரு. வாழ்க தமிழ், வளர்க்க டெக்னாலஜி. நன்றி மக்களே.

இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு இப்போ ஸ்கூலை பற்றி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். காரணம் இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் அதை வச்சு தான் உங்ககிட்ட ஒரு கேள்வியே கேட்க போகிறேன். என்ன கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இப்போது ஸ்கூல் டேஸ் உங்களோட பள்ளி பருவம்னு சொன்னாலே உங்களுக்கு டக்குன்னு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நானுமே வந்து தெரிஞ்சுக்கிறேன். அதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787770108 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட ஸ்கூல் டேஸ், அதாவது உங்களோட பள்ளி பருவம்னு சொன்னாலே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் டக்கு டக்கு ஞாபகம் வருது அப்படின்றத என்கிட்ட வந்து சொல்லுங்கள். அதெல்லாம் கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சோனா எஃப்எம் கேட்டுட்ருக்கேன். நம்ம மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? எப்பயும் போல் நான் இங்கே சூப்பராக இருக்கேன். ஸோ வழக்கம் போல் இன்றைக்கும் உலக லெவல்லிருந்து உள்ளூர் வரைக்கும் ஏகப்பட்ட விஷயங்கள் சமூக வலைதளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டுருக்கேன். என்னென்ன அப்படின்னு நம்ம அப்படியே வந்து கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது எல்லாரும் பயங்கரமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நாள் வந்துருச்சு, அதுதான் இந்த வீக்கெண்டு. இந்த வீக்கெண்டு வந்துட்டாலே சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாலியாக பிளான்லாம் வந்து போட்டிருப்பீங்க. எங்கேயாவது வெளியே சுற்ற போகலாம், ஊர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளான்லாம் போட்டிருப்பீங்க. அப்படி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க. என்ன அப்படின்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்காங்களே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வீக்கெண்டில் ஸ்பெஷலான பஸ்ஸஸ்லாம் விட்டுருக்காங்க. சேலம் கோட்டம் சார்பாக கிட்டத்தட்ட ஒரு 200 பஸ்ஸஸை ஸ்பெஷலாக வந்து விட்டுருக்காங்க. நீங்கள் வெளியெலாம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. அதே மாதிரி இப்போது ஊர் பக்கம்லாம் திருவிழா போடுவாங்க, அதெல்லாம் பார்க்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். வா சூப்பர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பார்த்து ஆச்சரியப்படுற மாதிரி தான் திருவிழாலாம் வந்துருக்கும். இந்த நிலையில் சிவகங்கையில் ஒரு திருவிழா வந்து போட்டிருக்காங்க, அது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் செம்ம பேச பொருளாக இருந்தது. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து தெரிஞ்சுக்கலாமா? என்ன அப்படின்னா, சிவகங்கைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம், ஒரு ரொம்ப சின்ன கிராமம், அங்கே ஒரு கோவில் திருவிழா வந்து போட்டிருக்காங்க. அந்த கோவில் திருவிழா அப்படின்னாலே ஒரு சில ஏரியாஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த மாட்டு வண்டியெலாம் கட்டிக்கிட்டு ரேஸ் வந்து வைப்பாங்கல்ல, அந்த மாட்டு வண்டி பந்தயம் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட 25 ஜோடி மாடுகள்லாம் அந்த ரேஸில் வந்து கலந்துக்குச்சு, மாட்டு வண்டி ரேஸில். அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது. அந்த பழைய நாட்டாம படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தாங்க. ஸோ ஊர் மக்கள் எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக அந்த இன்வால்மெண்ட்டோட ரேஸில் கலந்துட்டாங்க. இந்த ஒரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு. ஸோ நாம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய நிறைய விஷயங்களாக வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களையும் எடுத்து வச்சிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது உங்களோட ஸ்கூல் டேஸ், உங்களோட பள்ளி பருவம்னு சொன்னாலே உங்களுக்கு டக்குன்னு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது அப்படின்றத இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்றாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே, ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கூல் டேஸ்ல உங்களுக்கு மறக்கவே முடியாத நினைவுகள் அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஸ்கூல் டேஸ்னு சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். ஸோ இதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூட ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்து இருக்கிறாங்க. இந்த டாப்பிக்கை வச்ச உடனே நம்ம கூட இதை நான் பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் அவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்றத நாம் அவங்கக்கிட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறாங்க அப்படின்றத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹாய்,
6: வணக்கம் குரு, எப்படி இருக்கீங்க?
5: நான் சூப்பராக இருக்கேன்.
6: ஓகே ஓகே, நானும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கேன். இந்த ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். நான் அப்படியே நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன கிளாஸில் போய் ஜாயின் பண்ணமோ அதுலேருந்து நான் அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னென்னா, யூகேஜி தான் நான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். அந்த யூகேஜின்னு எடுத்துக்கிட்டனாலே அழுதுகிட்டு போன நாட்கள்லாம் நிறைய இருக்குது. அம்மா தான் கொண்டாந்து விடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில டைமில் நானே என்ன சொல்லிவிடுன்னா, நான் அக்கா கூடயே போகிறேம்மா அப்படின்னு சொல்லுவேன். ஒரு நாள் நல்லா ஞாபகம் இருக்குது, பாதியில் எனக்கு அம்மா தான் வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிருக்கேன் நான். அப்புறம் ரிட்டன் எங்கள் அக்கா வீட்டுக்கே என்னை கூட்டிகிட்டு வந்துட்டு எங்கள் அம்மா கூட தான் நான் மறுபடியும் ஸ்கூலுக்கு போனேன். அது வந்துட்டு ஒரு மெமரபுளான மொமெண்ட்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த யூகேஜில் ஆஃப்டர் லன்ச், மதிய உணவு இடைவேளைக்கு பிறகு, அதாவது என்னென்னா அந்த குட்டி தூக்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு குட்டி தூக்கம் போட்ட ஞாபகம்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஞாபகம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரேக் டைமில் இந்த இன்டர்வல்ஸ்லாம் விடும்பொழுது நல்லா அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. 2 ரூபாய்க்கு பருப்பி வாங்கி சாப்பிட்றது, தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிட்றது, சோன் பப்படி புளி மிட்டாய் வாங்கி சப்பிக்கிட்டே போகிறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு மறக்க முடியாத ஞாபகங்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் டேயில் வந்துட்டு ஒரு டைம் என்ன பண்ணிங்கன்னா, எல்லாருக்கிட்டையுமே 2 ரூபாய் மட்டும் கலெக்ட் பண்ணிக்கிட்டு எங்களெல்லாம் வந்துட்டு அண்ணா பூங்காவுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே அந்த ட்ரெயின்லலாம் போனது, அங்கே சுற்றி பார்த்தது, விளையாண்டது, அது எல்லாமே வந்துட்டு மறக்க முடியாத நினைவுகளாக இருக்குது. அதே மாதிரி இன்னொரு டைம் என்னாச்சுன்னா, ஸ்கூல் டேஸில் ஒரு 100 ரூபீஸ் மட்டும்தான் வாங்கினாங்க. எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்கன்னா, மல்ல சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய பரவச உலகமுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கேயும் ஒன் டே ஃபுல்லாக வாட்டர் கேம்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு செம்ம ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி ஸ்கூல் மெமரிஸ் வந்துட்டு நிறைய சொல்லலாம், இன்னும் லிஸ்ட்டு வந்துட்டு பெருசாக போயிட்டே இருக்குது, நான் எல்லாத்தையுமே சொல்ல போகிறேன். அடுத்ததாக என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ஆஃப்டர்நூன் டைம்னா நம்ம லஞ்ச் பிரேக் அப்போ நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே வந்துட்டு இந்த ஃபுட் ஷேரிங் அப்படின்ட்டு இருக்கும். ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒவ்வொரு வாயாக எடுத்து சாப்பிட்றது, அப்படியே அந்த டிஃபன் பாக்ஸ் வந்துட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே வந்து கடைசியாக பார்த்திங்கன்னா அவங்கவுங்க லஞ்ச் பாக்ஸ் அவங்கவுங்ககிட்டே வந்து சேரும். அது வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு மெமரிஸாக இருக்கும்.
7: கண்டிப்பாக கண்டிப்பாக, நீங்கள் சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்கூல் டேஸில் அந்த டிஃபன் பாக்ஸ் ஷேரிங்லாம் வந்து பண்ணுவோம்ல. இப்போ நிறையா பேரோட வீட்டிலேருந்து நம்ம சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுவோம், அதெல்லாம் வந்துட்டு வேறு டேஸ்ட்டாக வந்துருக்கும், அதெல்லாம் வந்து வேறு லெவலில் வந்துருக்கும். இப்போ அதே கேள்வி என்னை கேட்டிங்க அப்படின்னா, விஜயபிரியா என்ன அப்படின்னா, அந்த மாதிரி அந்த ஸ்கூல் டேஸில் அந்த பர்பி, தேங்காய் மிட்டாய்,
6: தேங்காய் மிட்டாய் நான் மறந்துட்டேனே,
7: அது எப்படி மறந்தீங்க? அப்போ ஸ்கூல் டேஸ்னு சொன்னோன்னே எனக்கு அது ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப ஞாபகம் வரும்.
6: அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஞாபகம் இருக்கு என்னன்னா, அந்த ஸ்கூலில் போயிட்டு நம்ம அந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்குறது இல்லாமல் காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப்டி பண்ணி வச்சுட்டு ஈவினிங் வெளியில் கடை இருக்கும் இல்லையா, எங்கள் ஸ்கூலுக்கு முன்னாடி ஒரு கடை ஒன்று இருக்கும், அந்த கடையில் போயிட்டு சோன் பப்படி அந்த மாவு மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது அது எப்படி இருக்கும், அந்த கலரில் இருக்கு இல்லையா, அந்த மேல் அந்த ஒயிட் அந்த சரி அந்த தோல் எடுத்துட்டு அந்த ஒயிட் கலரில் மாவு மாதிரி இருக்கும். அப்போ வந்துட்டு 1 ரூபாய்க்கு 4 கொடுத்தாங்க, இப்போ 1 பீஸே 2 ரூபா 5 ரூபான்னு சொல்கிறாங்க. அது வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கி அப்படியே கையில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வர
7: நினைவுகள்ட்டு
6: அவங்களுக்கும் ஸ்கூல் டேஸ் எல்லாம் அச்சா நம்ம அப்படி இருந்தமே இப்படி இருந்தமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காலேஜ்லேருந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நிறைய பேர் எக்ஸ்பெக்டிங்கோட இருப்பாங்க. ஒரு சிலர்லாம் அந்த காலேஜ் போயிட்டு அவங்க கிளாஸில் உட்காரும் போதே, நீ இந்த கிளாஸில் தான் இருக்கியா, நீயும் இதே காலேஜ் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அங்கே போய் இன்ட்ரடியூஸ்லாம் ஆகிற அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க. சரி, காலேஜுக்கு அடி எடுத்து வச்சிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே நம்ம ஒரு வாழ்த்துக்களை சொல்லிடலாம், நல்லா படிங்க, பெஸ்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இன்னும் இந்த ஸ்கூல் டேஸை பற்றி நம்ம நிறைய பேசலாம்.
7: கண்டிப்பாக பேசலாம். தொடர்ந்து நீங்கள் சோனா எஃப்எம்ல இது வாலிப வயசு நிகழ்ச்சி கேளுங்க. நம்ம விஜயபிரியாக்கா மலரும் நினைவுகளுக்கே கூட்டு போயிட்டாங்க. அந்த நினைவோடு சேர்ந்து இப்போ 2 சூப்பரான பாட்டு வந்துட்டு இருக்கு, கேட்டு வந்துருங்க. நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: இப்போ
1: டேய் என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா.
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு நீங்களா? ஆமா நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: மச்சா அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
2: சரி இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது
1: இது? இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே எப்படி இருக்கும்.
1: ஆனா என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையா தாண்டா இருக்கும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவோமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: சுத்தம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். வீட்டின் தூய்மையே நாட்டின் தூய்மையாக மாறும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: இது வாலிப வயசு.
3: என்ன இது வாலிப வயசு?
4: இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கூல் டேஸ்ன்னு சொன்ன உடனே இல்லைன்னா பள்ளி பருவம்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. ஸோ இதை பத்தி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாங்க அப்படின்றத நம்ம அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
5: என்ன
4: விஷயம் ஞாபகம் வருது?
5: போனால் வராது இது போன்ற பேரின்பம் அப்படின்னு பாட்டு வருதுல்ல, இளஞ்சிட்டுக்குருவிகளா அந்த மாதிரி சிட்டுக்குருவிக்கு என்ன கட்டுப்பாடு, இந்த மாதிரி பாட்டுகள்ல இந்த டீன் ஸ்கூல் ஏஜ்லதான் வருது.
4: ஆமா ஆமா.
5: ஸ்கூல்ல எலிமெண்டரியில இருக்கிற வரைக்கும் ஏதோ போறோம் வந்தோம் விளையாடுறோம், சின்ன பிள்ளைங்க விளையாட்டு விளையாண்டுட்டு இருப்போம். அப்படி ஹைஸ்கூல்ல வந்தா அது ஒரு மாதிரி விளையாட்டு. ஆனா ஸ்கூல் டேஸ்ல நான் கொஞ்சம் ஆவரேஜா தான் படுத்தேன், 60-70 மார்க் தான் வாங்குவேன். ஆனா ஸ்போர்ட்ஸ்னா உடனே கலந்துப்பேன், எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் நான் இருப்பேன். எல்லா விளையாட்டுகளும், அதாவது லெமன் ஸ்பூனு, ஊசி நோய் கோத்துறது, யானை கண்ணு வைக்கிறது, ரன்னிங்கு, இந்த மாதிரி எந்த விளையாட்டுனாலும் 6 விளையாட்டு பாஸ் பண்ணலாம். 6 பேர் செலக்ட் ஆகலாம் 6 விளையாட்டுல, அந்த 6லயும் நான் இருப்பேன்.
4: அதிகமா இருப்பேன்
5: ஆமா. அதே போல நல்லா ஹாப்பியா, நல்ல சந்தோஷமா, ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேரு, இந்த வாங்கிட்டுங்கிறது கடையில வாங்கிட்டுங்கிறது இருக்குது பாரு, கலாக்காய், நெல்லிக்காய், அந்த காஞ்சு போன காயெல்லாம் திங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் ஊர்ல சந்தை, ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை பார்த்தா ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதே வியாழ வெள்ளியில வந்தா காஞ்சு போயிருக்கும், அந்த காஞ்சு போனத கூட வாங்குவோம்.
4: வாங்கி
5: கலாக்காய், நெல்லிக்காய், அப்புறம் அப்பற கட்டு மிட்டாயி, தாராசிங்க, சிங்காங் அப்படின்ட்டு ஒரு மிட்டாய், அது கெட்டியா இருக்கும், கடிக்கவே முடியாது. அந்த மாதிரி மிட்டாய்கள் எல்லாம் வாங்கிட்டு நல்லா தின்னுட்டு போவோம், நல்லா இருக்கும், ஜாலியா இருக்கும்,
4: சூப்பர்
5: ஹாப்பியா. அப்புறம் பாவாடை தாவணியில் பார்த்த உருவமானிட்டு அதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் அந்த பருவம் வராதல்ல.
4: கண்டிப்பா கண்டிப்பா
5: கூட வராது, இந்த பிறவியில வராது.
4: கண்டிப்பா கண்டிப்பா.
5: அதனால ரொம்ப ஹாப்பியா இருப்போம், நல்லா படிப்போம், நல்லா விளையாட்டுகள் தான் அதிகம், ஸ்போர்ட்ஸ், பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, டிராயிங் போட்டி, இந்த மாதிரி யானைக்கு கண்ணு வைக்கிறது மாதிரி அந்த அது ஒரு விளையாட்டு போட்டி அது, அந்த மாதிரி எல்லாம் நிறைய நான் கொஞ்சம் நல்லா விளையாடுவேன் சனி.
4: சூப்பர் சூப்பர் பாட்டி, கேட்கவே அவ்வளவு சூப்பரா இருந்தது. நீங்க மறுபடியும் வந்து பள்ளி பருவத்தையே நினைவுபடுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த முட்டாய் பேர்லாம் சொல்லி,
5: ஐயோ சாமி, பழைய ஞாபகத்தை நினைவு இப்படி ஞாபகப்படுத்திட்டீங்களே, வரும்பா இப்படி ஞாபகப்படுத்தினதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி.
4: கண்டிப்பா
5: ஒரு நன்றி,
4: கால் பண்ணி சொன்னதுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி.
5: எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன்ப்பா.
4: நன்றி நன்றி பாட்டி. ரொம்ப நன்றி கால் பண்ணி சொன்னதுக்கு.
5: நன்றி சாமி, நன்றி சாமி.
4: நன்றி நன்றிங்க பாட்டி.
5: நன்றிப்பா. ஹாப்பி ஹாப்பி
4: உங்களோட பேசினது நானும் ஹாப்பி. ரொம்ப நன்றி.
5: ஆமா இன்னைக்கு நைட்டு நல்லா தூக்கம் வரும்.
4: ஓகே ஓகே நன்றி பாட்டி.
5: நன்றி நன்றி சாமி. நன்றி சாமி.
4: காதகாப்பட்டிலேருந்து நம்ம ருக்மணி அம்மா கால் பண்ணி அவங்க வந்துட்டு பள்ளி பருவத்தில் நான் பயங்கரமாக விளையாண்டுட்டு இருந்தேன், விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த கமர முட்டை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் நான் வாங்கி சாப்பிடுவேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது, ஃப்ரெண்ட்ஸோடு பேசிட்டு நடந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப ஞாபகம் வருது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம ருக்மணி அம்மா சொன்ன மாதிரி நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா ஏன் வெயிட் பண்ணுறீங்க, டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070177 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். உங்களோட ஸ்கூல் டேஸ்ன்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்திருக்கு. ஸோ நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடலாம். நாம் என்ன தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்னு சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வர மாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு. சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிடா எப்படி?
1: மச்சான், படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில நம்ம சூப்பரான விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, உங்களுக்கு ஸ்கூல் டேஸ்னு சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது அப்படின்றதான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில கேள்வியவே வந்து இருக்கு. லாஸ்ட்டாக கூட ருக்மணி பாட்டி, அதுக்கப்புறமா வந்துட்டு விஜயபிரியா, அவங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் டேஸ்னு சொன்ன உடனே அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்தது அப்படின்றத ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும் போதே மலரும் நினைவுகள் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குன்னு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்க. சோனா எஃப்எம்மோட 9787-0107 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கர ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அதாவது நேற்று ஒரு விஷயம் சமூக வலைதளங்களில் செம பேசு பொருளாக போயிட்டு இருந்தது, அதை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, அந்த மாதிரி அமெரிக்காவில் ரஷ்யாவை சேர்ந்த ரெண்டு கப்புள்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பெரிய ரேடியேட்டர் மேலே ஏறி ப்ரொப்போஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் செம வைரலாக போயிட்டு இருந்தது. வாட் அ ட்ரூ லவ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற நிறைய ஜென்ரேஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸ்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன லவ், இங்கே பாருங்கள் இப்படி ஒரு லவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயமும் சமூக வலைதளங்களில் இன்றைக்கி செம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. ஸோ அது என்ன அப்படின்றத நம்ம அப்படியே வந்து கேட்டுடலாமா? என்னென்னா, ஆந்திராவில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அதில் வந்துட்டு மனைவி ஹஸ்பண்ட் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் போல். என்னாச்சு அப்படின்னா, மனைவிக்கு வீட்டு படியெல்லாம் வந்துட்டு ஏறி ஏறி இறங்க முடியலையா, அவங்களுக்கு வந்து மூட்டு வலி அதிகமாக இருந்திருக்கு போல். ஸோ அதனால் மனைவி கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, அந்த வீட்டில் படிக்கட்டெலாம் இருக்குல்ல, அந்த படிக்கட்டை அப்படியே ஆல்டர்னேட் பண்ணி எக்ஸ்கலேட்டர் மாதிரி செட் பண்ணியிருக்கிறாரு. அந்த துணி கடைகள்லாம் ஏறி நின்ன உடனே படிக்கட்டு அப்படியே போகல, எக்ஸ்கலேட்டர் அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த ஒரு வீடியோ அப்படின்றது இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் செம பேசு பொருளாக போயிட்டுருக்கு. வாட் ஏ ட்ரூ லவ் அப்படின்ற மாதிரி தாங்க வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னென்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இப்போது ஸ்கூல் டேஸ்னு சொன்ன உடனே உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் டக்குன்னு ஞாபகம் வருது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள், நம்ம அப்படியே வந்து பேசலாம். இப்போ ரெண்டு பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
2: என்ன இது வாலிப வயசு?
3: இப்போ வார வாரம் ஏதாவது ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி வார வாரம் புது புது கண்டுபிடிப்புகள்லாம் நம்மளை கண்டுபிடிச்சிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர ஆச்சரியமாக தான் இருக்குங்க. ஸோ இப்பயுமே ஒரு புதிய கண்டுபிடிப்பை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எல்லாரும் அரடே அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபுல்லாக கேட்டலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போது உலகத்தில் ஒரு 100 கண்டுபிடிப்புகள் வந்துட்டுருக்கு அப்படின்னா அதில் ஒரு 50 கண்டுபிடிப்புகள் சைனால இருந்து தான் வந்துட்டு இருக்கோம். அதுலயும் இப்போ அவங்க ரோபோட்டிக்ஸை வச்சு பயங்கரமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹியூமன் ரோபோட்ஸ், வீட்டு வேலைக்கு செய்யறதுக்கான ரோபோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. அதுவே நம்ம ஆச்சரியமா தான் பார்த்துட்டு இருந்தோம். அந்த ஆச்சரியம் முடிய போறதுக்குள்ளாரியே வந்து சைனால இன்னொரு விஷயத்த அதே மாதிரி பண்ணிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 2027, அதாவது அடுத்த வருஷத்திலே அந்த ஹோட்டல்லாம் இருக்குல்ல, ஹோட்டல்ல அந்த ரிசப்ஷனிஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஹவுஸ் கீப்பர்ஸ் ரூம் சர்வீஸ்க்குலாம் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கலாம் எதுவுமே வந்து தேவையில்லை, அது அவங்க பண்ற எல்லா வேலையுமே ரோபோட்டே பார்த்துக்கும் அப்படின்றதுனால ஒரு ரோபோஸை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ப்ரோக்ராம் பண்ணா அந்த ரோபோ வந்து அதுக்கான வேலையெல்லாம் அதுங்களே வந்து பார்த்துட்டு இருந்திருக்கு. ஸோ இதுக்கான டெமோ வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பயங்கர பிரமிப்பாக தான் வந்து இருந்தது. என்னங்க இவ்வளோ டெக்னாலஜி பயங்கர வேகத்தில் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ரீசெண்டாக தான் ரோபோ டெக்னாலஜி வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா சைனாவில் இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் ரோபோட்டிக்காக யூஸ் பண்ணுற மிஷின்ஸ்லாம் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது மனுஷங்கள்லாம் உற்பத்தி பண்ணுறாங்கள பொருட்களை, அதை விட 6-10 மடங்கு அதிகமான பொருட்களை ரோபோஸ் வந்து உற்பத்தி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 6 கை கொண்ட ரோபோக்களையும் சைனாவில் உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயமும் வந்து சமூக வலைத்தளங்களை செம்ம பேச பொருளாக போயிட்டு இருந்தது. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்களை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: இயர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், நான் சென்னையிலிருந்து பழக்கடை தாமோதரன் பேசுறேன். என்னுடைய அனைத்து சகோதர சகோதரருக்கும் இனிய மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம் அண்ணா.
1: பாத்தீங்கன்னா நான் 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். பாத்தீங்கன்னாக்கா 20 சாப்பாடு போட்டு நானு அக்கா அப்பா மூணு பேர் தான் சாப்பிட்டு முடிச்ச உடனே படுக்கிற நேரத்துல அப்பா அந்த உள்ளங்கையை வச்சு மத்து கடைவாரு. மத்து என்ன பண்ண, மத்து கடைஞ்சிட்டு இந்த பருப்பு சாப்பாடு இப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி ஒவ்வொரு விரல இருந்து உனக்கு சாப்பாடு, உனக்கு இந்த பொரியல் இப்படி இப்படின்னு இப்படியே தினமும் பண்ணிட்டு இருப்பாரு. படிக்கிற நேரத்துல என்னப்பா இது அப்படின்னு, நீ வளர வளர இப்படி நம்ம கொடுக்குறோம்னாக்கா 4 பேருக்கு கொடுக்கக்கூடிய குணம் நமக்கு வளரும். அந்த பழக்கம் நமக்கு வந்துட்டாக்கா நீ பெரியவனான சொல்லோ நீ சாப்பிடணும் சொல்லோ நீ யாருக்குன்னா கொடுக்கலாம் அந்த குணம் வந்துடும் நமக்கு அப்படின்னாரு. எனக்கு நல்ல கருத்து தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சாப்பிடறேன்னா இல்லையோ எனக்கு யாருன்னா கொடுத்த கூட அவங்களுக்கு கொடுத்துடுவேன். அப்பா சொல்லியிருந்தாரு, சாப்பிட நீ கொடு, ஆனா காசு கேட்டாக்கா சாப்பிட்டுக்கா நீ சாப்பாடு வாங்கி கொடு, காசு கொடுக்காத அப்படின்பாரு. நான் இன்ன வரைக்கும் அப்பா சொன்ன வழி நான் நடந்துட்டு இருக்கேன். அருமையா இருக்கு என்னுடைய மனசு. 4 பேருக்கு கொடுக்குறப்போ இது வாழ்க்கையில நான் படிக்கிறதுல எனக்கு அப்பா சொல்லி கொடுத்த ஒரு பாடம். ரொம்ப சந்தோஷம். நன்றி நன்றி
0: நன்றி நன்றிண்ணா. இப்போ நம்ம தாமோதரன் அண்ணா சென்னையிலேருந்து கால் பண்ணி அவரோட அனுபவங்களை ரொம்ப சூப்பராக ஷேர் பண்ணிக்கிட்டாரு. அவர் என்னதான் அடுத்தடுத்த விஷயங்கள் படிக்காமல் இருந்தாலும் அவர் அப்பா வந்து அந்த 4ஆம் கிளாஸ் படிக்கும் போது ஒரு விஷயம் வந்து சொல்லி கொடுத்துருந்தாருல்ல, அந்த ஒரு விஷயம் அவரோட மனசில் ரொம்ப ஆழமே பதிஞ்சு அதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப பெரிய விஷயங்க. ஸோ இதே மாதிரி தாங்க, இப்போது உங்களோட பள்ளி பருவம் உங்களோட ஸ்கூல் டேஸ்னு சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு என்ன விஷயம்லாம் ஞாபகம் வருது அப்படின்றது தான் இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம அப்படியே இதை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி நீங்கள் சொல்லணும்

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை, அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துனாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க் வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு, அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தை சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட இந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சி அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினார். இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னால் அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.

0: ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ ஸ்டேட் பிளேயர் ஆயிட்டமா?
1: ஏய் ஸ்ரீ, சூப்பர், இது சந்தோஷமான விஷயம் தானே?
0: இல்லம்மா, நேஷனல் லெவல் மேட்ச் அப்படிங்கிறப்போ என்னால முடியுமா, என் உடம்பு எனக்கு ஒத்துழைக்குமான்னு தெரியல. அதான் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: இங்க பாரு ஸ்ரீ, ஒரு பொண்ணு நினைச்சா எதையும் சாதிக்க முடியும். உன்னால முடியும்னு ஃபர்ஸ்ட் நீ நம்பு, தைரியமா போய் மேட்ச்ல கலந்துக்கோ.
2: நாட்டின் சாதனை பெண்கள் பற்றி மட்டுமல்லாமல் நம் வீட்டின் சாதனை பெண்களை பற்றியும் அவர்களின் சிறப்புகள் பற்றியும் தெரிந்து கொள்ள லேசா லேசா நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மாலை 6 மணி முதல் 7 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட ஸ்கூல் டேஸ், உங்களோட பள்ளி பருவம்னு சொன்னாலே உங்களுக்கு டக்குன்னு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது அப்படின்றது தாங்க இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இதை பற்றினா நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதை பற்றி லாஸ்ட் டைம் நிறைய பேர்லாம் வந்து அவங்களோட பள்ளி பருவத்தில் அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ நீங்களும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்கன்னா டக்குனு ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள். சோனா எஃப்எம்மோட 9787070 அப்படின்னு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி சொல்லுங்கள். பள்ளி பருவம்னு சொன்னாலே உங்களுக்கு உடனடியாக என்னென்ன விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியவே வந்து இருக்குங்க. இப்போது அடுத்ததாக இன்னொரு விஷயம் சமூக வலைத்தளங்களில் செம்ம பேசு பொருளாக போயிட்டு இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்க 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை, தொடர்ந்து 8 வருஷமாக அவங்க தான் இந்த ஒரு டைட்டிலில் வின் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யார் அவங்க, அப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிட்டு இருக்கேன். அதாவது இந்தியாவில் இருக்கிற இந்தோர் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஏரியா மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இவங்க தான் தொடர்ந்து 8 வருஷமா இந்தியாவோட கிளீனஸ்ட் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டைட்டில் வின் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி அவங்க கிளீனஸ்ட் சிட்டியாக இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அங்கே இருக்கிற கவர்மெண்ட் மட்டும் இல்லாமல் மக்களோட சப்போர்ட் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கழிவுகள்லாம் இருக்குல்ல அதை வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருவாங்களாம் மக்கள் வீட்லேயே. அதாவது என்னென்ன விஷயங்கள்லாம் ரீசைக்கிள் பண்ணலாம், ரீசைக்கிள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான குப்பைகளை தனித்தனியாக வீட்லேயே பிரித்து வச்சுருவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் தூய்மை பணியாளர்கள்லாம் இருக்காங்கள, அவங்க ரெகுலராக வீட்டுக்கு போய் குப்பையை கலெக்ட் பண்ணிகிட்டே வந்துடுவாங்களாம். அப்படி கலெக்ட் பண்ண குப்பையை டக்கு டக்குன்னு ரீசைக்கிள் பண்ணி அதுலேருந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குப்பைகளை ரீசைக்கிள் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதாவது மறுசுழற்சி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா ரோட்டோரத்துலாம் வந்துட்டு ரெகுலராகவே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டோட சப்போர்ட் மட்டும் இல்லாமல் மக்களோட சப்போர்ட்டும் அவங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரோட்டில் க்ளீன்லாம் பண்ணுறாங்கல்ல, ரோட்டில் சுத்தம்லாம் பண்ணுறாங்கல்ல, அப்படி சுத்தம் பண்ண ரோட்டில் அங்கே இருக்கிற மக்கள்லாம் எந்த வித குப்பையும் போட மாட்டாங்களாம். ஸோ இதனால தான் தொடர்ந்து 8 வருஷமாக இந்தியாவோட கிளீனஸ்ட் சிட்டி, கிளீனஸ்ட்டு அதாவது சுத்தமான சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல தூய்மையான சிட்டி, இந்த ஒரு டைட்டில் 8 வருஷமாக தொடர்ந்து அவங்க தான் வாங்கிட்டு இருக்காங்க. கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். உங்ககிட்ட சொல்கிறதுக்காக சூப்பரான விஷயங்களும் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி உங்களோட ஸ்கூல் டேஸ்னு சொன்ன உடனே உங்களுக்கு டக்குன்னு என்ன விஷயங்கள் ஞாபகம் வருது அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருக்கு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்ல போகிறீங்க அப்படின்றத கேட்க நான் இங்கே பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, நம்ம மக்களும் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ கால் பண்ணி சொல்லுங்கள். இப்போ 2 பாட்டு வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துடுங்க.

0: எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா.
2: ஐயோ சயின்டிஸ்ட் சார், நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: அச்சான், அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது
1: இது? இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
1: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையா தாண்டா இருக்கும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா பின்றாப்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அது எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவோமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: குப்பைகளை தரம் பிரித்து குப்பை தொட்டியில் போட வேண்டும். ஈரக்கழிவுகள், உலர் கழிவுகள், சுகாதார கழிவுகள், சிறப்பு கழிவுகள் என தரம் பிரித்து அகற்றினால் கழிவுகளை கையாள்வது எளிதாக இருக்கும்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8
2: சோனா எஃப்எம் 107.8
3: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
5: ஒருத்தர் அவரோட லைஃப்பில் ஒரு 5126 தடவை தோத்துக்கிட்டே இருந்திருக்கிறாரு, ஃபெயில் ஆகிட்டே இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறமா பேங்க்கும் அவருக்கு வந்து லோன் கொடுக்கல, ஃப்ரெண்ட்ஸுமே பெருசாக அவரை வந்து சப்போர்ட் பண்ணலை. எதுக்கு மச்சா அந்த வேலை பண்ணிகிட்ருக்க, போய் வேறு ஏதாவது ஆகிற வேலையாக இருந்தால் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸுமே பெருசாக சப்போர்ட் பண்ணலை, ஃபேமிலியும் எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லைங்க. ஆனால் அவர் மேலே வச்சுருந்த நம்பிக்கையை என்றைக்குமே வந்துட்டு கிவ் அப் பண்ணலை. அவர் வந்துட்டு நம்பிக்கையோடு திரும்ப திரும்ப திரும்ப முயற்சி பண்ணுறாரு. இப்போது ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாரு. ஸோ யார் அவர் அப்படி என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்ருக்கேன். அதாவது ஜேம்ஸ் டைசன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான். இவருக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ஆசை, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், அந்த பிஸ்னஸில் நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஆசை. ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, நிறைய பிஸ்னஸ்லாம் வந்து பண்ணியிருக்கிறாரு, நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்படி கண்டுபிடிச்சு கிட்டத்தட்ட 5126 தடவை தோத்து போயிருக்கிறாரு. அவரோட ஐடியாஸ் வந்து ஃபெயில் ஆகல, அவரோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து கை கொடுக்கல, இந்த மாதிரி தோத்து போயிருக்கிறாரு. எந்த வித சப்போர்ட்டும் இல்லைங்க. இருந்தாலும் அவர் மனம் தளராமல் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, ஒரு புதிய மிஷினை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் க்ளீன் பண்ணுற மிஷின் வந்து வேக்யூம் கிளீனர் மாதிரி ஒரு டெக்னாலஜியான ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அது வந்து செம்ம ஹிட் ஆகுது, மார்க்கெட்டில் செம்மையாக வந்து மூவன் ஆக ஆரம்பிக்குது, நிறைய பேர் விரும்பி வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஒரு ப்ராடக்ட் நல்ல வியாபாரம் ஆகுது, அதனால் அவரோட ரெவன்யூ ஜென்ரேஷன் அதாவது அமௌண்ட் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போது அவருக்கு 1000 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வந்திருக்கு. அவர் தனியாக ஒரு நிறுவனமே வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அவர் நினச்சிருக்கலாம், ஒரு தடவை ரெண்டு தடவை நாம் வந்து தோற்று போனாலே நம்ம வந்துட்டு முயற்சியை கைவிட்டுறோம். ஆனால் அவர் 5126 தடவை தோற்று போயும் தன்னோட முயற்சியில் எந்தவித பின்வாங்கலும் இல்லாமல் தொடர்ந்து கண்டினியூஸாக அந்த விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது அவருக்கு சக்ஸஸ் அப்படின்ற இந்த ஒரு பாயிண்ட் வந்து கிடைக்குது இல்லை. ஸோ இதே மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையில் 1000 தடைகள்லாம் வந்து வரும், அதெல்லாம் நாம் தகர்த்து எழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா சக்ஸஸ் நோக்கி நம்ம ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. நம்ம வாழ்க்கையில் தோல்வி அப்படின்றது வரலாம், அந்த தோல்வி அப்படின்றது என்றைக்குமே நிரந்தரம் வந்து கிடையாது. உங்கள் நீங்கள் வெற்றியை நோக்கி வந்து ஓடிட்டே இருங்க. நம்மளோட முயற்சிகள் தவறலாம், ஆனால் விடாமுயற்சி என்றைக்குமே தவறக்கூடாது. அதுதான் நம்ம சக்ஸஸ்க்கு ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து இன்றைக்கி சமூக வலைத்தளங்களில் சம பேச பொருளாக போயிட்டு இருந்தது. இவரை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், அதான் இது வந்து. ஸோ நாம் இன்னும் தொடர்ந்து இது வாலிப பேச நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங்லாம் வந்துகிட்டே இருக்கு, கேட்டு வந்துடுங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயசு நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: இந்த வீக்கெண்ட்ல ஒரு ஃபீல் குட்டான மூவி பார்க்கலாம்னு இருக்கேன். ஏதாவது ஒன்று சொல்லேன்.
1: சொல்றேன், நோட் பண்ணிக்கோ.
2: நண்பா, என் ஃபேவரட் ஆக்டரோட படம் எப்பதான் ரிலீஸ் ஆகும்? எந்த அப்டேட்டுமே வரமாட்டேங்குது. உனக்கு தெரிஞ்சு ஏதாவது அப்டேட் வந்திருக்குதா?
1: இருக்கு, எல்லாமே இருக்கு, சொல்றேன்.
2: ஹே ராஜ், எப்படிரா, எப்படி
1: மச்சான்? படத்துல இருந்து படம் போடுற தியேட்டர் வரைக்கும் ஆல் டீடைல்ஸ் ஐ நோ.
0: ஹே, எப்படி சினிமா பத்தி எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்க?
1: யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் உன்கிட்ட மட்டும் சொல்றேன். ஞாயிற்றுக்கிழமை கரெக்டா 12 மணிக்கு சோனா எஃப்எம் 107.8 டியூன் பண்ணினா உனக்கே தெரியும்.
3: புது படங்களோட ரிலீஸ், மூவியோட அப்டேட்ஸ், தியேட்டருக்கான ஹிஸ்டரி வரைக்கும் எல்லாமே தெரிஞ்சுக்க கேளுங்க சினி சினி சினிமா. வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8
4: இது வாலிப வயசு.
5: என்ன இது வாலிப வயசு?
6: இவ்வளோ நேரம் நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்கள்லாம் பேசணும். இதை தாண்டி நம்ம கூட இப்போது சோஷியல் மீடியா கிரியேட்டர் இணைஞ்சிருக்கிறாரு. பேசுறதுக்கு யார் அவரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சங்ககிரி அஃபீஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டுருக்கேன் நம்ம சதீஷ் பிரதர் தாங்க. அவரோட சோஷியல் மீடியா ஜேர்னியை நம்ம கூட ஷேர் பண்ணிக்க போகிறாரு. ஸோ சங்ககிரி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணுறதா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் சங்ககிரி கோவில் திருவிழாக்கள், குத்தேர் திருவிழாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டுருக்கிற நம்ம சதீஷ் ப்ரோவோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸை பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் நிறைய விஷயங்கள்லாம் நேற்று வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க, இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கீங்க. எனக்கு ஒரு முக்கியமான டவுட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க, அதுவும் தேர் திருவிழா, லோக்கல் ஃபெஸ்டிவல், லோக்கல் கனெக்டோட வீடியோஸ்லாம் மேக் பண்ணி போடுறீங்க. எப்படி பிரதர் டைம் இருக்குது? ஏன்னா நீங்கள் பார்ட் டைமாக தான் சோஷியல் மீடியாவில் இருக்கிறீங்க, இன்னொரு பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. எப்படி உங்களை டைம் மேனேஜ் பண்ணுறீங்க? எப்படி அதுக்கேற்ற மாதிரி வீடியோலாம் மேக் பண்ணி போட்டுட்ருக்கீங்க பிரதர்?
7: நான் அதிகமாக பார்த்தீங்கன்னா பகல் ஃபெஸ்டிவலை அதிகமாக நான் கலந்துக்க முடியாது, ஏன்னா ஒர்க் இருக்கனால நான் நைட் ஃபெஸ்டிவலுக்கு வந்து கண்டிப்பா போயிடுவேன். எனக்கு இன்வைட் பண்ணிடுவாங்க எப்படியும். அதுலயுமே நிறைய கோயில்ல வந்து என்ன எடுக்க வேணாம்னு சொல்லிக்கிறாங்க, அந்த பிரச்சனையும் இருக்கு. அப்புறம் கரெக்டா இருக்கும்போது நான் கல்யாண சோர் வச்சிருக்கனால முகூர்த்த நாள்ல மட்டும் கொஞ்சம் ஒர்க் அதிகமா இருக்கும், மத்த நாள்ல ஃப்ரீயா இருக்கனால
6: கோவில் பக்கம் எடுக்க போகும்போது ஒரு சில கோயில்ல வந்து அலோ பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க. இப்ப ஒரு சில கோவில்ல அவங்களே வந்து அலோ பண்ண மாட்டாங்களா, உள்ளே விட மாட்டாங்களா?
7: ஒரு சில கோயில்ல அவங்க எடுக்க வேணும்னு சொல்லி அனுப்பிட்டுருக்காங்க. ஆமா, நம்ம பிடிக்காத இடத்துல நம்ம இருந்தா என்ன பண்றது, நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. இப்ப பக்கமா 1 மந்த்துக்கு முன்னாடி கூட நடந்துச்சு, நான் உடனே வெளியே வந்துட்டேன் அந்த கோயிலுக்கு.
6: புரியுது புரியுது பிரதர். இப்போ நம்ம சதீஷ் பிரதர் வந்து இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, பப்ளிக்கோட இன்ட்ராக்ட் ஆகும் போது, இல்லைன்னா வெளியே போய் ஒரு மாஸ் க்ரௌடை வந்து கேதர் பண்ணும்போது, கோயில் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போகும்போது அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கண்டிப்பாக சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்க்கு வந்து வருவாங்க. ஸோ அதை நீங்கள் வந்துட்டு ஹெட்டேக்காக எடுத்துக்காமல் அடுத்தடுத்து உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை நீங்கள் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உள்ளே அலோவ் பண்ணலையே, இந்த இடத்துல நம்மளே வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் தான் உங்களுக்கு பிளாக் பண்ணியிருப்பாங்க, வெவ்வேறு இடத்துக்கு உங்களுக்கு சான்ஸ்லாம் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்கள் அதை நோக்கி ட்ரை பண்ணுங்கள். நம்ம இன்னும் தொடர்ந்து இது வாலிப வயச நிகழ்ச்சியில் நம்ம சதீஷ் பிரதர்கிட்ட நிறைய விஷயங்கள்லாம் வந்து பேசலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட சாங் வந்துட்டுருக்கு, கேட்டு வந்துருங்க, தொடர்ந்து கேளுங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் இது வாலிப வயச நிகழ்ச்சியிலிருந்து உங்களோட குரு நான் பேசிகிட்டு இருக்கேன்.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது அடுத்து வருவது
1: லேசா லேசா
2: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8
1: இது வாலிப வயசு.
4: என்ன இது வாலிப வயசு?
3: நம்ம இது வாலிப வயசு நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா, சோஷியல் மீடியா கிரியேட்டரான நம்ம சதீஷ் பிரதர் தாங்க. இவர் சங்ககிரி அஃபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பேஜை ரொம்பவே சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ இவரோட சோஷியல் மீடியா ஜேர்னி தான் நம்ம கூட ஷேர் பண்ணிட்டுருக்காரு. என்னென்ன அப்படின்றத நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? சதீஷ் பிரதர், நம்ம தொடர்ந்து உங்களோட சோஷியல் மீடியா எக்ஸ்பீரியன்ஸாக பேசிட்டு வந்துட்டுருக்கோம். நீங்கள் லாஸ்ட்டாக பேசும்போது ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தீங்க, என்ன அப்படின்னா, நான் ப்ரொமோஷன்ஸ்லாம் பெருசாக எடுக்கிறதே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தீங்களா? இப்போ ஒரு சில சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபாலோவர்ஸை வச்சு மெயினாக ப்ரொமோஷன்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் அதை எடுக்காமல் இருக்கீங்களே, எந்த ரீசன் இருக்கா பிரதர்?
5: வந்து இது ப்ரொமோஷனாக கூட இருக்கலாம், இது இருந்தால் தான் அந்த மாதம் ஃபுல்லாக அவங்க வெயிட் பண்ண முடியும். இங்கிலீஷ் கரெக்ட், நமக்கு வேற ஒர்க் இருக்கனால நமக்கு அந்த வேல்யூ இல்லை.
3: கண்டிப்பாக கேட்கவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பிரதர். இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கீங்க, ஆனால் இதை வச்சு நீங்கள் ப்ரொமோஷன்ஸே வந்து பண்ணுறதில்லன்னு சொல்கிறீங்களே, கண்டிப்பாக கேட்க அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கு பிரதர். அதே மாதிரி நீங்கள் சங்ககிரி பேஜை உங்கள் ஊருக்கான ஒரு பேஜாக வந்து வச்சுருக்கீங்க, ஊரில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடந்தால் டக்கு டக்குன்னு போய் கவர் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் மக்கள் வந்துட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்குறாங்க, எங்கே போனாலும் ரெகக்னைஸ் பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃபீல் எப்படி பிரதர் இருக்குது உங்களுக்கு?
5: இப்போ எல்லா ஊர்லேயுமே இப்போ போராட்டத்தில் எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாத்துக்குமே தெரியுது. ஆனால் வந்து நான் இப்போ நேம் மாற்றி ஒரு 2 மந்த்து தான் இருக்கும் சங்ககிரிங்கிற பேரை மாற்றி. நான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கெட்டவன் அஃபீஷியல் தான் வச்சுருந்தேன், அந்த பேஜில் தான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வெளியே போகும்போது பெரியவங்களாம் கேட்கும் போது இந்த நேம் வந்து அவங்களுக்கு டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதனால நான் வந்து எல்லாத்தையும் கேட்டு அதனால தான் நேம் மாற்றினேன். ஆனால் நேம் பார்த்தீங்கன்னா கெட்டவன்கிற அஃபீஷியல் தான் நிறைய பேருக்கு தெரியும்.
3: ஓகே ஓகே பிரதர், இப்போது மக்களுக்காக ஒரு பேஜ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக பண்ணிட்டு இருக்கீங்களே, கண்டிப்பாக கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கு. நீங்கள் தொடர்ந்து இந்த மாதிரியான கண்டென்ட்லாம் ரெகுலராக போடுங்க, மக்களுக்கான ஒரு பேஜாகவே இருங்க பிரதர். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் இந்த மாதிரி விஷயங்களை வெளியே கொண்டு வரதுக்கு. ஸோ இன்னைக்கு இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் நம்ம நிறைய டென்னிக்கான விஷயங்கள்லாம் பேசணும். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். என்ன கேள்வி அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் ஸ்கூல் டேஸ்ன்னு சொன்னால் உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வர விஷயம் என்ன அப்படின்றது தான் இன்றைக்கி இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் கேள்வியாகவே வந்து இருந்ததுங்க. ஸோ இதை கேட்டுட்டு நம்ம கூட விஜயபிரியா பேசியிருந்தாங்க, அதுக்கப்புறமா தாதகாப்பட்டியிலேருந்து ருக்மணி அம்மா பேசியிருந்தாங்க, அதுக்கப்புறமா தாமோதரி அண்ணா சென்னையிலேருந்து கால் பண்ணி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ரொம்பவே சூப்பராக அழகாக ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அதெல்லாம் கேட்கும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ இங்கேருந்து இப்போது நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால் நான் உங்ககிட்ட டாடா பாபை சொல்லிட்டு கிளம்புறேன். அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய ட்ரெண்டிங்கான விஷயங்களோட வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களே வந்து மீட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் சேலத்தில் இப்போது மழை வர மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஈவினிங் டைமில் ட்ராவல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போயிட்டு வாங்க. பைக்கில் போகிறீங்க அப்படின்னா ரெயின் கோட்டு ஹெல்மெட்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும், சேஃபாகவும் வந்துருக்கும். எண்ட் ஆஃப் த டே நம்மளோட சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? நல்ல சேஃபாக வந்து ட்ராவல் பண்ணுங்க. நம்ம அடுத்த இது வாலிப வயசு நிகழ்ச்சியில் மீட் பண்ணலாமா? பாய் பாய்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
2: பெண்கள், உங்க மனசை யாராவது உடைச்சப்போ அதை சரி பண்றதுக்கு உங்களுக்கு யாராவது இருந்திருக்காங்களா? இதை பத்தி நாம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேச வந்திருக்கிறது நான் ராஜ்குமார் நிரலி. கேட்டுட்டு இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்க எல்லாருக்காகவும் தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில சூப்பரான விஷயங்கள் எல்லாமே எடுத்து வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து வந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி, பெண்கள் கேட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன் இல்லையா? சோ இதுக்காக வந்து ஆண்கள் எல்லாம் கோவப்பட வேணாம். சோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக தான் நான் வந்து நிகழ்ச்சி பண்ண வந்திருக்கேன். சோ அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்காக நீங்க எல்லாரும் கேட்கணும் என்ன பண்ணிருப்போம், அமைதியா உட்கார்ந்து பேச தோணல.

எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறது எல்லாம் இருக்குது. ஆனால் நான் இருக்கும்போது அப்பாவுக்கு அம்மாவுக்கு ஏதாவது சின்ன சண்டை வந்துச்சு அப்படின்னா அம்மா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா தனியாக போய் அழுதுகிட்டு இருப்பாங்க. என்னால் ஆறுதலும் சொல்ல முடியாது, நான் போய் சொன்னால் வந்து அம்மா என்கிட்ட பேச மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்போது, ஸோ இது எல்லாரோட இடத்துலையுமே இருந்திருக்கு. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்களுக்கு நண்பர்கள் அப்படின்னு இருப்பாங்க, தோழிகள்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே மேரேஜுக்கு அப்புறமேட்டு வந்து எதுக்கு நம்ம வீட்டு பிரச்சனையெல்லாம் அங்கே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரிலாம் சொல்லும் போது என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து ரொம்ப சுருக்கிக்க ஆரம்பிப்பாங்க. வீட்டில் இருக்கக்கூடியவங்ககிட்டே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வீட்டுல இருக்கக்கூடியவங்களே ஹர்ட் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிப்பாங்க. தனியா போய் உட்கார்ந்து அழக்கூடியவங்களா தான் பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த வழி வந்து உங்களுக்கு இருந்திருக்கா, பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அம்மா பிள்ளைகள் எல்லாமே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் பகிர்ந்துகிட்டு அதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா சரி பண்ணிக்கிறாங்க. ஆனா இன்னைக்குமே வந்து பெண்கள் நீங்க கேட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்க மனசு யாராவது வீட்டுல இருக்கக்கூடியவங்க வந்து உடைச்சிட்டாங்க, கோவப்படுத்தி உங்களை வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டாங்க அப்படின்னு போது அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு யாராவது இருக்காங்களா அப்படின்றதான் இன்னைக்கு நிகழ்ச்சி நான் வந்து ஒரு கேள்வியா வச்சிருக்கேன். ஸோ இந்த கேள்விக்கு மறக்காம 9787707 என்ற நம்பருக்கு கால் பண்ணி ராஜ்குமார் என்கிட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம். ஸோ மறக்காம கால் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்து உங்களுக்காக 2 பாடல் கொண்டு வந்திருக்கேன். பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்க கூட நான் ராஜ்குமார் பேசுறேன் நேரிலே.

0: என்னுடைய பெயர் தில்லைநாதன். என்னுடைய ஊர் மேட்டூர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்களில். இன்னைக்கு எந்த புத்தகத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா, கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன், அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டுருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐங்க. ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம்னா நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.

0: குட்டீஸ் எல்லாரும் ரெடியா? சக்கலக்கு குட்டீஸ் வந்தாச்சு. நம்ம ஷோல என்னென்னலாம் இருக்குன்னு தெரியுமா?
1: அப்படின்னா சோய் கலந்த சத்தான சாப்பாடு பத்தி எல்லாம் சொல்லுவீங்களா?
0: அதுவும் சொல்லுவனே. டேஸ்டியா, யம்மியா, ஸ்பைசியா இருக்கக்கூடிய ரெசிபி எல்லாமே சொல்லுவேன்.
1: ஆஹா, அப்ப விளையாட்டு கேம்ஸையும் சொல்லுங்க.
0: சொல்றேன், உங்களுக்கே தெரியாத பழைய விளையாட்டுகள், சின்ன சின்ன கதைகளோட ஃபன்னா இருக்கும்.
1: சரி, என் ஹெல்த் பாத்துக்கிறதுக்கு டாக்டர் எல்லாம் வருவாங்களா?
0: அப்கோர்ஸ், டாக்டரும் பேசுவாங்க. நீங்க நல்லா வளர்றதுக்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் பத்தி.
1: அப்படியா? இதெல்லாம் எப்பக்கா வரும்?
0: திங்கக்கிழமையில இருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஈவினிங் 7 மணில இருந்து 8 மணி வரைக்கும் நம்ம சோனா எஃப்எம்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் இந்த அரச குடும்பம், ராஜ குடும்பம் அப்படின்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா இருக்கு. ராஜஸ்தான்லாம் இருக்கு. அதை பத்தி தான் நான் வந்து நிகழ்ச்சியில பகிர்ந்துக்கலான் இருக்கேன். ஸோ கேட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேர்களையும். ஸோ பல நூற்றாண்டுகளா வந்து மாறாத மரபுகளையும் விதிகளையும் உடைச்செறிஞ்சு இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி பெண்கள் அவங்களுடைய உரிமைகளை வந்து நிலைநாட்டிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு பெண் இப்போ புதிய சரித்திரம் வந்து படைச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் பத்தி தான் நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். அந்த பெண் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேஜஸ்வினி குமாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். இவங்க ராஜஸ்தான்ல வந்து ஒரு அரச குடும்ப வரலாற்றை மாத்தி அமைச்ச ஒரு முதல் வாரிசு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராஜஸ்தான்ல அரச குடும்பங்கள் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது. அங்க வந்து பல தலைமுறைகளாகவும் நூற்றாண்டுகளாகவும் வந்து ஆண் வாரிசுகள் மட்டுமே வந்து அரச குடும்பத்தின் அடுத்த அதிகாரப்பூர்வ வாரிசா வந்து அப்படி இல்லைன்னா தலைவராக வந்து நியமிக்கப்பட ஆரம்பிப்பாங்க. இது வந்து கடுமையான பழமை மாறாத ஒரு பாரம்பரிய வழக்கங்கள் வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஆனா இதுல வந்து அசைக்க முடியாத நீண்ட கால அரச குடும்ப மரபுகளை முற்றிலுமா வந்து உடைச்செறிஞ்சு ஒரு மாபெரும் புரட்சி ஏற்படுத்தியிருக்காங்க தேஜஸ்வினி குமாரி. ஏன்னா 13 வயசான இவங்க ராஜஸ்தான் அரச குடும்பத்தின் வரலாற்றிலே அறிவிக்கப்பட்ட முதல் பெண் வாரிசு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய, அதாவது உயரிய அந்தஸ்தை வந்து பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய வரலாறுன்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் பாருங்க, எல்லா துறைகளிலுமே வந்து புது புது சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க, புது புது வரலாறுகளை படைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாரையும் தான் நான் வந்து நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து பகிர்ந்துகிட்டு இருக்கேன். இப்போ தேஜஸ்வினியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அரசு குடும்பத்தினுடைய வழக்கம் என்ன, பாரம்பரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராஜஸ்தானில் மோஸ்ட்லி தலைப்பாகை எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த தலைப்பாகை எல்லாமே வந்து அணிவிக்கப்பட்டு முறைப்படி சடங்குகள் எல்லாத்தையும் செஞ்சு இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஸோ இது வந்து மிகப்பெரிய விஷயம் தான். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பழமை மறவாத சட்ட விதிகளையும் மாற்றி அமைக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு வாழும் உதாரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேஜஸ்வினி குமாரி தான். ஏன்னா வெறும் 13 வயசுல வந்து அரச குடும்பத்தினுடைய பாரம்பரிய பெருமைகளையும் பாதுகாக்கிறது மட்டும் இல்லாம இந்த நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி பெண்கள் அவங்க வந்து தலைமை பண்பை வகிக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணமா வந்து இவங்க மாறி இருக்காங்க. சோ பெண்கள் பல நூற்றாண்டுகளா ஆண்கள் மட்டுமே இந்த இடத்துக்கு இருக்கணும் அப்படின்ற எல்லாத்தையும் மாத்தி அமைச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 13 வயசான தேஜஸ்வினி குமாரி தான். சோ இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா பெண்களும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுடைய வாழ்க்கையிலுமே வந்து நீங்க ஒரு இடத்துல போய் இருக்கீங்க அப்படின்னு போது அந்த இடத்துல உங்களுக்கு தகுதிக்கு ஏற்ற மாதிரியான வாய்ப்புகள் அப்படின்னு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ உங்களால் இது பண்ண முடியும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையும் உங்களுடைய சாதனைகளை கண்டிப்பாக ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ தேஜஸ்வினி 13 வயசுல வந்து அவங்க ஒரு அரச குடும்பத்தினுடைய வாரிசா அறிவிக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெண்கள் எல்லாருமே பாருங்க, அடுத்தடுத்த ஊர்களில், அடுத்தடுத்த நாடுகளில், வெளிநாடுகளுக்கெல்லாம் போய் பல சாதனைகளை பண்ணிட்டு இருக்காங்க, பல வரலாற்று சாதனைகளையுமே பண்ணிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட பெண்கள் எல்லாரையும் நான் லேச லேச நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சாதனை பெண் பத்தி பேசணும், வரலாற்றில் சாதனை படைத்த பெண்களை பத்தி பேசணும் நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் கூட பேசுறேன்.

0: எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா?
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: அச்சா, அத்த ஏன்டா இப்ப ஞாபகம் படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது இது?
1: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
1: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையாதான்டா இருக்கும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாப்பா பின்றாப்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வர போகுது? எடுத்துடுவாமா போமா?
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: திறந்த வெளியில் குப்பைகளை போடாமல் குப்பை தொட்டியிலேயே குப்பைகளை போடுவோம். சுற்றுப்புறத்தை தூய்மையாக பேணி காப்போம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: லேசா லேசா
3: லேசா லேசா
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
4: இளமையான சருமமும் பிரகாசமான கண்களும் பெண்களுக்கு வேணும் அப்படின்னா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை பத்தி தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் பகிர்ந்துக்க போறேன். சோ கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில. லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேயர்களையும். இன்னைக்கு பெண்களோட அழகு மற்றும் கண்களை பத்தி யதார்த்தமான சில தகவல்களை பத்தி பேச போறேன். சோ தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்லாம் இதுல வரும் அப்படின்றத பத்தி தான் நான் பகிர்ந்துக்க போறேன். சுருக்கம் இல்லா சருமம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ இருக்க காலகட்டத்தில் காஸ்ட்லியா இருக்கக்கூடிய கிரீம்களை விட தண்ணி தான் உங்களுடைய சருமத்துக்கு ரொம்ப பெஸ்டான ஒரு விஷயம். ஏன்னா சருமத்தோட அடி அடுக்கல ஈரப்பதம் இருந்தாதான் முகம் சுருங்கி போகாம இருக்க ஆரம்பிக்கும். எந்நேரமும் வந்து இளமையா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்க தண்ணீர் குடிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா அந்த அடி அடுக்கல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வந்து ஈரப்பதம் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும். அது வந்து உங்களுடைய ஸ்கின் வந்து க்ளோவிங்கா காட்ட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து கண்களுக்கு பாதுகாப்பு. இன்னைக்கு பெண்கள் அதிகமா வந்து கம்ப்யூட்டர் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, குறிப்பா மொபைல் போன் எல்லாம் சொல்லவே தேவையில்ல. நைட்டு தூங்க போற வரைக்கும், அதாவது தூங்குறதுக்கு ஒரு செகண்ட் முன்னாடி வரைக்கும் போன் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க தான் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்கள் வறண்டு போய் அரிப்பு எடுக்கக்கூடிய நிலைக்கெல்லாம் தள்ளப்பட ஆரம்பிக்குது. இதனால பெண்களுக்கு கண்களில் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தண்ணி நீங்க வந்து குடிக்கும்போது உங்களுடைய கண்களுக்கு தேவையான கண்ணீர் சுரப்பு வந்து கூட ஆரம்பிக்கும், கண்கள் பிரகாசமா தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் வெளியே வராம தங்கி இருந்துச்சு அப்படின்னா முகத்துல கரும்புள்ளிகள் அப்படின்றது இருக்க ஆரம்பிக்கும், பருக்கள் அப்படின்றது வர ஆரம்பிக்கும். தண்ணி நல்லா நீங்க குடிச்சிங்க அப்படின்னா கல்லீரல் சுத்தமாகி முகம் வந்து பளிச்சுன்னு மாற ஆரம்பிக்கும். அதனால தண்ணி குடிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய உடம்புல நச்சுக்கள் இருக்கு அப்படின்னு போது அதனுடைய வெளிப்பாடா தான் வந்து உங்களுடைய முகத்துல வந்து இந்த புள்ளிகள் கரும்புள்ளிகள் ஏற்படுறது, பருக்கள் ஏற்படுறது அப்படின்றது ஒரு காரணம் தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து உதடு அடிக்கடி வெடிக்கிற மாதிரி இருக்கு, அதுக்கு நீங்க வந்து லிப் பாம் போட வேண்டிய தேவை அப்படின்றது இதுக்கு மேல தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா தண்ணீரை வந்து அதிகமா குடிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய உதடுகள்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்கும், அடிக்கடி லிப் பாம் போட வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும். ஸோ தண்ணி நீங்க அதிகமா குடிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்காது. உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஈரப்பதம் தான் உதட்டுக்கு மென்மையை தர ஆரம்பிக்கும், அதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி முடி கட்டுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கால்ப் வறண்டு போறதுதான் சொல்லலாம். தண்ணி குடிச்சா முடி வேர் வரைக்கும் வந்து ஈரப்பதம் கிடைச்சு முடி நல்லா அடர்த்தியா வளரும். அதே மாதிரி பெண்கள் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு போது ஆரோக்கியம் அப்படின்றது ஏதோ பெரிய விஷயத்த பண்றது அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. உங்க உடம்புக்கு தேவையான தண்ணீர் குடிக்கிறது மூலியமா உங்களுடைய உடம்பு சுத்தமா இருக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கிறத கண் முன்னாடி ஏதாவது நீங்க வந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. என்னோட உடல் வந்து ஆரோக்கியமா இருக்கு அப்படின்றத உங்களுக்கே வந்து ஒரு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கே வந்து பரவாயில்லையே நம்ம தண்ணி குடிக்கிறதுனால எந்த பெனிஃபிட் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே வந்து பெண்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களா இருக்கு அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில நான் அந்த விஷயத்தை பத்தி பகிர்ந்திருக்கேன். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் லேசலேச நிகழ்ச்சியில இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா கண்ணம்மா பகுதி. ஸோ இன்னைக்கு நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் யார் பேச போறாங்க அப்படின்ற எல்லாத்தையும் நான் அடுத்தடுத்து பகிர்ந்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ பாடல் வந்துட்டு இருக்கு, கேரடு வாங்க நேர்களே தொடர்ந்து லேசலேச நிகழ்ச்சியில நான் ராஜ்குமார் உங்க கூட பேசுறேன்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப்டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
3: லேசா லேசா
4: லேசா லேசா
3: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்.
5: பாடலுக்கு பிறகு நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது லேசா லேசா நிகழ்ச்சி நேயர்களை. இன்னைக்கு லேசா லேசா நிகழ்ச்சியில நம்ம கூட வந்து கண்ணம்மா பகுதியில் யார் பேச போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜான்சி ராணியக்கா தான் பேச போறாங்க. அவங்ககிட்ட நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்து பேசலாம். ஜான்சி ராணியக்கா, இப்போ நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து காவல்துறையில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து பியூட்டிஷியன், அதுக்கப்புறம் ட்ரைனிங்ல நிறைய பேருக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, ஸோ இப்போ இந்த இடத்துக்கு நீங்க வரத்துக்கு வந்து உங்களுடைய மன தைரியம் தான் வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா இருக்க ஆரம்பிச்சது. மன தைரியம் இருந்ததுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ எல்லா பெண்களுமே அவங்களுடைய வாழ்க்கையில ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்னு இருக்க ஆரம்பிக்கும், ஃபேமிலி சைடில் சப்போர்ட் அப்படின்றது இல்லாம கூட இருக்க ஆரம்பிக்கும். அப்படி பெண்கள் இருக்காங்க அப்படின்னு போது அவங்க அடுத்தடுத்து மேலே வரணும் அப்படின்னா அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்க்கா?
6: நம்ம தெளிவா அடையிறது தான் நம்மளால முடியும். நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கணும்ல, நம்ம ஃபோக்கஸ் என்ன, நம்ம எப்படி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது, அவங்க நினைச்சதை அவங்க அதுபடியே அவங்க வந்து நான் இப்படிதான் ஆகணும் அப்படின்னு அவங்க எய்ம் பண்ணிட்டாங்கன்னா அது கண்டிப்பா முடியும், வந்துடலாம். ஃபர்ஸ்ட் எய்ம் பண்றதா கஷ்டம், முடிக்கிறதுலாம் ஈஸி தான்.
5: எய்ம் பண்றது மட்டும்தான் கஷ்டமா இருக்கும், ஆனா அதை முடிக்கிறதுக்கு வந்து பெண்களால முடியும். எய்ம் அப்படின்றது வந்து அவங்க சரியான எய்மிங்கா இருந்தது அப்படின்னா அவங்க வந்து சக்சஸ் ஆயிடுவாங்க அப்படின்றது அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து பெண்களுக்குள்ள திறமைகள்லாம் இருக்கு, ஆனா அந்த திறமையை வெளிக்காட்டுறதுக்கான சரியான வழிகள் அவங்களுக்கு இருக்க ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா பெண்கள் எல்லாரும் அவங்களுடைய இலக்கை அடைஞ்சிருவாங்க. அக்கா, நீங்க வந்து இப்போ வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ பியூட்டிஷியன், அதுக்கப்புறம் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஜுவல்லரி எல்லாம் ரெண்டலுக்கு விட்டுட்டு இருக்கீங்க. ஆனா பிஃபோர் மேரேஜ் பார்த்தோம் அப்படின்னா காவல்துறையில் ஒர்க் பண்ணிட்டு, இப்போ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் நீங்க வந்து பிசினஸும் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது, பிஃபோர் மேரேஜ் ஒரு சில பெண்கள்லாம் வந்து ஒர்க்கு போயிட்டு இருக்கவங்களா இருந்திருப்பாங்க, ஆனா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க போக முடியாத சூழ்நிலை அப்படின்னு இருக்க ஆரம்பிக்குது, இதுக்கு என்ன காரணமா அமையுதுக்கா?
6: ஃபேமிலி சப்போர்ட் இல்லை அப்படிங்கும் போது எப்படியாவது அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணி இது என்னோட இது அப்படின்னு சொல்லி சொல்லி வரவங்க சப்போர்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்கள டப் பண்ணி வச்சிருக்கிறவங்களும் இருக்காங்க. ஆனால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அது பெரிய விஷயமாயி அவங்க டைவர்ஸ் வரைக்கும் போய் இப்படிலாம் ஆகுது இல்லையா, அது வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சிடும். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா அது முடியாதுன்னு சொல்கிறவங்களோட அவங்க எப்படி லைஃப் லாங் வாழ்வாங்க, அது அவங்க அப்போவே யோசிக்கணும். நிறைய பேர் அது கொஞ்சம் லேட்டாக அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வராங்க, இது அவங்க யோசிக்கணும் அவ்வளோதான்.
5: பெண்கள் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதை ஈஸியாக செயல்படுத்திடுவீங்க அப்படின்றதையும் அக்கா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பெண்கள் யோசிக்க ஆரம்பிங்க, குடும்பத்துக்காக இல்லை உங்களுக்காக அப்படின்றத நான் நிகழ்ச்சியின் மூலமாக சொல்லிக்கிறேன். அக்கா, இப்போ நீங்கள் வந்து பல பரிமாணங்களில் ஒரு பொண்ணாக இருந்து இவ்வளோ சவால்களை கடந்து இந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்போது, இந்த நேரத்தில் இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குக்கா?
6: அதுதான் எப்பவுமே, இப்போ பெண்களுக்குன்னு எடுத்துக்கும் போது அவங்க வந்து ஒரு மல்டி டேலண்டடாக இருந்தால் தான் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அந்த இடத்துக்கு இருக்கணும் இல்லையா. நம்ம ஃபேமிலி இல்லைன்னு பார்த்துக்கிட்டா ஒவ்வொருத்தருக்கும், இப்போ ஒய்ஃப்னா அது அவங்களுக்கு உண்டானது செய்யணும், குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு உண்டானது அவங்க மதராக செஞ்சுட்டு தான் அவங்க அடுத்தது பண்ணணும். அதே மாதிரி மாமியார் மாமனார் இருக்காங்கனாலும் ஒரு மருமகளாக என்ன செய்யணுமோ அந்த கடமையெல்லாம் நம்ம செய்யணும் இல்லையா. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கான டைம் அவங்க எடுத்துக்கணும், எடுத்துட்டு அவங்க அதை நோக்கி போனாங்கனாலே கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். ஒரு ஒரு பையன் லைஃப்ல ஜெயிக்கிறதுக்கும் ஒரு பொண்ணு ஜெயிக்கிறதுக்கும் உண்மையாலுமே வித்தியாசம் இருக்கும். அவங்க வந்து ஜாப் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணா போதும், இப்ப ஆனா மாறிடுச்சு, இப்ப பசங்களும் ஈக்குவலா வேலை செய்யணுங்கிற நிலைமை வந்துருச்சு. ஆனா நாங்க வந்த ஸ்டேஜ்ல அதை மீறி நாங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி வந்ததுனால கொஞ்சம் ஓகே.
5: சூப்பர்க்கா. ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து ஜான்சி ராணியா கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ உங்களுக்காக பாடல் வந்துட்டு இருக்க நேர்களே கேரிடுவாங்க, தொடர்ந்து லேசா லேசா நிகழ்ச்சியில் நான் ராஜ்குமார் உங்கள் கூட பேசுகிறேன்.

0: லேசா லேசா
1: லேசா லேசா
0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில்
2: கிட்டத்தட்ட நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியில் வந்து நம்ம கூட கண்ணம்மா பகுதியில் வந்து ஜான்சி ராணி அக்கா தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில லேசா லேசா நிகழ்ச்சியில உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் ராஜ்குமார் நேரடு. ஸோ ஜான்சி ராணி அக்கா, இப்போ எல்லா பெண்களுமே வந்து அவங்களுடைய வாழ்க்கையில சவால்கள் இருக்கலாம், சிரமங்கள் இருக்கலாம், எல்லாம் கடந்து வரக்கூடிய பெண்கள் தான் எல்லாருமே இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு போது பெண்களுக்காக நீங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலிருந்து பெண்கள், அதாவது எல்லா பெண்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்னக்கா சொல்லுவீங்க?
3: முயற்சி பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணி முயற்சி பண்ணணும். அது இல்லாமல் சக்ஸஸ்ங்கிறது என்னக்கன்னு நம்ம வந்து ஒன்லி நம்ம அந்த ஜாப்ல மட்டும் சக்ஸஸ் ஆகிறது இல்லை ஃபேம் ஆகிறது அது மட்டும் கிடையாது. நமக்கு வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லையா, அதோட சேர்ந்து உங்களோட சக்ஸஸை கொண்டு வாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம ஃபேம் ஆகணுங்கிறதுக்காக நிறைய போயிடுறாங்க, ஃபேமிலியே விட்டுட்டு ஒரு மாதிரி அந்த மாதிரி போகிறாங்க இல்லையா. அவங்களுக்கு ஃபேமிலியில் சப்போர்ட் இருக்கோ இல்லையோ ஆனால் பட் ஆனால் அதை நோக்கி போயிடுறாங்க. அப்படி இல்லாமல் கொஞ்சம் ஃபேமிலின்னு நான் சொல்கிறத விட அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு அவங்க வந்து மனநிம்மதியோடு ஒரு இதுக்கு போய் சாதிக்கணும், அவ்வளோதான். எது பண்ணாலும் ஒரு அதில் ஒரு திருப்தி இருக்கணும், அப்படி இருந்தாலே கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் பண்ணலாம். நான் இதில் வந்து நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி பண்ணி நம்ம ட்ரை பண்ணணும். ஜாபில் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரியே ஃபேமிலியும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஜாப் அண்ட் ஃபேமிலி ரெண்டையுமே நம்ம ஈக்குவலாக கொஞ்சம் முன்னேற்றிட்டு போயிடணும். அதுதான் நமக்கு வந்து ஃப்யூச்சர்லேயும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும்.
2: பெண்கள் நினைச்சா முடியாதது அப்படின்றது எதுவுமே கிடையாது, ஆனால் பெண்கள் அவங்க மனசு வைக்க ஆரம்பிக்கணும். ஒரு இலக்கு அப்படின்றது அவங்க மனசுக்குள்ள இலக்கு இருக்க ஆரம்பிச்சதுனா தான் அவங்க அடுத்தடுத்து அந்த இலக்குக்காக ஓட ஆரம்பிப்பாங்க. இப்போ வீட்டில் வந்து ஒரு சின்னதாக கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கடன் அடைக்கணுன்றதுக்காக வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் இருக்க ஆரம்பிக்கிறாங்க இல்லையா. நம்ம அம்மாக்கள்லாம் சொல்லவே தேவையில்ல, ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னு போது அந்த கடன் அடைக்கணுன்றதுக்காக ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து காட்டு வேலைக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு போகக்கூடியவங்களா இருக்க ஆரம்பிப்பாங்க. அதெல்லாம் போயிட்டு வந்துட்டு அந்த கடன் அடைச்சதுக்கு அப்புறமே தான் அவங்களோட மன நிம்மதியாக இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து பெண்கள் நினைக்கக்கூடிய மறக்காம கருத்துக்களை மறக்காம நீங்க தெரிவிக்கலாம் நேரலே. சோ இப்போ நான் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு, அதனால இப்போ விடைபெற்று அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் நான் வந்து சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி இப்போ அடுத்ததா அதாவது 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் உங்க கூட நிகழ்ச்சியில பேசுறதுக்காக ஸ்ரீஹரணி வந்துட்டாங்க. சோ அவங்க கிட்ட நீங்களும் நிகழ்ச்சியில பேசுறீங்க, நானுமே இப்போ டாடா பை பை சொல்றேன் நேரலே. அடுத்த ஒரு நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜ்குமார் ஃப்ரம் லேசா லேசா நிகழ்ச்சி நேரலே.

0: சோனா எஃப்எம் 107.8 ஷக்கலக்க குட்டி.
1: என்ன கதை சொல்ல போறேன், குறும்பு குரங்கு குட்டி, இதுதான் இந்த கதையோட பேரு. ஒரு பெரிய காட்டுல குறும்பு குரங்கு ஒன்னு இருந்துச்சு. அது எப்பயுமே மற்ற விலங்குகளை ஏமாத்தி சிரிச்சுட்டு அப்படியே ஜாலியா எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இப்படிதான் இருக்கும். அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா விலங்குகளையும் ஒண்ணு கூட்டி, இப்போ 5 மணிக்கு கரெக்டா புலி வரும், நீங்க வேணா பாருங்களேன், எல்லாரும் போய் ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னிச்சு. அதே மாதிரி எல்லா விலங்குகளும் 5 மணிக்கு தன்னோட வேலையை எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நல்லா சேஃபான இடத்துல ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அன்னைக்கு புலி வரவே இல்லை. அப்போதான் தெரிஞ்சது மற்ற விலங்குகளுக்கு குரங்கு வந்து எல்லாரையும் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து குரங்கு கிட்ட கேட்டாங்க. அப்போ பயங்கரமா குரங்கு குட்டி சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க பாத்தீங்களா, நான் சொன்னதை வச்சு நீங்க எப்படி ஏமாந்துட்டீங்க, நீங்க ஏமாறணும் அப்படின்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னிச்சு. அதுல இருந்து எல்லாரும் ஒரு முடிவை பண்ணாங்க, இனிமே குரங்கு எது சொன்னாலும் அதை நம்ம நம்பவே கூடாது அப்படின்னு. அதே மாதிரி எல்லா நாளும் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, நிஜமாவே காட்டுக்கு புலி வந்துருச்சு. மற்ற விலங்குகள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு புலி வந்து காட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னு. அதை வந்து குரங்கு கிட்ட சொல்லி காப்பாத்தலாம் குரங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து குரங்கு கிட்ட சொன்னாங்க. ஆனா அது நம்பவே இல்லை. நம்ம ஒரு நாள் எல்லாரும் ஏமாத்தணும்ல, அந்த மாதிரி நம்மளை இப்போ ஏமாத்துறாங்க போல, நம்ம நம்ப கூடாது, உஷாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது பாட்டுக்கு அசால்ட்டா இருந்துச்சு. அப்புறம் தன்னோட வீட்டை விட்டு வெளியில வரும்போது தான் தெரிஞ்சது உண்மையிலேயே காட்டுக்கு புலி வந்துருச்சு அப்படின்னு. அப்போ எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு தெரியவே இல்லை குரங்கு குட்டிக்கு. உடனே அந்த காட்டில் இருந்த யானை குட்டி என்ன பண்ணுச்சுன்னா, குரங்கு குட்டியை அந்த மரத்துலேருந்து தூக்கிட்டு போய் ஒரு சேஃபான இடத்துல, மற்றவங்களாம் எங்கே பாதுகாப்பாக இருக்காங்களோ அங்கே கொண்டுட்டு போய் விட்டுருச்சு.

இருக்கே எல்லாரும் இங்கிலீஷ் மேக்ஸ்னு சொல்லிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க தான் புதுசா சயின்ஸ்ன்றீங்க. சரி, என்ன ஏது அப்படிங்கறத அடுத்ததா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ சூப்பரான பாட்டு வந்துகிட்டே இருக்கு, பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீயர் நீ கூட பாட்டை தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, நாகராஜ் பேச வந்துட்டேங்க பேசும் பக்கங்கள்ல. இன்னைக்கு எந்த புத்தகத்தை பத்தி நான் சொல்ல

0: போறேன் அப்படின்னா கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவலை பற்றி தான் நான் வந்து சொல்ல போறேன். நட்சத்திர வாசிகள் அப்படின்ற நாவல் எந்த ஒரு விஷயத்தை பத்தி பேசுது அப்படின்னா, ஐடி ஃபீல்டு. பொதுவாக ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களை பார்த்தா எல்லாருமே வந்து பொறாமப்படுவாங்க, நம்மளும் இந்த மாதிரி வந்து ஒரு ஐடி வேலைக்கு வந்து போகலாமே அப்படின்னு. ஆனால் அவங்க உண்மையிலே எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு நட்சத்திரங்களாக மின்னுறாங்களா இல்லை அவங்க வந்து கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு தான் இந்த ஒரு நாவல் வந்து பேசுதுங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவரும் ஒரு ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணதுனால இந்த ஒரு ஃபீல்டில் இருக்கிறவங்க ஃபேஸ் பண்ணுற விஷயங்களை அப்படியே எழுதியிருக்கிறாருங்க. இந்த கதையோட ஹீரோ நித்திலன் அவர் வந்து மீரா அப்படின்ற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அவங்க வந்து ரொம்ப நல்ல பொண்ணு, இருந்தாலும் அவங்களையும் கஷ்டப்படுத்தி இவரோட வாழ்க்கையும் வந்து குழப்பிக்கிறாரு. அதற்கப்புறமா விவேக் அப்படின்ற ஒரு முக்கியமான கதாபாத்திரம் அந்த ஐடி வேலை தர கடுமையான மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுறாருங்க. அவருடைய மன அழுத்தம் தெரியாமலே வாழ்ந்துட்டு இருக்க ஒரு இளைஞராகவும் வந்திருக்கிறாரு. அதற்கப்புறமா வர இன்னும் சில கதாபாத்திரங்கள் சாஜு, வேணுகோபால், ஆர்கே. ஐடி ஊழியர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்களுடைய கதாபாத்திரம் வந்து இருக்குங்க. இந்த நாவல் முழுக்க முழுக்க ஐடி உலகத்தோட ஐடி ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்ற யதார்த்தத்தை பற்றி மட்டுமே பேசியிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த புத்தகம் நமக்கு சொல்ல வர ரொம்ப முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னா, இஎம்ஐ ஒரு கௌரவத்துக்காகவும் அதே மாதிரி மற்றவர்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காகவும் சம்பாதிக்கிற எல்லா காசையும் ஐஃபோன், ஸ்மார்ட் வாட்ச், பைக், கார் அப்படின்னு இந்த ஒரு பொருட்களை எல்லாமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதாவது ஒரு 25% பணம் மட்டுமே கையில் வச்சுக்கிட்டு 75% கையில் காசு இல்லாமல் அந்த ஒரு பொருட்களை எல்லாத்தையுமே இஎம்ஐயில் வாங்கிடுவாங்க. அதற்கப்புறம் அந்த இஎம்ஐயை கட்டுறதுக்காகவே அந்த ஒரு வேலைக்கு போயிட்டே இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஒரு கட்டத்தில் அந்த வேலை அவங்களுக்கு பிடிக்காட்டியும் அந்த இஎம்ஐ கட்டணுமே அப்படின்றதுக்காக அந்த பிடிக்காத வேலைக்கு அவங்க வந்து போய்கிட்டே இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, மற்றவங்க கண்ணுக்கு அவங்க நட்சத்திர வாசிகள், எல்லாருமே வந்து தானும் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்குற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வெளிப்புறம் இருக்கும். ஆனால் உள்ளுக்குள்ளார அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு மன அழுத்தத்தோடையும் இருப்பாங்க அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் நட்சத்திர வாசிகள். கட்டாயமாக எல்லாருமே இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க. கார்த்திக் பாலசுப்ரமணியன் அவர்களோட நட்சத்திர வாசிகள்.
1: சோனா FM 107.8 சமுதாய வானொலியில் பேசும் பக்கங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.
3: மலைகளால் சூழப்பட்ட ஒரு சின்ன சொர்க்கம், பசுமை மலையில் மணக்கிற ஒரு அழகான ஊர். எந்த ஊர் தெரியுமா? ஏற்காடு தான். ஏற்காடு மட்டுமல்லங்க, மற்ற மலைகளும் தான். பனிக்காற்று முத்தமிட்ட மரங்கள், நன்னீரில் மிளறக்கூடிய ஏரிகள், குயில்கள் பாடுற காட்சிகள், இந்த மாதிரி இயற்கையோட அழகு அளவற்றது. அங்கிருக்கிற மக்கள் இயற்கையோடு ஒட்டிய அவங்க வாழ்க்கை, மருந்தாகிற மூலிகைகள், பழமையான கலைகள், கலாச்சாரங்கள், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மலைகளுடைய இயற்கை அழகுல ஒரு பயணம் போலாமா? மலையோரம் வீசும் காற்று, மலையோரம் வீசும் காற்று. சோனா FM 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
4: சோனா FM 107.8 சக்கலக்க குட்டி. ஒரு மருத்துவர் இணைஞ்சு நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சு பேச போறாங்கன்னா, குழந்தைகள் நல மருத்துவர் டாக்டர் சிவகாமி மேம் தான் இணைஞ்சு இன்னைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்க போறாங்க. சோ அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே குழந்தைங்களுக்கு இந்த ஒபிசிட்டி அப்படிங்கிற பிரச்சனை சின்ன வயசுலேயே ஏற்படுது. ஸோ அப்படி ஒபிசிட்டி வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம உணவு பழக்கங்கள்லையும் நம்மளோட தினசரி லைஃப் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன விஷயங்களை மாற்றிக்கிட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் மேம்?
5: ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னா ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ், ரெண்டாவது வந்து உடற்பயிற்சிகள் பண்ணணும். நம்ம இப்போ எல்லாமே வந்து ரொம்ப எளிமையாக போகிறதுக்கு ட்ராவலுக்கு முத கொண்டு காரோ இல்லைன்னா பைக்கோ வச்சுக்கிறோம். ஒரு சைக்கிளிங் கூட கிடையாது, நடக்கிறது கிடையாது, பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு நடந்து போய் பஸ் ஏறுறது கூட நம்மள்ட்ட இப்போ இல்லை. ஸோ ஒரு மினிமல் ஆக்டிவிட்டி கூட இல்லாத அளவுக்கு தான் நம்மளுடைய வாழ்வு லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ இருக்குது. ஸோ நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் ரொம்ப சோர்வாக சும்மா உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாச்சு நடக்கிற மாதிரி, சில வேலைகள் வந்து உடற்பயிற்சி அப்படி நடக்கிற மாதிரி சூழல் இல்லையா, அதுக்குன்னு உடற்பயிற்சிக்குன்னு தனியாக நேரம் ஒதுக்கி செய்தால் நல்லது.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ மேம் சொன்ன மாதிரியே இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படின்றது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போது முன்னாடிலாம், அதாவது நம்ம சின்ன வயசில் இருந்தப்பெல்லாம் ஈவினிங் டைமில் விளையாடுறதுக்கு அப்படின்னே நம்ம வந்து தனியாக டைம் ஒதுக்கிடுவோம். அதுக்காகவே ஹோம்ஒர்க்லாம் சீக்கிரமாக முடிச்சுட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸோடு வந்த உடனே விளையாட போகிறதுக்கெலாம் ரெடி ஆகி இந்த மாதிரி தான் நம்மளோட அந்த சைல்டுஹுட் வந்து இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகிறதுனால அதே நேரத்தில் இந்த சோம்பேறித்தனமும் அதே சைமன்டேனியஸாக டெவலப் ஆகுதுன்னு கூட சொல்லலாம். ஸோ எந்த ஒரு விஷயமுமே டக்கு டக்குன்னு எந்த ஒரு ரிசர்ச் பண்ணாமல் நமக்கு கிடைச்சிருது, எந்த ஒரு எஃபர்ட்டும் போடாமல் நமக்கு வந்து ஒரு அவுட் வந்து கிடைக்கிறதுனால நம்ம அதை தான் விரும்புகிறோம். இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடுச்சு. ஸோ மேம் சொன்ன மாதிரியே எங்கேயாச்சும் பக்கத்தில் இருக்க கடைக்கு போகணும் அப்படின்னா கூட நம்ம உடனே வண்டியோ இல்லை காரோ தான் எடுக்கிறோம், சைக்கிள் எடுக்கணும் நடந்து போகலாம் அப்படின்ற ஒரு தாட்டு நமக்கு வரதே கிடையாது. ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டாலே போதும். அதுக்குன்னு வண்டி கார்லாம் யூஸ் பண்ணவே வேணாம்லாம் சொல்லலை, இந்த பக்கத்துலேயே போகிறதுக்கு வந்து நடந்தே போகலாம் இல்லை சைக்கிள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்துலேருந்து தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பேக் டு பேக்ல ரெண்டு சூப்பரான இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடல்கள் தான் வந்துகிட்டே இருக்கு. பாடலை கேட்டுட்டு வந்துருங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில இன்னும் நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து பேசலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ பாட்டை கேட்டுட்டு வந்துருங்க.

0: எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா.
0: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: மச்சான், அத ஏன்டா இப்ப ஞாபகம் படுத்துற?
0: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது?
1: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
0: ஆமா தெரியல, எப்படி இருக்கும்?
1: ஆனா என்ன மச்சான், எப்பயும் போல உடனடியா தாண்டா இருக்கும்.
2: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாம்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா போமா.
1: இந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி.

0: ஈரக்கழிவுகளான மக்கும் குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலும், உலர்கழிவுகளான மக்காத மற்றும் மறுசுழற்சி செய்யும் குப்பைகளை நீல நிற தொட்டியிலும், சுகாதார கழிவுகளை சிவப்பு நிற தொட்டியிலும், வீட்டு கழிவுகள் மின்சாதன கழிவுகளை மஞ்சள் நிற தொட்டியிலும் போட வேண்டும்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8
2: சோனாயப்பம் 107.8 சக்கலக்க குட்டி.
3: சூப்பரான பாட்டு கேட்டுட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதே வைப்ஸோட நம்ம தனி ஸ்ருதன் கூட தான் பேச போறோம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ தனி ஸ்ருதன் கூட பேசிடலாமா? தனி ஸ்ருதன், உங்களுக்கு ஸ்கூல்ல சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் ரொம்ப ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொன்னீங்க. ஏன் உங்களுக்கு சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்?
4: எனக்கு சயின்ஸ் தான் வந்துட்டு சூப்பராக இருக்கிறதுல மட்டும் நம்ம நிறைய சயின்ஸ் நிறைய கற்றுக்க முடியும். அதனால தான்
3: வாவ், நீங்கள் சொல்கிறது கேட்கறதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இப்போ தான் புரியுது உங்களுக்கு ஏன் சயின்ஸ் வந்து இவ்வளோ பிடிச்சிருக்கு அப்படின்னு. சரி, இப்போ நம்ம இந்த ஸ்கூல்லேருந்து அப்படியே சம்மர் வெக்கேஷனுக்கு போயிடுவோம். சொல்லுங்கள், நீங்கள் சம்மரை எப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு போச்சு?
4: ஸ்விம்மிங்கு, கோயிங் டு ட்ரிப்பு, லைக் திஸ் ஃபோட்டோ, வி கோயிங் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட், எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்.
3: ஓ, அப்போ செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு ஸ்விம்மிங் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, இந்த கிளாஸ் போகலாம் அப்படின்னு எப்போ டிசைட் பண்ணீங்க?
4: ஸ்விம்மிங் வந்துட்டு ஜாலியாக இருக்கும், அதில் வந்துட்டு நம்ம நீச்சல் அடிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஸ்பைன்ஸ் பெயின் ஆகும்.
3: வா, ஸ்விம்மிங்கை பற்றி இவ்வளோ விஷயம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. சரி, ஓகே ஓகே. அப்போ சம்மர் வெக்கேஷனை எப்படி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை தனி ஸ்ருதன் கிட்ட தான் கேட்கணும் போல. சரி ஓகே, சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இப்போது நான் உங்கள் கூட ஒரு கேம் ஒன்று விளையாட போகிறேன். என்ன கேம் அப்படின்னா கலர்ஸ் கேம் தான். இப்போது நான் வந்து மூணு கலர் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு, அடுத்ததான் ரெண்டு கலர் தான் சொல்லுவேன். நான் எந்த கலரை மிஸ் பண்ணணும் அந்த கலரை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். ஓகேவா, விளையாடலாமா? உங்களுக்கான ஃபஸ்ட்டு கலர்ஸ் பிங்க், எல்லோ, ஆரஞ்ச், எல்லோ, பிங்க். நான் எந்த கலர் மிஸ் பண்ணேன்?
4: ஆரஞ்ச்.
3: வாவ், டக்குன்னு சொல்லிட்டீங்க. சரி, அடுத்து ஒயிட், ஆரஞ்ச், ப்ளூ, ப்ளூ, ஆரஞ்ச். இப்போ எந்த கலர் மிஸ் பண்ணேன்?
4: ஒயிட்.
3: கரெக்டு. சரி, அடுத்து எல்லோ, க்ரீன், பர்பிள், க்ரீன், எல்லோ. இப்போ
4: பர்பிள்.
3: வாவ், டக்கு டக்கு டக்குன்னு சொல்லிட்டீங்க. சூப்பராக விளையாண்டீங்க தனி ஸ்ருதன். சரி, தொடர்ந்து இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம தனி ஸ்ருதன் கூட பேசலாம். ஸ்டேட்யூன்டாக இருங்க. அண்ட் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சீராக இருந்துச்சு அப்படின்னா தான் ஆரோக்கியமும் சீராக இருக்கும். இது ரெண்டையுமே நம்ம சைமன்டேனியஸாக கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் குழந்தைங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுற மாதிரி பார்த்துக்கோங்க. அண்ட் கிளாஸஸ்லாம் நிறைய சேர்த்து விடுங்க, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலிமா அவங்களோட க்ரியேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுட்டு வந்துடுங்க. நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ வரக்கூடிய பாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஓட் பண்ணி சொல்லலாம். அதே நம்ம சோனா எஃப்எம்மோட நிலையை எனக்கு. இப்போ பாட்டு கேட்டு வந்துடுங்க.

0: ஹே கார்த்தி, உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பயணம் போகணும்னு நினைச்சா எங்க போவ?
1: இமயமலைக்கு போகணும் அருணி. ஆனா உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படிதான் போறதுன்னு தெரியல.
0: இப்போ இமயமலைக்கு போனா அங்க நீ எந்த இடத்த சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுவ?
1: இப்ப எதுக்கு அருணி என்ன பார்த்து இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க?
0: இல்ல கார்த்தி, இப்படி எல்லாம் யோசிச்சு அத பத்தி நிறைய பேசணும்னு தோணுது.
1: அட, அதுக்குதான் நம்ம சோனா எஃப்எம்ல அழைப்பது யாரோ நிகழ்ச்சி இருக்கே.
2: வார இறுதியில் நீங்கள் மனம் விட்டு பேச உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பது யாரோ நிகழ்ச்சி அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 11 மணி முதல் 12 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
1: சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
0: எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சகலக்க குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரிணி என் கூட. இப்போ இந்த நேரத்தில் ஒரு சிம்பிளான தாறுமாறான ரெசிபி சொல்லுவேன் இல்லையா, அந்த வகையில் இன்னைக்கு என்ன டிஷ் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா லெமன் ரைஸ் தான். ஸோ வெரைட்டி ரைஸில் ஒரு ஃபேமஸான ரைஸ் இந்த லெமன் ரைஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த லெமன் ரைஸுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, வேக வச்ச சாதம் 2 கப்பு, எலுமிச்ச சாறு ஒரு பழத்தோடது அப்படியே புளிஞ்சி எடுத்துக்கணும், அடுத்ததாக எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மிளகு 1 மிளகு 5-6 எடுத்துக்கலாம், அது வந்து தேவை அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைனா வேண்டாம். அடுத்ததாக கருவேப்பிலை கொஞ்சோண்டு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இவ்வளவு தான் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்களே. லெமன் ரைஸை வித்தியாசமாக எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு தாளிச்சிடணும். அடுத்ததான் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வேர்க்கடலை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துடணும். அது கூடவே பச்சை மிளகாய், மிளகு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவுமே சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் போட்டு பொரிய விட்டுறணும். கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் மஞ்சத்தூளையும் அது கூட சேர்த்து, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா லெமன் சாறு அதையுமே அது கூட சேர்த்து ஃபஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணிடணும். இப்போ சாதம் தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போது இந்த லெமன் சாறு நம்ம ரெடி பண்ணிட்டோம்ல, இந்த லெமன் சாறை அது கூட ஊற்றி தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி 1/2 மணி நேரத்துக்கு ஊற விட்டுறணும். சொல்லப்போனால் இந்த லெமன் சாதம் ஊற ஊற தான் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கிளறின உடனே எடுத்து சாப்பிட்டா நமக்கு பெரும்பாலும் அந்த டேஸ்ட்டு வந்து தெரியாது, அதனால் ஊர்னதுக்கப்புறமா சாப்பிட்டா தான் இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அண்ட் இதில் நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்க்குறோம் இல்லையா, சில குழந்தைங்களுக்கு பச்சை மிளகாய் பிடிக்கும், அதே சில பேருக்கு வந்து பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு பிடிக்காது, அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே வரமிளகாவை சேர்த்துடலாம். நம்ம தாளிக்கிறோம் இல்லையா, அப்போவே வரமிளகாவை சேர்த்து தாளிச்சிடலாம். ஸோ ரொம்ப சூப்பராகவும் சிம்பிளாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த லெமன் சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி கொடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த டிஷ்ஷுக்கு சைடிஷ்ஷாக வேர்ல்டு ஃபேமஸான அந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை தான் அவ்வளோ சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். லெமன் சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை அது வந்து சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய ஸ்கூல் டேஸ்லலாம் நான் வந்து அடிக்கடி எடுத்துகிட்டு போகிறேன் என்னோடய ஃபேவரட்டான டிஷ்னா அது இந்த லெமன் சாதமும் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் தான் அப்படின்னு கூட சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த காம்போவாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்களேன், அவ்வளோ சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அண்ட் செஞ்சு கொடுத்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக நம்ம சோனா எஃப்எம்ல கால் பண்ணியோ இல்லை மெசேஜ் பண்ணியோ சொல்லுங்கள். இப்போ சூப்பரான பாடல்கள் வந்துக்கிட்டே இருக்கு, பாடலை கேட்டுட்டு வந்துருங்க, நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 ஷகலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரிணி என் கூட.

0: சோனா எஃப்எம் 107.8 அடுத்து வருவது
1: மலையோரம் வீசும் காற்று.
2: சோனா
3: எஃப்எம் 107.8 சக்கலக்க குட்டி.
4: நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான் கேட்டுட்டு இருக்கீங்க. ஸ்ரீஹரணி என் கூட இன்னைக்கு நம்ம கூட தனிஷ்டன் தான் ரொம்ப சூப்பரா பேசிட்டு இருந்தாரு. இப்போ நம்ம அவரு கூட பேசிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எப்பயுமே நம்ம கூட இந்த நேரத்துல ஒரு ஸ்கூல் டீச்சர் இணைவாங்க இல்லையா, அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட யார் இணைய போறாங்க அப்படின்னா ஸ்கூல் டீச்சர் ஜெயா மேம் தான் இணைய போறாங்க. அவங்க கிட்ட குழந்தைங்க ஸ்கூல்ல என்னென்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணா இன்னும் அதிகமா பெட்டர்மெண்ட் காட்ட முடியும் அப்படிங்கறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். மேம், பொதுவாகவே இந்த குழந்தைங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸை எப்படி பில்ட் பண்ணுறது மேம்?
5: கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிட்ட நிறைய நம்ம பேசணும், பேசி அவங்க மனசில் என்ன இருக்குன்றது அதுக்கு நம்ம வாய்ப்பு, அதாவது அந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணி அதுக்கு வாய்ப்பு கொடுத்தாதான் அவங்க மைண்டில் என்ன இருக்குது, எதனால் அவங்க பயப்படுறாங்க, படிப்பில் பயப்படுறாங்களா, இல்லை ஒரு ப்ராப்ளத்தை பார்க்குறதுக்கு பயப்படுறாங்களா, இல்லை பிள்ளைகளை பார்த்து பயப்படுறாங்களா, டீச்சரை பார்த்து பயப்படுறாங்களா, ஸ்கூலில் பார்த்து பயப்படுறாங்களா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணுன்னாமே ஃபஸ்ட்டு ஒரு வாய்ப்பு இருக்கணும், அவங்கள பேசுகிறதுக்கு நம்ம அனுமதிக்கணும், அதில் இருந்து நம்ம விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது அவங்க சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், அதை நம்ம பாராட்டுறோம், கண்டிப்பாக பாராட்டுறது ஒன்று. அவங்கக்கிட்ட என்ன செய்யணும்னா விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றியை தேடித்தரும், எப்படி நீ கஷ்டப்பட்டாலும் வெற்றி வரும் அப்படிங்கிற எண்ணத்தை அவங்க மைண்டில் ஏற்படுத்தணும். அடுத்தது ஃபெயில் ஆகிட்டியா, விட்டுரு, அடுத்த ரூபா பசங்களும் எத்தனை தூரம் தோத்தாலும் கண்டிப்பாக ஒரு நாள் அதுலேயும் நீ லேர்ன் பண்ணிகிட்டு வந்துடுவேன், கண்டிப்பாக உனக்கு சக்ஸஸ்ங்கிறது கண்டிப்பாக உனக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. ஸோ விடாமுயற்சி கண்டிப்பாக வெற்றி தரும், தோல்வியை எதிர்கொள்ளக்கூடிய திறமையையும் தன்னம்பிக்கையும் வளர்த்தணும்.
4: கண்டிப்பாக கண்டிப்பாக மேம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸை நம்ம டெவலப் பண்ணிடலாம். தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் இணைஞ்சு ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ஓகே, இப்போ நம்ம தனிஷ்ருத்தன் கூட பேசிடலாம். தனிஷ்ருத்தன், எனக்காக ஒரு டேபிள் சொல்கிறீங்களா? ஃபைவ் டேபிள்.
6: ஃபைவ் ஒன்ஸ் ஆர் ஃபைவ், ஃபைவ் டூஸ் ஆர் டென், ஃபைவ் த்ரீஸ் ஆர் ஃபிஃப்டீன், ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் ஃபைவ் ஃபோர்ஸ் ஆர் டுவெண்ட்டி, ஃபைவ் ஃபைவ்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபைவ், ஃபைவ் சிக்ஸ் ஆர் தேர்ட்டி, ஃபைவ் செவன்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட், ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபைவ் எயிட்ஸ் ஆர் ஃபார்ட்டி எயிட், ஃபைவ் நைன்ஸா ஃபைவ் டென்ஸா ஃபிஃப்டி.
4: வா, கேட்ட உடனே டக்கு டக்குன்னு சூப்பராக சொல்லிட்டீங்க. அண்ட் அதே மாதிரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. தேங்க்யூ.
6: தேங்க்யூ.
4: ஓகே, வெல்கம். அண்ட் அதோட நானுமே இப்போ இங்கிருந்து டாடா பாபாய் சொல்லிட்டு கிளம்புறேன். மறுபடியும் அடுத்த நிகழ்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசலாம், குழந்தைங்க கூடயும் பேசலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 சக்கலக்கு குட்டீஸ் நிகழ்ச்சி தான். ஸ்ரீஹரணி என் கூட. அடுத்தடுத்து சூப்பரான பாடல்கள் வந்துகிட்டே இருக்கு. அண்ட் 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் தருண் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நிகழ்ச்சியை கேட்டுருங்க. நிகழ்ச்சியை கேட்டுட்டு உங்களோட கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் சோனா எஃப்எம்மோட நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ மெசேஜ் பண்ணலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9 7 8 7 7 0 107 8. இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ இல்லை வாட்ஸ்அப் மூலியமாகவோ உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிடுங்க. இப்போ பாடல்களை கேட்டுருங்க. பாய் பாய் மக்களே.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எப்பவும் போல சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே சூப்பரா இருக்கேங்க. இன்னைக்கு மணிப்பூரோட உயரமான சிகரமா இருக்கக்கூடிய டெம்பு மலையை பத்தி தான் சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம். இந்தியாவோட வடகிழக்கு பகுதியில் இயற்கைகளில் கொஞ்சக்கூடிய மலைகளுக்கு பஞ்சமே இல்லைங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போகிறதும் அந்த மாதிரியான ஒரு மலை தான். அதுதான் மணிப்பூரோட மிக உயரமான டெம்பு மலை. கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. மணிப்பூர் மற்றும் நாகாலாந்து மாநிலத்தோட எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த மலை பரைல் மலைத்தொடரோட ஒரு பகுதியாக இருக்கு. கடல் மட்டத்திலிருந்து சுமார் 2994 மீட்டர், அதாவது 9823 அடி உயரத்தில் கம்பீரமாக நிற்கிறது தாங்க இந்த டெம்பு மலை. மணிப்பூர் மாநிலத்தோட உயரமான சிகரமாக இப்போ வரைக்கும் திகழ்கிறதுக்கான காரணம் இது மட்டும்தான். டெம்பு அப்படின்ற பேர் தெற்கு அங்காமி மக்களோட விஸ்வேமா பேச்சு வழக்கிலிருந்து வந்ததா சொல்லப்படுதுங்க. அதே நேரத்தில் மணிப்பூரை சேர்ந்த மாவோ நாகா மக்கள் இந்த மலையை எசி அப்படின்ற பேராலையுமே கூப்பிடுறாங்க. இது அந்த பகுதியோட பழங்குடி மக்களோட பண்பாடு பாரம்பரியத்தை எடுத்து காட்டுது. இந்த மலையை அடைய விரும்புகிறவங்க, அதாவது இந்த மலைக்கு மேலே ஏறணும்னு நினைக்கிறவங்க, முதல்ல விஸ்வேமா கிராமத்தை அடையணும். அங்கிருந்து மலையேற்ற பயணம் தொடங்குது. வழியில் அழகான பசுமை காடுகள், குளிர்ச்சியான காற்று மற்றும் கண்கவர் இயற்கை காட்சிகள் பயணிகளுக்கு மறக்க முடியாத அனுபவத்தை கொடுக்குதுங்க. குளிர்காலத்தில் சில நேரங்களில் இந்த மலை பனியால் மூடப்படுறது இதோட தனி சிறப்பாக இருக்குது. டெம்பு மலைக்கு பக்கத்தில்

எல்லாமே ஒரே இடத்துல அனுபவிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சுற்றுலா தலமா இருக்கு. வாய்ப்பு கிடைச்சா இந்தியாவோட வடகிழக்கு பகுதிக்கு ஒரு பயணம் மேற்கொண்டு டெம்பு மலையோட அழக நேர்ல ரசிக்க மறந்துடவே மறந்துடாதீங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே. நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் தருவன். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
1: சோனா எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். நான் சேலம் வரலாற்று சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜே பர்னபாஸ். இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது மேட்டூர் அணை. அதாவது 34 மேட்டூர் டேம் கட்டப்பட்டுருச்சு. அதுக்கு பிறகு இந்த தண்ணீரை சேலத்துக்கு கொண்டு வரணும், சேலம் மக்களுக்கு மேட்டூர் தண்ணி குடிநீராக கொடுக்கணும். ஏன்னா அதுக்கு முன்னாட வந்து சேலம் மாநகரத்துக்கும் இதர பகுதிகளுக்கும் பனமரத்துப்பட்டி ஏரியினுடைய தண்ணீர் தான் வந்தது, அதுதான் நம்ம மக்கள் குடிநீராக பயன்படுத்துறாங்க. இப்போ அதனுடைய உற்பத்தியோ அந்த தண்ணீருடைய அளவு குறைஞ்சி போனதுனால சேலம் மாநகரின் தண்ணீர் தேவைக்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி, அப்போ வந்து மெட்ராஸ் கவர்மெண்ட்டுடைய கவர்னரா லார்டு எர்ஸ்கின் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து காவிரி குடிநீர் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து 22/10/1937 அவர் வந்து இங்கே சேலத்தில் நம்ம அஸ்தம்பட்டி பகுதியில் இன்னைக்கு இருக்கிற குடிநீர் மேல்நிலை தொட்டி, ரெண்டு தொட்டி இருக்கு பாருங்க, அஸ்தம்பட்டி டேங்க் வாட்டர் டேங்க், அந்த இடத்துல ஒரு கல்வெட்டு போட்டு சேலம் மேட்டூர் வாட்டர் ஸ்கீமை வந்து அவர் வந்து அடிக்கல் நாட்டுறாரு. அந்த கல்வெட்டு இன்னமும் இருக்கு. அப்புறம் இந்த திட்டத்துக்கான இரண்டு தொட்டிகளும் அப்புறம் பைப்பு வசதிகளும் அனைத்துமே வந்து பூமிக்குள்ள பதிக்கிறதான அந்த பணிகள் அனைத்துமே முடிக்கப்பட்டது. எல்லாமே முடிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில இரண்டாம் உலகப் போர் வந்துருச்சு. அதாவது 1939 இரண்டாம் உலகப் போர் வந்ததுனால எல்லா விதமான திட்டங்களும் அப்படியே கிடப்பில் போட்டுட்டு போருக்கான காரியங்களை அவங்க முன்னெடுக்கிறாங்க. அதனால வந்து இந்த திட்டம் வந்து சேலம் மேட்டூர் குடிநீர் திட்டம் வந்து அப்படியே கிடப்பில் போடப்பட்டது. அப்போ வந்து 1952 இந்த பணிகளை அப்போ வந்து சென்னை மாகாணத்தின் முதல்வராக இருந்த சேலத்தைச் சேர்ந்த மூதறிஞர் ராஜாஜி இந்த கிடப்பில் போட்ட அந்த திட்டத்தை திருப்பியும் ரிவைவ் பண்ணி திருப்பியும் அதுக்கு ஒரு புத்துயிர் கொடுத்து அந்த திட்டத்துக்கான எல்லா பணிகளையும் திருப்பியும் தோக்கி சேலத்துக்கு வந்து தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் வந்து ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமாக அதை எடுத்து நம்ம ஊர் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் அவர் வந்து இந்த காரியத்தை சாதிச்சாரு. அப்போ வந்து ஏற்கனவே அந்த பைப்புகள்லாம் பதிக்கப்பட்ட நிலையில் தொட்டிகளும் கட்டப்பட்ட நிலையில் இதெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு மேட்டூர்லேருந்து தண்ணியை வந்து அந்த பைப்புகள் மூலமாக அனுப்பி இந்த டேங்கில் ரெப்பி இதை வந்து ஒரு செம்பில் வந்து அந்த தண்ணியை பிடிச்சி அன்னைக்கு வந்து அந்த இடத்துல அஸ்தம்பட்டி நீர்த்தேக்கத்துக்கு முன்பாக மிகப்பெரிய கூட்டம் நின்றது. அந்த விழா வந்து 1952 ஏப்ரல் 20 அஸ்தம்பட்டி குடிநீர் தேக்க தொட்டிகளுக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய விழா ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த விழாவில் ஒரு செம்பில் மேட்டூர் தண்ணியை வந்து மூதறிஞர் ராஜாஜி பிடிச்சு அந்த தண்ணியை வந்து மக்கள் மேலே தெளிச்சாரு. அந்த தண்ணியை வந்து மக்களுக்கு அதை வந்து காட்டினாரு. இப்படிதான் வந்து சேலத்துக்கான அந்த குடிநீர் திட்டம் வந்து நிறைவேறியது. இன்னைக்கு நம்ம வந்து காவிரி தண்ணியை குடிக்கிறோம்னு சொன்னா அதற்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நீண்ட நெடிய வரலாறு இதன் பின்பாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.
0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம ஊரு நம்ம ஹிஸ்டரி.
2: வணக்கம், என்னுடைய நேம் நரேஷ் பாபு. நான் சேலத்திலிருந்து ஜங்ஷன் போட்நாய்க்கம்பட்டியிலிருந்து பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலி. பி பாசிட்டிவ்.

0: இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதை இருக்குது. வெற்றி, தோல்வி, இன்பம், துன்பம், நல்லது, கெட்டது, உறவுகள், எதிரிகள், இந்த எல்லா அனுபவங்களுக்கும் நடுவில் உருவாகிற ஒரு மனிதரோட உணர்வு பூர்வமான வாழ்க்கை கதைகள் நிறைய இருக்குங்க. அதை நம்மளோட பக்கத்திலிருந்து கேட்கறது ஒரு அழகான பயணம் தானே. அந்த பயணம்தான்
1: நினைவோ ஒரு பறவை. ஒரு பறவை
0: திங்கள் முதல் சனி வரை இரவு 9 மணி முதல் 10 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. ஒரு ஊரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா புத்தகங்கள் சொல்லும். அந்த புத்தகங்கள் சொல்ற விஷயங்களை விட அந்த ஊர்ல வாழக்கூடிய மக்களோட அனுபவங்கள் பல நேரங்கள்ல நம்மளை அதிகமா சிந்திக்க வைக்குங்க. அந்த வகையில் ஏற்காட்டில் பல பகுதிகளுக்கு போய் பல்வேறு தரப்பு மக்களை சந்திச்சு அவங்களோட அனுபவங்களை பதிவு செஞ்சுட்டு வருவோம். அப்படி கடைசியாக வந்துட்டு நம்ம ஏற்காட்டில் இருக்கக்கூடிய லேக் பகுதிக்கு போயிருந்தப்போ அங்கே வந்துட்டு ஒரு அண்ணா வந்து எங்ககிட்ட நல்லா பேசினாருங்க. அவர்கிட்ட இப்போ இருக்கக்கூடிய வானிலை எந்த அளவுக்கு இருக்குது, ஃபஸ்ட்டெல்லாம் வானிலை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டப்போ பல விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. வாங்க, அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத அவர்கிட்டயே கேட்கலாம்.
4: வணக்கம் அண்ணா.
5: வணக்கம் அண்ணா. என் பேர் வந்து பாலமுருகன்.
4: எந்த ஊர் அண்ணா?
5: மேலழகாபுரம், ஏற்காடு.
4: ஏற்காட்டில் எத்தனை வருஷமாக நீங்கள் இருக்கீங்க?
5: நாங்கள் வந்து ஏற்காட்டில் 80 வருஷமாக இருக்கிறேண்ணா. எங்கள் தாத்தா வந்து பூர்வீகம் வந்து பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர். எங்கள் தாத்தா வந்து சின்ன வயசுலேயே இங்கே வந்து இருந்ததுனால நாங்களும் அப்படியே இங்கேயே இருந்துட்டோண்ணா.
4: இப்போது 10 வருஷமாக இருக்கீங்க, அதாவது பிறந்ததுலேருந்து இங்கே இருக்கீங்க. அப்போ இருந்த கிளைமேட்டுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கும் என்ன மாதிரியான மாறுதல் இருக்குது, வித்தியாசம் என்னென்னு பார்க்குறீங்க?
5: மாறுதல்னு பார்த்தா எல்லாமே மாறுதல் தானே. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு நாளைக்கு 15 லாரி மரம் இறங்குதுண்ணா. இதனாலேயே சூழல் கெட்டு போச்சு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஆகஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங் ஆயிரும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 5 மாதமுமே கிளைமேட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு பனி பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. இந்த வருஷம் மே மாதம்லாம் வந்து கோடை மழையே இல்லை. அதனால் கிளைமேட்டு சேஞ்சை வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். வர சுற்றி பார்க்க வரவங்களுக்கே நல்லாவே தெரியும்.
3: ரொம்ப தெளிவாக பொறுமையாக நிறைய விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டாரு. அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே தனிப்பட்ட அனுபவங்களாக இருந்தாலும் அதுக்கு பின்னாடி ஏற்காட்டோட வாழ்க்கை முறையை நம்மளால் உணர முடியுங்க. நேர்களே, இவ்வளோ விஷயங்களை நமக்காக பகிர்ந்துக்கிட்டதுக்காக பாலமுருகன் அண்ணாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி அண்ணா. தொடர்ந்து இதே மாதிரி ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்ருக்கேன். நான் உங்கள் தருண். நம்ம நிகழ்ச்சி பற்றி ஏதாவது கருத்து இருக்குது அப்படின்னா நம்ம சோனா எஃப்எம் 9787707 என்ற எண்களை தொட்டு தாராளமாக நீங்கள் வந்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க நேர்களே, தொடர்ந்து பேசலாம்.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயரை நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவோமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் முக்கியம். குப்பையில்லா தூய்மையான இந்தியாவை உருவாக்குவோம், சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனா எஃப்எம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
3: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டென்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண் தாங்க. நம்ம ஏற்காடு ஆனைக்காடு பகுதிக்கு நான் போயிருந்தப்போ அங்கே வந்து தெருக்கூத்து நாடகம் நிகழ்த்தப்பட்டதுங்க. தமிழரோட பாரம்பரிய கலைகளில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலான வரலாற்றை கொண்டது தான் இந்த தெருக்கூத்து. மகாபாரதம், ராமாயணம், புராண கதைகள், நாட்டுப்புற கதைகள் மாதிரியான கதைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முக்கிய பங்காக இருக்கிறது இந்த தெருக்கூத்து கலை தாங்க. எழுத்தறிவு இல்லாத காலத்திலையும் இந்த கலை மக்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்தது. அப்படிப்பட்ட இந்த தெருக்கூத்து நாடகத்திலிருந்து ஒரு சின்ன பகுதி உங்களுக்காக இதோ வந்தாச்சு, கேட்டுட்டு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.

எப்படிங்க இருக்கு நேர்களே? இது வந்துட்டு ஒரு கதை, ரொம்ப அருமையான கதைன்னு சொல்லலாம். நான் போனப்போ எல்லாருமே சேர்ந்து ரொம்ப அருமையாக ஒருத்தர் வாசிக்க, ஒருத்தர் அந்த கதை நாடக பகுதியை உச்சரித்து காட்ட, ஒருத்தர் நடிக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே சுவாரஸ்யமாக இருந்தது பார்க்குறதுக்கே. உங்களுக்கும் சான்ஸ் கிடச்சிச்சின்னா போய் பாருங்கள். தொடர்ந்து ஏற்காடு மக்களோட குரலை தினமுமே நம்ம மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியில் கேட்கலாம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். மலையோரம் வீசும் காட்டு நிகழ்ச்சியிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் உங்கள் தரவு உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க. பல சுவாரஸ்யமான விஷயங்கள் காத்துக்கிட்டு இருக்கு.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: இனிமையான பாடல் வரிகள் கொண்ட இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டோட பாடலை தொடர்ந்து கேட்டுட்டு இருக்கீங்க. சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண் தாங்க. நேர்களே, நம்ம ஏற்கனவே கெண்டிஷ் ஃப்ளவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான பறவையை பத்தி சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அதுல சொல்லப்படாத சில விஷயங்கள் தான் இப்ப நான் சொல்ல போறேன். பொதுவாகவே ஆண் பறவை மற்றும் பெண் பறவை ரெண்டுமே சேர்ந்து முட்டைகளை அடைக்காக்குங்க. பகல்ல பெண் பறவையும் இரவுல ஆண் பறவையும் முட்டைகளை பாதுகாக்குது. இந்த பறவைகளிட்ட முட்டைகள் சுமார் 20-25 நாட்கள்ல பொரியுங்க. குஞ்சுகள் வெளிவந்ததுக்கு அப்புறம் பெற்றோர் அதை பாதுகாப்பா வளர்ப்பாங்க. சில சமயங்கள்ல ஒரு பெற்றோர் மட்டும் குஞ்சுகளை வளர்க்கும் பொறுப்பையும் ஏத்துக்கிறது இந்த இனத்தோட தனிச்சிறப்பா இருக்குங்க. ஆனா இன்னைக்கு இந்த பறவைக்கு பல ஆபத்துகள் இருக்கு. கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா அதிகரிக்கிறது, நகரமயமாக்கல், மாசுபாடு, நாய்கள் மற்றும் பிற வேட்டையாடும் விலங்குகள், இது எல்லாமே இதோட கூடுகளை அழிக்குதுங்க. காலநிலை மாற்றமும் ஒரு பெரிய சவாலா மாறி இருக்கு. கடல் மட்டம் உயர்றதுனால தரையில கட்டப்படும் இதோட கூடுகள் தண்ணீர மூழ்கக்கூடிய அபாயமும் அதிகரிச்சு வருதுங்க. இருந்தாலும் பல இயற்கை பாதுகாப்பு அமைப்பு இந்த பறவைய தற்போது குறைந்த அக்கறை பட்டியலில் வச்சிருந்தாலும் பல பகுதிகளில் இதோட எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சு வருவதா ஆய்வுகள் தெரிவிக்குதுங்க. அதனால கடற்கரைகளுக்கு போகும்போது பறவைகளோட கூடுகளை தொந்தரவு செய்யாம இருக்கிறது, குப்பைகளை வீசாம இருக்கிறது, இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்கிறது மாதிரியான சின்ன செயல்கள் கூட அந்த அழகிய உயிரினங்களை காப்பாற்ற உதவுங்க. இயற்கையை பாதுகாக்கலாம், பறவைகளை நேசிக்கலாம், தொடர்ந்து இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம். கேட்டுட்டு இருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் உங்க தருண். உங்களுக்கான பாடல் வந்தாச்சு, கேட்டுட்டு வாங்க, தொடர்ந்து பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று.
1: தினம் தினம் பழங்குடியின மற்றும் மலைவாழ் மக்களை பற்றியும் அவங்களோட வாழ்க்கை முறை, வாழ்வாதாரம், கலை, கலாச்சாரம், திருமண மரபு அப்படின்னு சொல்லி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோங்க. அந்த வகையில் இன்னைக்கு யாரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பஞ்சலுங் மக்களை பற்றியும் அவங்களோட பாரம்பரியம், சவால்கள் மற்றும் அவங்களோட மரபு பற்றியும் தாங்க சில சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். கேட்டுட்ருக்கீங்க சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து பேசிட்டு இருக்கேன் நான் உங்க தருண். 1700களோட பிற்பகுதியில் ஐரோப்பிய ஆய்வாளர்கள் பஞ்சலுங் மக்களோட தாயகத்தை அடைய தொடங்கினாங்க. லெப்டினன்ட் ஜேம்ஸ் குக் 1770 கடற்கரையோரமாக பயணம் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் குடியேறிகள் அந்த பகுதிக்கு வந்தாங்க. காலப்போக்கில் காடுகள் அழிக்கப்பட்டது, நிலங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டன. அது மட்டும் இல்லாமல் பல பஞ்சலுங் சமூகங்கள் இடம்பெயர்ந்தன. வருந்தத்தக்க வகையில் மோதல்கள், நோய்கள் மற்றும் பல வன்முறை படுகொலைகள் பழங்குடி மக்களுக்கு பெரும் துன்பத்தை ஏற்படுத்தினதுங்க. இந்த இன்னல்களுக்கு மத்தியில் பஞ்சலுங் மக்கள் தங்களோட கலாச்சார அடையாளத்தை எப்பயுமே இழக்கிறதில்ல. இந்த மக்களோட சடங்குகள் வாழ்க்கையையும் சமூகத்தையும் இயற்கையுடனான பிணைப்பையும் தொடர்ந்து கொண்டாடுதுங்க. பாரம்பரியமாக தொடக்க விழாக்கள், இசை, நடனம், கைத்தட்டிகள் மற்றும் ஈமு அழைப்பான் மாதிரியான தனித்துவமான இசைக்கருவிகள் தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டு வந்திருக்கு. இந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே வனவிலங்குகள் மற்றும் சுற்றுச்சூழலுக்கு மேல இருக்கக்கூடிய ஆழ்ந்த மரியாதையை பிரதிபலிக்குதுங்க. அதே சமயத்தில் பஞ்சலுங் மக்கள் தாவரங்களையும் அதை பற்றின மதிப்புமிக்க பாரம்பரிய அறிவையும் கொண்டிருந்தாங்க. இதுக்கு ஒரு பிரபலமான உதாரணம் தேயிலை மரம் தாங்க. இதோட இலைகள் பாரம்பரியமாக காயங்கள், தொற்றுகள் மற்றும் சுவாச நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க பயன்பட்டது. இன்னைக்கு இந்த தேயிலை மரத்தோட எண்ணெய் அதோட மருத்துவ குணங்களுக்காக உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்குங்க. இது பழங்குடி மக்களோட அறிவோட முக்கியத்துவத்தை நினைவூட்டுது. சமீபத்திய 10 ஆண்டுகளில் ஆஸ்திரேலியா பஞ்சலுங் பழங்குடியினரோட உரிமைகளையும் அதிக அளவில் அங்கீகரித்து கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பாதுகாக்கும் நோக்கத்தில் செயல்பட்டு வருது. அவங்களோட மொழி, மரபுகள் மற்றும் வரலாறு எல்லாமே எதிர்கால சந்ததியினர்களுக்காக தொடர்ந்து கற்பிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருதுங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குல்ல? இதே மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்க நேர்களே நம்ம நிகழ்ச்சியில். ஆனால் இன்றைய நிகழ்ச்சியில் இல்லை, நாளை நிகழ்ச்சியில். இப்போ நான் விடைபெற வேண்டிய நேரம் வந்தாச்சு. நாளை நிகழ்ச்சி வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தருண், சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் மலையோரம் வீசும் காற்று நிகழ்ச்சியிலிருந்து டடாவை வேணீர்களே. நாளை நிகழ்ச்சியில் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களோட சந்திக்கலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: வணக்கம் அன்பான நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. தினமும் ஒருவருடைய வாழ்க்கை கதையை, வாழ்க்கை நினைவுகளை நாகராஜ் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன். அப்படி இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை நான் வந்து சொல்ல போகிறேன் அப்படின்னா, அதாவது பொதுவாக தன்னோட ஊருக்கு ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னு நினச்ச ஒருத்தர், அதாவது தன்னுடைய வீடு மாறியே தன்னுடைய ஊரையும் பார்த்த ஒரு தம்பதி, அவங்களோட ஒரு கதையை தாங்க நான் வந்து சொல்ல போகிறேங்க. தங்களோட சொந்த சம்பளத்தில் ஒரு தம்பதி ஒரு கிராமத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா லைட் வசதி பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அது எந்த எண்ணத்தில் பண்ணாங்க, அவங்க யார் அப்படின்ற கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேங்க. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த காவலர் தம்பதி அருண்குமார், அதற்கப்புறம் காயத்ரிங்க, அவங்களோட கதையை தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல போகிறேங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தாங்க கொங்கராயனூர். இந்த ஊரை சேர்ந்தவர் தான் அருண்குமார். இவர் ஒரு கட்டத்தில் புதுச்சேரியில் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு 2016 பார்த்தீங்க அப்படின்னா பண்ருட்டியில் IEEE முடிச்சுட்டு படித்து முடித்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா 2017 போலீஸ் எக்ஸாம் வந்து எழுதுறாருங்க. அதில் பாஸ் ஆகி கடலூர் மாவட்ட எஸ்பியோட அதிவிரைவு படையில் ஸ்விஃப்ட் ஆக்ஷன் ஃபோர்ஸில் வேலை பார்க்குறாருங்க. இதே 2017 BSc BEd படித்து முடிச்சுட்டு போலீஸ் வேலையில் சேர்ந்தவங்க காயத்ரி.

0: டே தம்பி எழுந்துருடா, காலேஜுக்கு டைம் ஆகுது. இன்னைக்கு மாலை வேற வரப்போகுதான், டிராபிக் வேற கொஞ்சம் அதிகமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க.
1: எப்படிமா, நம்ம வீட்டுக்கு நியூஸ் பேப்பரும் வரல, டிவியும் ரிப்பேர்ல இருக்கு, நீ தான் சோசியல் மீடியாலையும் இல்ல, அப்புறம் எப்படி எல்லா அப்டேட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க?
0: அதுக்குதான் டெய்லியும் காலையில சோனா எஃப்எம்ல நம்மை சுற்றி நிகழ்ச்சி கேக்குறனே, அதுல நம்மளை சுத்தி என்ன நடக்குது அப்படின்ற அப்டேட்ட சொல்றாங்களே.
2: நம்ம ஊரை சுத்தி நடக்கிற நமக்கு தேவையான அன்றாட தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்க கேளுங்க நம்மை சுற்றி.
3: திங்கள் முதல் சனி வரை காலை 7 மணி முதல் 9 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில். நினைவோ ஒரு பறவை.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு யாருடைய ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, கடலூரை சேர்ந்த ஒரு தம்பதி அருண், அதற்கப்புறம் காயத்ரி, இவங்க இருவருமே பார்த்தீங்க அப்படின்னா காவலர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. கடலூர் பன்ரூட்டி ரோட்டில் மேல்பட்டாம் பாக்கம் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குங்க. அங்கேருந்து 2 கிலோமீட்டர் உள்ள நடந்து போகணும், இல்லை பேருந்து வசதி இருக்கும். அங்கே தான் குங்கராயனூர் கிராமம் இருக்குது. இதுதான் இவங்களுடைய சொந்த ஊர், அருண் அவர்களுடைய சொந்த ஊர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. ரொம்ப சின்ன கிராமம். விழுப்புரத்துலேருந்து மாளிகை மேடு வழியாக சில பேருந்துகள் மட்டும்தான் இந்த ஊருக்கான ஒரு கனெக்டிவிட்டியாக இருந்ததுங்க. எல்லாருமே கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், நைட் டைமில் வேலை முடிஞ்சு இல்லை ஏதோ ஒரு வேலையாக வெளியூர் போயிட்டு வரவங்க அந்த பேருந்தை தவற விட்டுட்டா, மேல்பட்டாம் பாக்கத்தில் இருந்து குங்கராயனூர் கிராமம் வரதுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு. மேல்பட்டாம் பாக்கத்தில் இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் அந்த பாதையில் நடந்து தான் அந்த ஊருக்குள்ளார வந்தாகணுங்க. அந்த பேருந்து நிறுத்தம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இரவு நேரங்களில் கிட்டத்தட்ட 100% அப்படியே இருட்டாக இருக்கும், எந்த ஒரு லைட் வசதியுமே இருந்திருக்காது இல்லை. இப்போ அந்த இருட்டில் 2 கிலோமீட்டர் நடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம், சாதாரண விஷயம் இல்லைங்க. அங்கே அடிக்கடி சின்ன சின்ன விபத்துகள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் கிராமப்புறம் அப்படின்றதுனால அந்த இருட்டில் பாம்புகளும் தேள்களும் அதிகமாக இருக்கலாங்க. இதனால் அந்த ஊர் மக்கள், குறிப்பாக பெண்கள் குழந்தைகள் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இதை பார்த்து தான் அருண் அவர்களுக்கும் காயத்ரி அவர்களுக்கும் மனசு வலிக்குதுங்க. இந்த ஊருக்கு வந்து இந்த இடத்துக்கு லைட் வசதி ஏற்படுத்தி தரணும் அப்படின்னு வந்து அவங்களுக்கு வந்து தோணுது. தொடர்ந்து அவங்களோட அந்த கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சி. நம்ம நிகழ்ச்சி பற்றின ஃபீட்பேக் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம நிலையை எனக்கு அனுப்புங்க. இப்போ பாட்டு வந்துகிட்டே இருக்குது, கேட்டு வந்துடுங்க.

0: எப்படி இருக்கும்?
1: டேய், என்னோட ஐடியாவுக்கு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி வந்து குறுக்க போதாதரா?
2: ஐயோ சயின்டிஸ்ட் சாரு, நீங்களா? ஆமா, நீங்க 10th ஃபெயில் ஆயிட்டீங்களா?
1: மச்சா, அத ஏன்டா இப்ப ஞாபகப்படுத்துற?
2: சரி, இதுக்கு முன்னாடி ஏதோ யோசிச்சுட்டு இருந்தியே, என்னது இது?
1: இல்லடா மச்சான், 2050 இந்த உலகம் எப்படி இருக்கும்?
2: ஆமா தெரியலையே, எப்படி இருக்கும்?
1: அட என்ன மச்சான், எப்பயும் போல உரண்டையாதான்டா இருக்கும்.
3: நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா பின்றாப்பா.

0: மாலதி, அம்மா மாலதி, உன்னோட அந்த பஞ்சரான சைக்கிள் டயர் இருக்கலமா, அதை எடுத்துடுவாமா?
1: அதை எதுக்குப்பா கேக்குறீங்க? அதுதான் பழசாயிருச்சு.
0: ஆமாமா, பழசாயிருச்சு தான். அதான் நெருப்புல போட்டு எல்லாத்தையும் எரிச்சிடலாம்னு பாக்குறேன்.
1: என்னது, டயர நெருப்புல போட்டு எரிக்கிறீங்களா? இதனால எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமாப்பா?
0: டயரை எரிக்கிறதுனால என்னமா பிரச்சனை வரப்போகுது? எடுத்துடுவாமா? போமா.
1: இந்த மாதிரி டயரு, பிளாஸ்டிக், ரப்பர் பொருள் எல்லாம் எரிக்கிறதுனால கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு மாதிரி ரொம்ப மோசமான நச்சு வாயுக்கள் காத்துல கலக்குதுப்பா. இதனால நம்மளுடைய ஆரோக்கியமும் கெடுது, நம்ம சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுது.
0: ஓ, இதனால இவ்வளவு பிரச்சனை வருமாமா?
2: பழைய டயர்கள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்களை எரிப்பதன் மூலம் சில நச்சு வாயுக்கள் காற்றில் கலந்து மாசுகளை ஏற்படுத்துகிறது. எனவே இது போன்ற பொருட்களை எரிப்பதை தவிர்த்து மறுசுழற்சிக்கு பயன்படுத்துவோம். சமூக அக்கறையுடன் சோனா FM 107.8, நம்ம மக்களின் குரல், சமுதாய வானொலி.

0: பாதையில் மற்றும் பேருந்தில் பயணிக்கும் போது பொது இடங்களில் எச்சில் துப்பாமல் இருப்போம். சுகாதாரமாக வாழ்வோம்.
1: பொதுநலன் கருதி சோனாயப்பம் 107.8.
2: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்னைக்கு ஒரு காவலர் தம்பதி அருண் மற்றும் காயத்ரி அவர்களுடைய ஒரு கதை தாங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுடைய நேட்டிவ் கடலூர். கடலூரில் அவங்களுடைய கிராமம் வந்துருக்குங்க. அந்த கிராமத்துக்கு அந்த நடக்கிற பாதையில் அந்த பேருந்து நிறுத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லைட் வசதி இல்லாமல் இருந்திருக்குங்க. அதனால் அந்த ஊர் மக்கள் ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளை வளர்த்து இன்றைக்கி ஒரு வேலைக்கு அனுப்பி வச்சா நம்மளுடைய ஊருக்கு நாம் ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அடிக்கடி பேசிகிட்ருக்கிறாங்க. அப்போ அவங்க முதல்ல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஊர் குழந்தைகளுக்காக சொந்த காசில் 2 டைப்ரைட்டிங் மிஷின் வந்து வாங்கி வைக்கிறாங்க. ஆனால் அதை சொல்லி கொடுக்கறதுக்கு வந்து அங்கே ஆசிரியர்கள் வந்து யாரும் இல்லைங்க. சரி, அடுத்து என்ன நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சப்போ தான் இந்த இருட்டு பிரச்சனை அவங்க கண்ணுக்கு வந்து தெரியுதுங்க. அங்கே ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த இருட்டு பிரச்சனை வந்து இருக்குது அந்த நைட்டில். சரி, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஹை மாஸ்ட் லைட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க. ஹை மாஸ்ட் லைட். ஸோ இதற்காகிற செலவெல்லாம் அவங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அது வைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விசாரித்து பார்த்தப்போ கிட்டத்தட்ட 60,000 ரூபாய் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா அவங்களுக்குமே அது வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு தான். ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மாத வருமானம் அப்படின்னு வருது. அவங்களுக்கும் 2 குழந்தைகள் வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த 2 குழந்தைகளையும் வளர்த்தணும், அவங்களுடைய ஃபேமிலி செலவை பார்த்துக்கணும். இதை தாண்டி அவங்க என்ன யோசித்தாங்க அப்படின்னா, மாதம் மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து மிச்சம் வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அமௌண்ட் வந்து கிடைச்ச உடனே நம்ம வந்து அந்த லைட் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சு இறங்குறாங்க. ஒவ்வொரு மாதமும் அவங்களோட சம்பளத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை அந்த விளக்குக்காக அவங்க தனியாக எடுத்து வைக்கிறாங்க. பணம் சேர சேர சேர ஹை மாஸ்ட் அந்த லைட், அந்த லைட்டுக்கு தேவையான ஒவ்வொரு பொருளும் வாங்குறாங்க. கம்பங்கள், ஒயர்கள், எல்இடி விளக்குகள்னு பார்த்து பார்த்து அதை வாங்கி சேர்க்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விஷயத்துக்காக அவங்க யாருக்கிட்டேயும் 1 ரூபாய் கூட வாங்கலைங்க. கடனாவோ இல்லை அன்பளிப்பாவோ கூட வந்து வாங்கலைங்க. இப்போ நிறைய பேர் இப்போ அவங்க வந்து இது மாதிரி நான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் கூட ஊர் மக்களும் தரதான் செய்வாங்க. ஆனால் இவங்களோட சம்பளத்திலே இந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க, பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாங்க. தொடர்ந்து இவங்களோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டுடைய பாடல்கள் தாங்க வந்துக்கிட்டே இருக்குது. பாடலை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: என்ன கிரி, காலையில ஒரு டிப் டாப்பா கிளம்பிட்ட, இன்லாம் பண்ணிட்டு போற?
1: அது ஒண்ணும் இல்ல கார்த்தி, இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன்.
0: இன்டர்வியூக்கா? அங்க இன்டர்வியூ நடக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்?
1: அட, நம்ம சோனா எஃப்எம் கேட்டுதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: நீங்க காத்துக்கிட்டு இருக்க உங்க கெரியரை மாத்த போற அரசு மற்றும் தனியார் வேலை வாய்ப்பு தகவல்கள், தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகள், மத்திய மாநில அரசின் நலத்திட்டங்கள், நம்ம ஊர் தகவல்கள், களத்துல இறங்கி கலக்கிற விளையாட்டு தகவல்கள்னு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க கேளுங்க. நேற்று இன்று நாளை ஞாயிறு தோறும் காலை 7 மணி முதல் 8 மணி வரை சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில்.

0: சமுதாய எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சிங்க. இன்றைக்கி கடலூரை சேர்ந்த காவலர் தம்பதி அருண் மற்றும் காயத்ரி அவர்களுடைய ஒரு கதையை தாங்க வந்து சொல்லிகிட்ருக்கேன். தான் வளர்ந்த ஊருக்கு, தனக்கு எல்லாம் செஞ்ச ஊருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகள் வந்து நினைக்கிறாங்க. அப்போ யாரிடமும் ஒரு ரூபா கூட கடனாவோ இல்லை அன்பளிப்பாவோ வாங்காமல் தங்களோட சம்பளத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேமித்து அந்த ஊருக்கு அந்த ஹைமாஸ்ட் லைட் அமைச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து எல்லா பொருட்களும் வாங்கவும் செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் முழு பணமும் சேர்ந்ததுக்கப்புறமா 6 விளக்குகளோட 60 அடி உயரத்தில் அந்த பிரம்மாண்ட ஹைமாஸ்ட் விளக்கை அந்த பேருந்து நிறுத்தத்தில் வந்து நட்டு வைக்கிறாங்க. இப்போ அந்த ஊர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரகாசமாக பகல் மாதிரி அந்த இடத்துல வந்து ஜொலிச்சது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்களுக்கு அந்த இருட்டு போனதுக்கப்புறம் ஒரு பயம் வந்து போயிருக்கும், ரொம்ப ஒரு கான்ஃபிடெண்ட்டாக அந்த இடத்துக்கு வந்து நடந்து போக முடியுங்க. இப்போ அதை கொண்டாடுற விதமாக அந்த ஊர் இளைஞர்கள் அதை வீடியோ எடுத்து இணையதளங்களில் பதிவு பண்ணுறாங்க. அது ஒரு கட்டத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆகுதுங்க. அந்த மாவட்ட எஸ்பி அந்த ஒரு சமயத்தில், இது வந்து ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு கதை. அப்போ அந்த எஸ்பி அவர்கள் வந்து பார்த்துட்டு என்ன சொன்னார் அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேங்க. சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரல் ஆகுது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருந்த அந்த காவலர் அவர்கள் வந்து அதை பார்க்குறாங்க. தங்களோட டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 காவலர்கள் அவங்களோட சொந்த செலவில் இப்படி ஒரு உன்னதமான காரியத்தை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் ரொம்ப பெருமைப்பட்டிருக்காங்க. அது மட்டுமே இல்லாமல் அவங்க ரெண்டு பேரையும் நேரில் அழைச்சி அவங்களுக்கு வந்து பொன்னாட போற்றி மனதார பாராட்டியிருக்காருங்க, வாழ்த்திருக்கிறார். அவங்களுடைய இந்த செயல் மற்ற காவலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு முன் மாதிரியாக இருந்தது அப்படின்றதையும் அவர் வந்து சொல்லியிருக்கிறாருங்க. தொடர்ந்து இவரோட கதையை நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறேன், கேட்டுகிட்டே இருங்க. இப்போ ஒரு பாடல் வந்துக்கிட்டே இருக்குது, பாடலில் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது சோனா எஃப்எம் 107.8 நினைவு ஒரு பறவை நிகழ்ச்சி. பாட்டு வந்துகிட்டே இருக்குது, பாட்டை கேட்டுருங்க, நிறைய விஷயங்கள் பேசலாம்.

0: சோனா எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியில் நினைவோ ஒரு பறவை.
1: நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் நாகராஜ் பேசிகிட்டு இருக்கேங்க. நம்ம நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்தாச்சுங்க. இன்றைக்கி யாருடைய ஒரு கதையை சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, தம்பதி, இரண்டு தம்பதிகள், அவங்களுடைய பேர், ஒருத்தருடைய பேர் அருண், காயத்ரி, இவங்களோட கணவன் மனைவி, இவங்களோட கதை தான் இன்றைக்கி வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். இவங்களுடைய சொந்த ஊர், அந்த ஊர் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஊர் பேருந்து நிலையம் வந்து இருட்டாக இருந்திருக்குங்க. இரவு நேரங்களில் வரவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த வழியில் நடந்து வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு. அதனால் நம்மளை வளர்த்த இந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பதிகள் வந்து யோசிக்கிறாங்க. அப்போ ஆரம்பத்தில் அவங்க வந்து ரெண்டு டைப்ரைட்டிங் மிஷின் அந்த ஊருக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்காக. ஆனால் அது சொல்லித்தரதுக்கு வந்து ஆள் இல்லாதனால வேறு ஏதாச்சும் நம்ம ஊருக்கு வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசித்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஊருக்கு ஒரு லைட் வசதி ஏற்படுத்துகிறாங்க. மெயினான ஒரு இடத்துல ஒரு 60 அடி உயரத்தில் ஹை மாஸ்ட் லைட் அதை வந்து ஏற்படுத்தி தராங்க. என்ன ஊர் அப்படின்னா, கொங்கராயனூர் அப்படின்ற ஒரு ஊர், கடலூரில் பண்ரூட்டி பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன கிராமம். இந்த ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு என்ன ஒரு எண்ணம் காரணமாக இருந்துச்சு, இப்போ அந்த இடம் வந்து ரொம்ப இருட்டாக இருக்கும் இல்லைங்களா. அப்போ அவர் என்ன யோசிச்சிருக்காரு அப்படின்னா, நம்ம வீடு இருட்டாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், லைட் ஏற்பாடு பண்ணுவோம். அதே மாதிரி தான் நம்ம வீடு மாதிரி தான் நம்மளுடைய ஊரும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்குங்க. அந்த ரீசன்னால தான் அந்த இடத்துல 60 அடி உயரத்தில் ஒரு ஹைமாஸ் லைட் ஏற்பாடு பண்ணி தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள், பெண்கள், குழந்தைகள் அந்த இடத்துல பயம் இல்லாமல் அந்தாண்ட நடமாட முடிஞ்சது அப்படின்னு வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு விஷயம் எல்லாராலையும் பாராட்டப்பட்டதுங்க. அந்த ஊர் யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ எடுத்து இணையதளங்களில் பகிர்றாங்க. ஒரு கட்டத்தில் அந்த மாவட்டத்தோட எஸ்பி அவர்கள் வரைக்கும் அந்த செய்தி வந்து போகுது. அப்போ அவர் வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டு, நம்ம டிபார்ட்மெண்ட்டில் இருக்க ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கிறாரே, அதுவும் சொந்த பணத்திலிருந்து அப்படின்னு ஆச்சரியப்பட்டு அவங்கள தம்பதிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு சால்வை அணிவித்து பாராட்டியிருக்கிறாங்க. இதில் உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தன்னுடைய வீடு மாதிரி அந்த ஊரை பார்த்தது தாங்க. கண்டிப்பாக இவங்களோட கதை எல்லாருக்குமே இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க, நல்ல விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு. மீண்டும் அடுத்த நினைவோ ஒரு பறவை நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நாகராஜ். நன்றி நேர்களே.

நீங்கள் இதுவரை கேட்டது சோனோ எஃப்எம் 107.8 நம்ம மக்களின் குரல் சமுதாய வானொலியின் ஒலிபரப்பு. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சோனா சமுதாய வானொலி குழுவினர் நேரலையில் உங்களுடன் பேசுவார்கள். நன்றி, வணக்கம்.